0: உரிய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள்,
2: அவர்கள் வழிநடத்துவே,
1: அவர்களை வழிநடத்துவே,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான்.
1: தேவனுடைய தண்டனையை பெற்ற ஜனங்களுக்கு பாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனம்தான், ஆனால் தேவனுடைய வழிகளில் நடக்காமல் தேவனை கோபப்படுத்தி வாழ்ந்தபோது தேவன் அவர்களை சிட்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிட்சை வந்தபோது ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்கு ஆண்டவர் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார். அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள், உண்மையாக தேவனை தேடினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார், இவர்கள் அழுகையோடு வருவார்கள். போகும்போதும் அழுது கொண்டே போனார்கள். ஐயோ, எனக்கு இப்படி நடந்துருச்சே என்று சொல்லி அழுது கொண்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது அழுது கொண்டு வருவது எப்படி? எங்கள் ஆண்டவர் மறுபடியும் எங்களை நினைத்து விட்டார் என்கிற ஆனந்த களிப்போடு அளவைத்தார். கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தமே படுத்துமா. எப்பொழுது நீங்கள் உங்கள் பாவத்தினாலே வந்த தண்டனை, விளைவுகள், நஷ்டங்கள், இழப்புகள் இதற்காக அழுகிறீர்களோ, நீங்கள் மனம் திரும்பினால், தேவனிடத்தில் திரும்பினால், தேவனுடைய வழிக்கு வந்தால், ஆண்டவர் மறுபடியும் ஆனந்த கண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் என்ன செய்வேன்? அவர்களை வாசிங்க.
2: அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன்,
1: அவர்களை வழி நடத்துவேன்,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு.
1: வற்றி போன ஒரு சூழ்நிலை, வறண்டு போன ஒரு சூழ்நிலை, வறுமையான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்க மறுபடியும் கண்ணீரோடு எங்கிட்ட வருவாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் உன் வாழ்க்கையில கண்ணீர் இருக்குமானால், அந்த கண்ணீர் உன்னை விட்டு மாறுவதற்கு தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் வறட்சி நீங்கும்படியாக, உன்னுடைய வறுமை நீங்கும்படியாக நான் எந்த பாதையில் உன்னை நடத்துவேன் சொல்லுங்க. அந்த வசனத்தை பாருங்க, எல்லாரும் எங்க
2: நடத்துவேன்?
1: எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீருள்ள நதி அண்டையில, ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றவங்களுக்கு ஒரு நதியவே கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். வரலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன். அழுகை ஏற்கனவே உன் வாழ்க்கையில அழுகை இருக்கிறது, உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் எல்லாம் தீர்வதற்கு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நீ என்கிட்ட ஜெபம் பண்ணா, நான் என்ன செய்வேன்? அழுகையோடு மட்டுமல்ல, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும், அழுது ஜெபிக்கிற ஜெபத்தோடு, மனம் திரும்புதலோடு நீ மறுபடியும் தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்?
2: எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான்.
1: அதாவது சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான். ஆமென் சொல்லுமா? ஏற்கனவே போகும்போது இருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு போயிட்டான். இருந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சொந்த வீட்டை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு, சொந்த வருமானத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போன ஜனங்கள் இப்பொழுது மறுபடியும் சொல்றாரு, நீ மனம் திரும்பிட்டனா, நான் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். வரலையா சொல்லுவோமா? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், நீ சேஷ்ட புத்திரனா இருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே ஒரு 10 பிள்ளைகள் இருக்குமானால் ஒரே ஒரு பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள், அதுவும் தலைப்பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் எத்தனை கோடி பேர் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அத்தனை பேரையும் என் ஆண்டவர் சேஷ்ட புத்திரனாய் மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவேன் என்று சொல்கிறார். அன்றைக்கு கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே ஜனங்கள் வர வேண்டும், ஆண்டவருடைய நடத்துதலுக்குள்ளே வர வேண்டும். அநேகர் தங்களுடைய மனம் போன போக்கில் நடக்கிறார்கள். அதுக்கு காரணம் தன்னுடைய மனம் அவர்களை நடத்துகிறது. ஒரு மனிதனுடைய ஓன் ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட் அவனை நடத்தும், ஈவில் ஸ்பிரிட் அவனை நடத்தும், அல்லது நண்பர்கள் அவனை நடத்துவார்கள். இப்படி பல விதங்களிலே நம்மை நடத்துவதற்கு தேவனை தவிர பல நபர்கள், பல சக்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்றைக்கு தேவன் நம்மை நடத்துகிறாரோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இல்லையா? சொல்லுமா, அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். தேவன் நம்மை நடத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், ஏசாயா 43 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள்.
2: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே
1: வழியையும் அவாந்தர வெளியிலே
2: ஆறுகளையும்
1: உண்டாக்குவேன்.
2: நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே
1: தண்ணீர்களையும்
2: அவாந்தர
1: வெளியிலே
2: ஆறுகளையும்
1: உண்டாக்குவதினால்
2: காட்டு மிருகங்களும்
1: வலுசர்ப்பங்களும்
2: கோட்டாங்குஞ்சுகளும்
1: என்னை கனப்பண்ண. சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் அவாந்தர வழியிலே வறுமை இருந்த அதே இடத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை காட்டுகிற தெய்வம், தரித்திரம் இருந்த அதே இடத்தில் உன்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் கோட்டான்கள் கூட அவரை கனம் பண்ணுமா? ஏன் கோட்டான்கள் கனம் பண்ணுது? இந்த தெய்வம் இந்த ஜனத்தின் மேல இவ்வளவு பாசமா இருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. குருவிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தன்னை உண்டாக்கினவர் தேவன் என்று. ஆனா மனுஷனுக்கு தான் தன்னை உண்டாக்கினது யார் என்று தெரியாமல் தான் உண்டாக்கி வைத்த சிலைகளை பார்த்து தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த ஜனம் இவ்வளவு அக்கிரமம் செஞ்ச ஜனம், இவ்வளவு பாவம் செஞ்ச ஜனம், இவ்வளவு ஆண்டவருக்கு தேவையில்லாத காரியங்களை செஞ்சு தேவ கோபத்தை சம்பாதித்த ஜனம். ஆனா மனம் திரும்பின உடனே இந்த ஆண்டவர் எவ்வளவா அவங்கள கவனிக்கிறாரு. ஆமே அல்லேலூயா. எவ்வளவா அவங்கள கவனிக்கிறான்னு பார்த்து இந்த கோட்டான்கள்லாம் அவர் என்ன செய்யுமா? இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆமென் சொல்லுவோமா? இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில நடத்துகிறார். சரி, இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? எடுத்து வாசிங்கள் ரோமர் 8:14 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:14 வசனம்.
2: மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
1: அவர்கள்
2: தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
1: அங்கே எரேமியாவிலே ஆண்டவர் சொன்னார் 31:9, நான் எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய ஏற்பாட்டுல அன்றைக்கு எப்ராயிமை மட்டும் சொன்னார், இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரத்தை பார்த்து கத்த சொன்னார். இன்னைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு எப்பிராய் மட்டுமல்ல, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வழியில் நடக்கிறார்களோ அத்தனை பேர்களும் எனக்கு புத்திரர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஐயா, என்னுடைய தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லிக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் நான் தேவனால் நடத்தப்படும் போதுதான் அது கன்ஃபார்ம் ஆகுது. ஆமென் சொல்லுவோமா? என்னை நானே நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி சொல்ல முடியும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து விட்டார். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும்? அந்த தேவனுடைய நடத்துதலின்படி நடக்கும் போது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஏசு கிறிஸ்துவிடத்துல சீக்கிரம் வந்துடுறாங்க, ஆனா அந்த ஏசு கிறிஸ்து நடத்துகிற பாதையில நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தரங்களை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவர் என்னை நடத்தும்னு கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிற பாதையில நடத்துங்க, நடங்க. அதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வாசிங்கள் சங்கீதம் 43:2-3 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 43:2-3 வசனங்கள்.
2: என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்?
1: சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு
2: நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி.
1: சொல்லுங்க, நிறுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. திரும்ப சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. இன்னொரு தடவை சொல்லுமா, அவைகள்
2: என்னை
1: வாசிங்க.
2: அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்குள்ளும் என்னை கொண்டு போவதாக.
1: அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற
2: தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
1: அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 42 43 அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம்? சத்துருக்கள் எல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று என்று கேட்பது நாள்தோறும் என்னை பார்த்து கேட்கிறது, என்னை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. என் வாழ்க்கையில் அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? நான் உங்க பிள்ளை அல்லவா? நான் ஏன் ஆண்டவரே துக்கத்தோடு தெரிய வேண்டும்? இதான் சங்கீதம் 42:43. கண்மலையாகிய தேவனே ஏன் என்னை மறந்தீர்? தேவன் என்னை மறந்து விட்டாரோ? தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ? தேவன் என்னை புறக்கணித்து விட்டாரோ? எல்லாரும் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறாங்களே, இப்படி எல்லாம் புலம்புகிற சங்கீதம் தான் 42:43. இந்த 43 சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை சுற்றில் இருக்கிற சூழ்நிலை மோசம், என்னை சுற்றில் இருக்கிற ஆட்கள் எப்பொழுது அவனை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா இதை பார்க்கிற வரைக்கும், இதை பார்த்து பார்த்து நான் வாழும்போது என்னுடைய ஹியூமன் ஸ்பிரிட் வேற மாதிரி நடத்தும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? குடும்பத்தில் ஒரு போராட்டம், அதை மேற்கொள்ள வழி இல்லை. நேர அந்த சூழ்நிலை அவர்களை எங்கே தள்ளுகிறது? சிலரை சாராய கடைக்கு நடத்துகிறது. அங்கே போயாவது ஒரு பெக்கு அடிச்சுட்டு என்ன செய்வான்? நிம்மதியாக இருப்போன்ட்டு. நேற்றுக்கு இந்த இடத்துல ஆராதனை நடக்கும்போது கத்த சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன். துணிகரமான பாவத்தை செய்து டாஸ்மார்க் கடைக்கு போகிற சகோதரனே, நிரந்தரமாக நீ தள்ளு வண்டியில் போகக்கூடிய அளவுக்கு கத்தர் உன்னை வைக்க போகிறேன் என்று நேற்றுக்கு எச்சரிப்பாய் சொன்னார். இன்றைக்கு அதை நான் சொல்லுகிறேன். வாழ்நாள் முழுசு நீ தள்ளு வண்டியில் தான் போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை, உன்னுடைய சூழ்நிலை உன்னை எங்கே கொண்டு போகக்கூடாது? டாஸ்மாக்கு கொண்டு போகக்கூடாது. சிலரை அந்த சூழ்நிலை எங்கே கொண்டு போகிறது? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகிறது. வாழ முடியலை, துன்பத்தை தாங்க முடியலை, வேதனையை தாங்க முடியலை, எங்கே கொண்டு போகுது? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகுது. சிலரை எங்கே கொண்டு போகுது? சினிமா தியேட்டருக்குள்ள கொண்டு போகுது. ஏன்னா இந்த சூழ்நிலை அவர்களை நடத்துகிறது, இந்த பிரச்சனை அவர்களை நடத்துகிறது, இந்த போராட்டங்கள் அவர்களை நடத்துகிறது. இது நடத்தும் போது எங்கே கொண்டு போகும்? அது அவங்களுக்கு விடுதலை தர முடியாது. அதனால அது நேர சாராய கடைக்கு நடத்தும், இல்லாட்டா சினிமா கேளிக்கை விடுதிகளுக்கு நடத்தும், இல்லாட்டா தற்கொலைக்கு நடத்தும், இல்லாட்டா பேசாம படுத்து தூங்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு, இந்த ஆண்டவர் எதுக்கு? தேவனை விட்டு பிரிக்கும்படியான காரியங்களை நடத்தும். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்றான், எனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத நான் மறக்கல. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், மேல ஆண்டவர் பார்த்துங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத மறக்கல. ஆண்டவரே அல்லேலூயா, இந்த 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்க பிள்ளை. இந்த சூழ்நிலையில எனக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, ஒன்னே ஒண்ணு எனக்கு தேவை. பாருங்க, இந்த 42 சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 42 சங்கீதத்துல 8 வசனத்தை வாசிங்க.
2: ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்.
1: 6 வசனத்துல என் ஆத்மா தேவனே, என் ஆத்மா எனக்குள்
2: கலங்குகிறது.
1: இப்படி கலக்கமான நேரத்துல அவன் எதை நினைக்கிறான்? தன் தேவனை நினைக்கிறான். அவர் சொல்லுங்க பாக்கலாம், கலக்கங்கள் வரும்போது யாரை நினைக்கணும்? தேவனை நினைக்கணும். அதுதான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு முதல் படி. என்ன பிரச்சனை? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வருவதில்லை. மனுஷனுக்கு என்ன சோதனை வருதோ அதுதான் நமக்கு வருது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா வருது. யார் யாருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில ஆண்டவரே என் ஆத்மா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் தற்கொலை பண்ற போறதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை தெரியுமா? ஆத்மா கலங்கும், ஆத்மா கலங்கும். நான் அரளி விதையை அரைச்சி தற்கொலைக்கு முயற்சி பண்ணி குடிச்சு உயிர் போற நிலைமையில கிடந்தவனை தான் காப்பாத்தினாங்க. நான் இயேசு அறியாத இந்து குடும்பத்தில் தானே பிறந்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் தாயின் வயிற்றுல எனக்காக நான் உன்னை பிரிச்சு எடுத்தேன்டானாரு. அல்லேலூயா. தற்கொலைக்கு நேரம் விரக்தி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது பேசாம செத்துறலான்னு சொல்லி எங்க நடத்தும்? தற்கொலைக்கு நேராக நடத்தும். இல்லாட்டால் தேவனை விட்டு விட்டு இஷ்டம் போல நீ வாழ். தேவனை எந்த அளவுக்கு கோபப்படுத்த முடியுமோ அப்படி கோபப்படுத்து அப்படின்னு சொல்லி பிசாசு தூண்டி விடுவான். இந்த ஆண்டவட்டை ஜோமணி என்ன கிடைச்சது? உனக்கு பதில் கொடுத்தாரா? நீ எவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச, எவ்வளவு உனக்கு நீ காணிக்க கொடுத்த, ஆனா உன் வாழ்க்கையில் இப்படி இருக்க. அந்த தேவனை கோபப்படுத்துன்னு சொல்லி கோபத்து தேவ கோபத்துக்கு நேரம் நடத்துவான். சர்ச்சுக்கு போகாத, பைபிள் படிக்காத, ஊழியத்துக்கு போகாத, ஜெபம் பண்ணாத. ஆனா தாவீது அந்த சூழ்நிலையில சொல்றான், என் உள்ளம் கலங்கினாலும் நான் தேவனை நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நினைக்கிறேன்? என் தேவனை நினைக்கிறேன். அப்படிதானே போட்டிருக்கு, சிறுமலைகளிலிருந்து உண்மை நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றான். அதாவது பகற்காலத்தில் எனக்கு என்ன கட்டளை இடுகிறாரு என்ன தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் போகும்பொழுது வேலைக்கு போகும்பொழுது ஐயோ அந்த சிங்க குகைக்குள்ள போகணுமா அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல போராட்டங்கள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள பல பிரச்சனைகள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள சில கலக்கங்கள் வருது. நான் வேலைக்கு போகும்பொழுதோ பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுதோ எங்கே ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே நடக்கிற காரியங்களை நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு கலக்கம் வருது. ஆனால் ஒன்னே ஒன்று, நான் திரும்ப திரும்ப அங்கே போய் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் அதை தாங்குவதற்குரிய பலத்தை என் தேவன் எனக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பகற்காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அப்ப ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா இன்னைக்கு இன்னைக்கு நான் போன பாதையில் எல்லாத்திலையும் நான் வெற்றி அடைவதற்கு உங்க கிருபை எனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஃபாதர் பண்ணார்,

0: இருபையினால் பகல்ல கிருபையை கட்டளை எடுக்கிறார். அதனால நான் போற எந்த பாதையா இருந்தாலும் அந்த பாதையை சமாளிப்பதற்கு, அதை தாங்குவதற்கு, அதை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு கிருபையை கட்டிடுகிறார். பாடுபாட்டினுமா, ஆண்டவரே இந்த நாள்ல என்ன காத்து கொண்டீங்களே, இந்த நாள்ல ஜெயிக்க உதவி செஞ்சீங்களேன்ட்டு நைட்ல அத்தனை பிரச்சனையும் தாங்கி, அத்தனை பிரச்சனையும் எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சு வந்த உடனே ஒரு நன்றி பாடல். நைட்டு படுக்கும்போது என்ன வருது, ராக்காலத்துல அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். நைட்டில் வந்து என்ன பண்ணுறேன், எதுக்கு ஜெபம் பண்ணுறேன், நாளைக்குரிய காரியத்துக்காக. அல்லேலூயா, நாளைக்கு மறுபடியும் நான் போகணும் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக தேவனையும் ருசிக்க ஆரம்பித்தான். சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் சொன்ன வார்த்தையா, அணு அணுவாக சாகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அணு அணுவாக தேவனை ருசிக்கக்கூடிய சூழ்நிலையை கட்டளையிட்டார். இப்படி வந்த உடனே மறுபடியும் அந்த கலக்கம் வந்த உடனே ஒன்பதாம் வசனத்துல, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து
1: சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது.
0: இப்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப, அப்ப ஒரு வசனத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, ஒரு வசனத்துல பாட்டு பாடுறாரு, அடுத்த வசனத்துல புலம்பல், அடுத்த வசனத்துல பாடல், இப்படி ஏன் மாறி மாறி வருகிறது? அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன், விட்டுறக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக என் தேவனை பிடித்து கொள்ளுகிறேன். ஆனால் அந்த அந்த அந்த நாளில் என்ன தீர்மானத்தோடு முடிக்கிறார், என்ன நடந்தாலும் சரி நான் இன்னும் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க, நாத்துமாவே
1: நீ ஏன் கலங்குகிறாய்,
0: ஏன் கலங்குகிறாய்,
1: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
0: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
1: தேவனை நோக்கி காத்திரு,
0: தேவனை நோக்கி காத்திரு,
1: என் முகத்திற்கு ரட்சிப்பு,
0: என் முகத்துக்கு ரட்சிப்பு,
1: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
0: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
1: நான் இன்னும்
0: துதிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன், என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பே சொல்லுவோம், என்ன

0: என்ன சொல்ற? நான் இன்னும் கத்தரை இதான் ஒரு நாளை முடிக்கும் போது என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு தேவன், நான் உங்க பிள்ளை, நான் உங்களை துதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் சொல்லுவோமா? இப்ப சங்கீத 41:9-10 வாசமே, அடுத்த வசனத்தை வாசிங்க. 40 ஏசாயால வாசம் இல்லையா? ஏசாயா 43 இந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:19-20 வாசம் இல்லையா? கோட்டான்களும் குஞ்சுகளும் கனமண்ணுண்டு. 21 வாசிங்க.
1: இந்த ஜனத்தை
0: எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
1: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
0: ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்ல? நான் உன்னை நடத்துவேன், உனக்கு கவலை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு போவேன். ஆனா உன்னை படைச்சது எதுக்கு படைச்ச? என்ன தோத்திரம் பண்றதுக்குதான் படைச்சேன். அப்ப என்ன வந்தாலும் உன் கடமை என்னது? ஸ்தோத்திரம். அப்படி சொன்னது யாரு? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொன்னது யாரு? பாஸ்டர் யோபோவோட எனக்கு பொல்லாத பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, நம்ம எல்லாம் தாங்க மாட்டோம். அவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையை அனுபவிச்ச மனுஷன் கத்தருக்கு தோத்துறோம்னு சொன்னார். அதனால தாவீது சொல்றான், அழுகை பகல்ல வரலாம், ஆனா அந்த அழுகையை தாங்க, அதுல இருந்து தப்பிச்சு வர அதை மேற்கொள்ள எனக்கு பகல்ல கிருபை கொடுக்கறாரு. அந்த கிருபையை நினைச்சு நன்றி பாடலை இரவுல கொடுக்கறாரு. ராத்திரி முழுசும் அவரை துதிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், காலையில எழுந்திரிச்சா மறுபடியும் அன்னைக்குரிய கிருபைகளை கொடுக்கறாரு. இப்படி நடக்கிறதுனால அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க? இன்னும் துதிப்பேன். ரெண்டு ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். ரெண்டு ரட்சிப்பை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. 42 மறுபடியும் வருவோம். 42 வேகமாக, ஜெட்டு வேகத்தில் போலாமா? 42 42:5 வாசிங்க.
1: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
0: என் கண்ணு காணல, இன்னும் எனக்கு வந்து சேரல, இன்னும் என்னுடைய வீட்டில் வந்து அது டெலிவரி ஆகலை, ஆனால் எனக்கு வேண்டிய ரட்சிப்பு அவர் சமூகத்தில் இருக்கு. அதை நினச்சி நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? ஐயா, நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற விடுதலை இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற மேன்மை இன்னும் வரலை, ஆனால் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆமே, 4 மட்டும்தான் வருது, ஒரு 10 வருது. அப்போ என்ன சொல்றாரு? நடந்ததுக்கு அப்புறம் துதிக்கிறவங்க கண்டு விசுவாசிக்கிற ஆட்கள், ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கிறவங்க காணாம விசுவாசிக்கிறவங்க. கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் பார்த்தா தான் நம்ம வேணும் தோமா மாதிரி கையை போட்டு பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு அவர் சமூகத்தில் தேவையான அனைத்தும் வைத்திரு. நான் அடிக்கடி சொல்றத சொல்றேனே, ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். அமைச்சு சொல்லுவோமா? ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? இப்ப என் கையில் இல்லை, ஆனா அவர் கையில் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் சொல்லணும், கையில் பணம் இல்லை, பேங்க்ல இருக்கு, ஜிபே பண்ணலாமா? ஹலோ, கேட்குறீங்களா இல்லையா? என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, புரியாத மாதிரி சொல்கிறேன்னா? சில நேரத்தில் என்ன சொல்லுவீங்க? கையில் பணம் இல்லை, ஜிபே பண்ணலாமான்னு கேட்குறீங்களே, கடைக்கு போனால் அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்கள, ஏன் உங்கள் பேங்க்கில், பரலோக பேங்க்கில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதை நினச்சி துதிக்கணும். கையில் பா, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு, ஆண்டவரே எவ்வளோ முறுமுறுத்துட்டு, ஆண்டவரே எவ்வளோ கேள்வி கேட்டு, ஆனால் நீங்கள் என்னை மறக்காமல் கொடுத்துட்டீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த வழிஞ்சிக்கிட்டு நன்றி சொல்கிறத விட, புரியுதா, எதுவுமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு வேண்டிய எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, அந்த ரட்சிப்பை நினச்சி நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க.
1: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்.
0: இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறான், சமூகத்து ரட்சிப்பு இல்ல, என் முகத்துக்கு ரட்சிப்பு. சொல்லுங்க பாக்கலாம். சில ஆட்களை பார்த்தாலே ஐயோ வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே பாவம் போல, அதாவது தப்பு கிடையாது, வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம். நேற்றுக்கு அந்த பிரதர் வந்திருந்தாரு ஜெபம் நடத்த, அவர் நானும் பேசிக்கிட்டு. இன்றைக்கி உள்ள நிலைமையில் விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருமானம் இல்லை, போதிய வேலை இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், உங்கள் முகத்தில் உங்கள் பிரச்சனை தெரியவே கூடாது. ஆமேன் சொல்லுவோமா? தில்லா வரணும். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நான் ஏன் துக்கத்தோடு திரியணும்னு சொல்கிறான் தேவனே. நான் ஏன் அப்போ துக்கத்தோடு இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியுமா தெரியாதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய பிரச்சனைக்கு மட்டும் ரட்சிப்புள்ள, இந்த முகத்தில் துக்கம் தெரியாத அளவுக்கு என் முகத்துக்கே நீ ரட்சிப்பாக இருக்கிற நிலையிலே சொல்லுவோமா? என் முகத்துக்கு ரட்சிப்புமாக இருக்கிற தேவனே. இப்போ இந்த சூழ்நிலையில் என்னன்னா, 43 சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காய் வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். முதல்ல ஏன் என்னை மறந்தீர்னு 42 சங்கீதத்தில் 9 வசனத்தில் கேட்டுட்டு 43:2 ஏன் என்னை தள்ளி விடுறீங்கன்னு கேட்குறேன். துதிப்பேன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன வருது மறுபடியும்? இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாள் தோத்திரம் பண்ணுவோம், அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை வரும், ஆத்திரப்பட்டுறக்கூடாது. மறுபடியும் என்ன செய்யணும், கேள்வி வரும். ஆனால் கேள்வி கேட்டு அடுத்த நிமிஷமே சொல்ல, அரணாகிய தேவனே ஏன் என்னை தள்ளி விடுகிறீன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் ஏன் இப்படி திரியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வர்றார். ஹலோ, இப்போ என்ன கேட்குறாரு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனைக்கு பதில் தாங்கன்னு சொல்லலை, இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன நடத்துங்க. ஆமே, என்ன பதில் இருக்குன்னு தெரியும், பதில் அவர்கிட்ட இன்னும் வந்து சேரல. யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பிட்டாங்கன்னா செக்கு போட்டேங்க அப்படின்னா செக்கு கிளியர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 2-3 ஆகும். அப்போ அந்த 2-3 உங்களுக்குள்ள என்ன இருக்கும், சந்தேகம் வருமா, ஒரு உறுதி வருமா? அது செக்கு போட்டாங்க சார், 3 என்ன செய்யும், கிளியர் ஆகிடும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், கத்திரி ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டாரு, பதில் வரும்னு தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கண்ணில் பார்க்குற வரைக்கும் என்ன செய்யணும், செக்கை போஸ்ட் பண்ணிட்டாரு, அது கிளியர் ஆகி வர்றதுக்கு என்ன செய்யும், அப்படி தான் யோசிக்கணும். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்த வேண்டியது எது? அப்போ வாசிக்கும் போது அவசரம்,
1: உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலாம்.
0: ஆண்டவரே பிசாசு பல தாட்ஸ் அனுப்புறான் எனக்குள்ள இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்தில் பிசாசு பல எண்ணங்களை எனக்குள்ள கொண்டு வர்றான், பல தவறான தீர்மானங்களை கொண்டு வர்றான், பல ஐடியாக்களை எனக்குள்ள கொண்டு வர்றான். அது என்ன என்ன செய்யக்கூடாது, நடத்திடக்கூடாது. இந்த நேரத்தில் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது இல்லையோ, இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்திருக்கு, உங்கள் வெளிச்சமும் தேவை, உங்கள் சத்தியமும் தேவை. சொல்லுமா, வெளிச்சம் என்றால் என்ன, கர்த்தருடைய வார்த்தை வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. தேவ பிள்ளைகளை எந்த பிரச்சனைகள் போனாலும் அந்த நேரத்தில் கேட்கணும், வார்த்தை தாங்கன்றேன், உங்கள் வார்த்தையை தாங்க, இந்த சூழ்நிலையில் என்னை நடத்துவதற்கு ஒரு வார்த்தையை தாங்கன்றேன். அதான் ஒரு சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன, அந்த நேரத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே வார்த்தையை அனுப்புங்க. ஆண்டவரே கண்டிப்பாக அனுப்புவார, அனுப்ப மாட்டாரா? எப்போ அனுப்புவார்? நீங்கள் உட்காந்து என்ன செய்யணும், பைபிளை படிக்கணும். பைபிளை படித்தா அந்த பைபிள் வசனத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை என்ன செய்வார், ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாதாக. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு எடுத்து வச்சிருந்த பிரசங்கமே வேற. நேற்றுக்கு வந்தவர் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவரே நேற்றுக்கு வந்தவங்க தானே வருவாங்க, அவர் பிரசங்கத்தை காப்பி அடித்த மாதிரி இருக்குமே ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேனா, இன்னைக்கு காலையில் 4:30 தான் அந்த வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர். ஆமே, அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார், நான் உன்னை நடத்து, அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். அப்போ உடனே அந்த சம்பவங்களை கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்தார். தாவீது எது நடத்த வேண்டும் என்று கேட்டான். இப்போ தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் வெளிச்சம் என்னை நடத்தணும், அப்படின்னு நடத்தும், உங்களுடைய வார்த்தை என்னை நடத்தணும். அடுத்து சத்தியம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர். உங்கள் பிரச்சனையில் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு பக்கம் ஆவியானவர் நம்மளை நடத்துவார், ஆவியில் நடத்துவார். ஆமீன் சொல்லுவோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அலர்ட்டாக இருக்கீங்களா? ஆமே, என்னுடைய ஆவியானவர் என்னை நடத்தும் போது என்னுடைய ஆவியை நடத்துகிறார். ஆமீன் சொல்லுவோமா? என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு என்ன செய்கிறாரு, என் ஆவியை அவர் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரார். ஆவி எனக்குள் தியங்கும், என் ஆவி எனக்குள் கலங்கும், இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆவியானவர் வந்து இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த வார்த்தை வந்து என் சிந்தை மண்டலத்தை ஆக்குப்பை பண்ணுது. ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய மைண்டுக்குள்ள இந்த வார்த்தைகள் உள்ள போய் பிசாசு கொண்டு வந்திருக்க கண்ட குப்பைகளை அகற்றி அகற்றி இந்த வார்த்தைகள் என் சிந்தையை, அதாவது என் ஆத்மாவை, என்னுடைய ஆத்மாவை, இந்த ஆவியையும் ஆத்மாவையும் இந்த வசனமும் ஆவியானவரும் கண்ட்ரோல் பண்ணும்போது இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த சரீரத்தை நடத்தும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப பிசாசு என்ன பண்றான், உங்க ஆத்மாவில் ஒரு கிளர்ச்சி ஒன்று பண்றான். ஆத்மானா என்னது? சித்தம், விருப்பம் இல்லையா, மனம், சித்தம். இதுல பிசாசு பல ஆசைகளை கொண்டு வந்த உடனே இந்த ஆசைகள் அதிகமாகி இந்த ஆவியை உள்ள அடக்கி போட்டுட்டு இந்த சரீரத்தை பாவத்துக்கு நேரம் இழுத்துட்டு போகுது. இந்த பாவத்துக்கு நேரம் எழுதிட்டு போறதுனாலதான் விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி இதுக்கெல்லாம் போகுது. ஆனா அந்த நேரத்துல பிசாசுடைய ஆவிகள் நம்மை நடத்தி விடாதபடிக்கு பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொள்வோம்னா இவங்க ரெண்டு பேரும், அதாவது பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய, அது யாரு, ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாக இருக்கிற இயேசு பிதா அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். மூன்று தெய்வத்தை நாம் வணங்கவில்லை, மூவரில் ஒருவராக இருக்கிற ஒரே திரு ஏக தேவனை நாம் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்ப ஆவியானவர் எனக்குள் வந்து என்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணி அது தீயங்காதபடி கலங்காதபடி என் ஆவியில என்ன செய்யறாரு, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு ஆவியில கழி கூர்ந்தாராம். ஆமேன். இயேசு எதுல கழி கூர்ந்தார்? ஆவியில கழி கூர்ந்தார். இன்னைக்கு உலக மனுஷன் முகத்துல பார்த்து கழி கூறுறான்னு நிக்க மாட்டேங்குது. நமக்கு ஆண்டவர் வைத்திருப்பது ஆவியில கழி கூறுதல். ரெண்டாவது, இந்த சிந்தைகள், என்னுடைய விருப்பம், இதுல எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது? பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையும் ஆவியானவரும் என்னை நடத்தும் போது எதுக்கு நேரம் நடத்துவாங்க தெரியுமா? இப்ப வாசிங்க இந்த வசனத்தை, அவைகள் என்னை நடத்தி
1: சுடுகாட்டுக்கு
0: கொண்டு போகாது, எங்கேயுமே கொண்டு போகாது, என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக, ஹல்லேலூயா, தேவ சமூகத்துக்கு நேராக கொண்டு போகும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக, அந்த வாக்கு தத்தங்களை பார்க்கும்படியாக, அவர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக அவைகளை நடத்தி கொண்டு போகும். அநேகருக்கு இந்த ரகசியம் புரிவதில்லை. அதனாலதான் சொந்த சிந்தை நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்துறோம். அந்த நேரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்ன நடத்துங்க? பரிசுத்த ஆவியானவர். எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி ஏசபேல் சொல்றா, நாளைக்கு வந்தாலே உங்க உங்க கழுத்து மேல வந்தால இருக்காது அப்படின்னு அர்த்தம், உன்னை காலி பண்ணிடுவேன்னு அர்த்தம். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளை காலி பண்ண அந்த எலியா ஒரு பொம்பளையனுடைய வார்த்தையில பயந்துட்டான். ஏன்னா அவ பயங்கரமான ஆள். அதனாலதான் பயங்கரமான ஆளுங்கிறக்க பொண்டாடிக்க வித்து போட்டான் யாரு, ஆகாப் ராஜா. பைபிள் போட்டிருக்கு, தன் மனைவியின் இடத்துல தன்னை என்ன செய்தானா, வித்து போட்டானா. அதனால அவ்வளவு கொடூரக்காரி அந்த ஏசபேல். இப்ப ஏசபேல் சொல்றா, எலியாவை கொல்ல போறேன்னு சொன்னமே நேரம் ஓடி சூற செடிக்குள்ள போயிட்டு போதும் ஆண்டவரை நான் ஜாகணும் அப்படிங்கிறேன், என் வீட்டில் இருக்க வேண்டியதான், அவளே கொண்டுருவல்ல, அங்க வந்து படுத்துக்கிட்டு நான் போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வேதனையில புலம்புற புலம்புல ரொம்ப சீரியஸா ஆண்டவர் எடுத்துக்கிறதுல, எடுத்தாருன்னா நம்மளாம் என்னைக்கும் காலியா இருப்போம். ஆமேன் சொல்லுவோமா? வேதனையில வர்ற புலம்புல ஏதோ புள்ள என்ன செய்யுது, புலம்பிட்டு போகுதுன்னு விட்டுருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யறாரு தெரியுமா, நேரம் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்யறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு சாப்பிட்ட உடனே இந்த ஆகாரம் வந்த உடனே உடம்புல என்ன வருது, ஒரு புது தெம்பு வருது. இந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே நேரம் எங்க போனாரு தெரியுமா, தேவ பர்வதத்துக்கு. ஆமேன் சொல்லுவோமா? எங்க இருந்து பிரச்சனை, போராட்டம், உயிருக்கு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தவருக்கு தூதன் வந்து அப்பத்தை கொடுத்த உடனே இந்த அப்பம் சாப்பிட்ட பலத்தினாலே, அப்படிதான் போட்டிருக்கு, அந்த போஜனத்தின் பலத்தினால்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த போஜனத்தின் பலத்தினால் இரவும் பகலும் 40 நாள் நடந்து எங்க போனானா, ஒரே பர்வதத்துக்கு, தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக போய்விட்டான் தேவ பிள்ளையே. இந்த போஜனம் என்ன, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. அதனாலதான் பைபிளை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா படிக்கணும். ஏதாவது ஒரு வசனத்துல உங்களோட பேச முடியும், தூக்க கலக்கத்தோட படிக்க கூடாது, தப்பு தப்பா படிச்சிருவீங்க சரியா. தூக்க கலக்கத்தோட படிச்சா தப்தப்பா படிப்பீங்க, நல்ல தெளிவா ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து படிக்கணும். எந்த வசனத்துல நம்ம கூட பேசுவார்னே நமக்கு தெரியாது. அப்ப அந்த போஜனத்தின் பலம் எங்க கொண்டு போனது? அப்ப அந்த பலம், ஆண்டவர் நமக்கு ரெண்டு பலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன், என்ன பலன் தெரியுமா? முதலாவது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சொல்லுங்க பாக்கலாம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய? முட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அந்த பலத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்குரிய அந்த ஆகாரத்தின் பலன். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமையின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? வல்லமையின். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன வருது? ஆவியில என்ன வருது? பலன் வருது. இந்த தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஆத்துமாவிலே பலன் வருது. அதனாலதான் தாவீது சொன்னான், அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. என் ஆத்மாவிலே பலன் வருகிறது, என் ஆவியிலே பலன் வருகிறது. இப்ப நான் வெளியே வரும் பொழுது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். இப்ப அதே பிரச்சனைக்குள்ளதான் வர்றேன், ஆனா எப்படி வர்றேன்? அதே பிரச்சனை, அதே போராட்டம், இப்ப எப்படி வர்றேன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். ஆமே ஆமே. நீ சொங்கி இல்ல, சோம்பேறி அல்ல, நீ காண்டாமிருகம். சொல்லுங்க பாக்கலாம், ஆமே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கத்தப்படும். இன்னொன்னு, கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல என்ன செய்வார்களா? செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப இன்னொரு பலன் என்னது? கழுகை போல. அந்த பலன் எதுக்கு தெரியுமா? முட்டி மோதிருக்குல, உயர உயர உயர உயர பறந்து நேர கண்மலையின் உச்சிக்குள்ளே போவதற்கு. அல்ல ஏழு. அப்ப ரெண்டு பலத்தை கொடுக்கிறார். ஒன்று என் ஆத்மாவிலே வரக்கூடிய அந்த சக்தி, அந்த பலம், எனக்கு விரோதமாக வருகிற அந்த போராட்டமான சூழ்நிலையில போராடி போராடி ஜெபிப்பதற்கு, அதே சமயத்தில் என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு கழுகை போல ஒரு பலத்தை கொடுத்து, இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஆத்மா மேலே மேலே மேலே மேலே என் தேவனிடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். அங்கே நான் பார்க்கிற தெய்வம் யார்? இப்பொழுது வாசிங்க, அவைகளை நடத்தி
1: உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும்
0: என்னை
1: கொண்டு போவதாக,
0: என்னை கொண்டு போவதாக.
1: தேவனுடைய
0: பீடத்தண்டைக்கும்
1: எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்க.
0: சூழ்நிலைதான் மோசம், தேவன் மோசம் அல்ல. அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில நடக்கிறதா என்ன சஞ்சலப்படுத்துது? தேவன் என்னை சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. நான் தேவனை நினைக்கும் போதுதான் எனக்கு ஒண்ணு தெரியும், அவர்தான் என்னுடைய ஆனந்த மகிழ்ச்சி. ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற
1: தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
0: ஆமே. அப்ப இந்த சத்தியமும் வெளிச்சமும் வந்துட்டா அழக்கூடிய சூழ்நிலையில கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழும்போது நெகேமியா சொல்றாரு, நீங்க அழ வேண்டாம், கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். இப்ப சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, இனியும் சோர்ந்து போய் அழுதுகிட்டு இருக்க போறீங்களா? மகிழ்ச்சியா இருக்க போறீங்களா? கண்ட பதிலை பார்த்தல்ல, காணாமல் எனக்காய் காத்து கொண்டிருக்கிற பதிலை எதிர்பார்த்து, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன், என் முகத்துக்கு அவர் வைத்திருக்கிற ரட்சிப்பின் நிமித்தம் நாம அவரை துதிப்பேன். அல்லேலூயா. என் ஆவியிலே பலன் தருகிறார், ஆத்மாவிலே பலன் தருகிறார். இந்த பூமியில என் சரீரம் வாழும் போது வருகிற பிரச்சனையை முட்டி மோதி தள்ளி மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு காண்டாமிருகத்தின் பலத்தை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் என் ஆத்மா தொய்ந்து போகாதபடி மேலே மேலே எழும்பி தேவ சமூகத்தை அடைவதற்கு கழுகை போல பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 45 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 45:1.
1: என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது.
0: போ, முதல்ல என்ன சொன்னார்? என் இருதயம் எனக்குள்ளே கலங்குகிறது. இப்போ ரெண்டு அதிகாரத்தை தாண்டி வந்தமே என்ன நடக்குது? என் இருதயம். உங்க வாழ்க்கையில் நடக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் நடக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்துக்கோங்க, இன்னைக்கு கலங்கலாம், நாளைக்கு பொங்கும். இன்னைக்கு அழலாம், நாளைக்கு ஆனந்த களி போறோம். கரங்களை தட்டி கத்துடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். ரகமல ரஷந்தர தகரபா ஏ மகாதன மரா. எது உன்னை நடத்துது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. தெய்வ பிள்ளைகளே, மனுஷனுக்கு வருகிற அதே சோதனைகள் வரலாம். இயேசுக்கே சோதனை வந்துச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு சோதனை வந்துச்சு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனைகள் தேவைகள் போராட்டங்கள் வந்தது. அதே தான் நமக்கு வருது. அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அவர்களை எப்படி நடத்தினார்? அதே தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு நதியண்டையிலே நான் உன்னை நடத்துவேன். வறட்சியான பாதையிலே நடந்து போன உன்னை அந்த ஆறுகளின் பாதையிலே நான் நடத்துவேன். இதெல்லாம் என்னால செய்ய முடியும். நீ ஏன் இன்னும் பிரச்சனையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்கிட்டு இருக்க? எது உன்னை எங்க நடத்துது? தவறான பாதைக்கு உன்னை நடத்துகிறதா? தேவையில்லாத பாதைக்கு உன்னை நடத்துகிறதா? இன்னைக்கு ஒப்புக்கொடு. வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க. அயில திறந்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறப்பா? ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிதான், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வாங்க. சும்மா ரெண்டு அந்நிய பாஷை பேசி குதிச்சுட்டு போறதில்லை, அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும். அதே ஆவியானவர் உங்களை நடத்தணும், நடத்தணும். அந்நிய பாஷை என்பது தேவனோட ரகசியத்தை பேசுறோம். அந்த அந்நிய பாஷையை பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதிலே நின்றக்கூடாது. அவர் என்னை நடத்த வேண்டும் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்கள் காதுகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே சொல்லும், அடியன் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் சூழ்நிலை என்ன நடத்தக்கூடாது? மனுஷங்க என்ன நடத்தக்கூடாது? என்னுடைய ஓன் ஸ்பிரிட் என்ன நடத்தக்கூடாது? உங்களுடைய வசனமும் உங்களுடைய ஆவியும் என்னை நடத்தட்டும். பூமியிலிருந்து வருகிற எதிர்ப்புகளை மேற்கொள்ள பலன் தருவேன். அதில் நான் அழிந்து போகாதபடி மேலே மேலே இன்னும் தேவனிடத்தில் கிட்டிச்சேர, இன்னும் கிட்டிச்சேர, இன்னும் கிட்டிச்சேர, இன்னும் கிட்டிச்சேர. கழுக போல செட்டைகளை அடித்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் படுத்து கிடக்க வேண்டிய ஆண்டவரே மிருகங்கள் அல்ல, பறக்க வேண்டிய பருந்துகள்.

பிசாசும் பிசாசின் ஆவிகளும் தற்கொலைக்கு நேராகவும் பல அழிவுக்கு நேராகவும் மக்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, பாவத்துக்கு நேராக நடத்தும் போது, பரிசுத்த தேவனுக்குள்ளே எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுக்குள்ளே எங்களை நடத்தி சொல்லுமே, அந்த அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நமக்கு தஞ்சமா இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

அறிக்கை செய்ய, எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்ய, எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்காரம் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரத்துடன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய வார்த்தை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமே, என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒன்னும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குறேன் பலர் பயமுறுத்தான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரு, இப்போ ஐயோ போயிடுவேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன், எஸ் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே, எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

எல்லா கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவனின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யாரை பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்த நல்லவர். அல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

அப்பா, எங்களை பாதுகாத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்குறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை அப்பா, உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமை பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவருடைய பரம ஊழியத்திற்கு நியமித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குறுநில மன்னர்கள், தனிக்காட்டு ராஜாக்கள், செல்ஃப் மெய்டு கிங்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி பிரசங்கி 4:7-12. பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இரண்டு பேராய் படுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. மனப்பாட வசனம் பிரசங்கி 4:9. தனியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். 2 are better than 1 because they have a good return for their work. இன்று ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கு ஊழியங்களும் ஊழியர்களும் எழும்பிவிட்டன. இவற்றில் சில நிறுவனங்களை சேர்ந்தவை, மற்றவை சுயாதீன ஊழியங்கள். சுயாதீன ஊழியங்கள் என்று இருக்கலாமா என்பது ஒரு கேள்வி. அதை குறித்து சில காரியங்களை இன்று நாம் தியானிப்போம். உள்ளூர் சபைகளுக்கு வெளியேயுள்ள எல்லா ஊழியங்களையும் சபை மேப்பர் சிலர் சுயாதீன ஊழியங்கள் என்று அழைப்பது சரியல்ல. தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் உள்ளூர் சபைகளில் ஆராதனைகளிலும் பணிகளிலும் ஈடுபட வேண்டும். ஆனால் அதே வேளையில் உள்ளூர் சபைகளின் நிர்வாகத்திற்கு உட்படாத வேதாகம மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள், வேதாகம சங்கங்கள், மிஷனரி இயக்கங்கள் போன்ற பணிகளிலும் ஈடுபடலாம். நிவாரண பணிச்சங்கங்கள், மருத்துவ பணிகள் போன்றவையும் இதில் அடங்கும். உள்ளூர் சபையோ பொது ஊழியமோ ஊழியரிடையே ஒருவருக்கொருவர் பொறுப்பு, தட் இஸ் மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி இல்லையேல் அவ்வித சுயாதீனம் திருமறைக்கு புறம்பானதே. உள்ளூர் சபைகளில் ஒருவர்தான் தலைவர் என்கிற நிலையும் சரியல்ல. மேய்ப்பர், மூப்பர், கண்காணிகள், ஷெப்பர்ட்ஸ், எல்டர்ஸ், பிஷப்ஸ், இந்த மூன்று பெயர்களும் ஒரே ஊழிய நிலையை குறிக்கும் வெவ்வேறு பதங்களாகும். இவை எப்பொழுதுமே பன்மையில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 20:17-28 பார்ப்போம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இங்கு அவர்களை மூப்பர் என்று அழைக்கிறார்கள். 28 அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை, இங்கே மேய்ப்பர்கள் என்று சொல்கிறான், மூப்பர்களை மேய்ப்பர்கள் என்று அழைக்கிறான், உங்களை கண்காணிகளாக வைத்த, அவர்களை கண்காணி என்றால் பிஷப், பிஷப்புகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறான். எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் ஒரே வேலைதான். ஆனால் எல்லாம் எப்பொழுதும் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பொது ஊழியங்களிலும் பன்மை தலைமைத்துவம், தட் இஸ் பிளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருக்க வேண்டும். சீடர்களை கூட இயேசு 2-2 அனுப்பினார், அதிலே ஒரு கருத்து உண்டு. பணக்காரியத்தில் சுயாதீனமாயிருந்தால்
அது ஊழலுக்கு நடத்திவிடும், கரப்ஷன். செய்தியில் சுயாதீனம் இருந்தால் அது வஞ்சகத்திற்கு நடத்திவிடும், டிசெப்ஷன். ஊழிய முறைகளில் சுயாதீனம் இருந்தால் அது திருமறைக்கு ஒவ்வாத செயல்பாடுகளுக்கும், நிர்வாகத்தில் சுயாதீனம் இருந்தால் அது அதிகார துர்ப்பிரயோகத்திற்கும், மிஸ்யூஸ் ஆஃப் பவருக்கும் வழி நடத்தும். சுயாதீனம் என்று சொன்ன உடனே அது நமக்கு வேலையிலே ஒரு விதமான சுய திருப்தியை அளித்தாலும் அதில் அதிகம் சாதிக்க முடியாது. இப்பொழுது வாசித்தோம் அல்லவா பிரசங்கி 4:9, தனியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதனாலும் அவளுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். இறையரசிற்கு தனித்து நாம் வேலை செய்யும் பொழுது அதிக லாபம் கிடைக்காது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு குதிரை 2 டன் எடை இழுக்குமானால் 2 குதிரைகள் 4 டன் அல்ல 24 டன் இழுக்குமா? இது எவ்வளவு முக்கியமான காரியம். சுயாதீனமாய் செயல்படி துவங்கிவிட்டால் இறையரசிற்கான பணம், பலம், நேரம் யாவும் வீணாகும். லாட் ஆஃப் டியூப்ளிசிட்டி அதிலே உண்டாகும். நான் சம்பளம் வாங்குவதில்லை, விசுவாசத்திலேயே வாழ்கிறோம் என்று சில சுயாதீன ஊழியர் பெருமை அடித்துக் கொள்வர். நான் என்ன சொல்லுவேன் என்றால், ஊழிய நிறுவனங்களில் பணியாற்றுவோரும் கடவுள் தம் பிள்ளைகள் மூலம் காணிக்கைகளை அனுப்பி தங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று கூட்டு விசுவாசம், கார்பரேட் ஃபெய்த்தையே அப்பியாசிக்கின்றனர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிஷினரிகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜபத்திலேயே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், கார்பரேட் ஃபெய்த், அது ஒரு மிஷினரி பிரேயர். தேவ ஊழியர்கள் எவருமே சுயாதீனமாய் இயங்கவே முடியாது என்றும் கூறிவிட முடியாது. சில விதிவிலக்குகள் இருக்கலாம். தீர்க்க தரிசிகளை சங்கங்களும் மறைநூல் ஆசிரியர்களை சபைகளும் கட்டுப்படுத்தினால் இருதரத்தாருக்கும் பிரச்சனை தான். சிங்கங்களுக்கு கூண்டு பிடிக்குமா என்ன? லயன்ஸ் ஹெயிட் கேஜஸ். ஆயினும் இவர்கள் இவ்வித வரங்கள் உள்ள முதிர்ந்த பிற ஊழியரோடு பரஸ்பர பாதுகாப்பு அல்லது பொறுப்புறவு வைத்து கொண்டால் அது என்றைக்குமே அவர்களுக்கு நன்மையாக முடியும். இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ஸ் பட் இன்டர்டிபெண்டன்ஸ். சுயாதீனம் அல்ல, சகசார்பு. எமிலண்ணன் அழகாக பாடினார்,

அதில் நான் அடிக்கோடிட விரும்புவது ஒன்று கூடுவேர். அங்குதான் உண்மையான வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. தனியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதனாலும் அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். மகாபெரிய தேவனே, நீர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்தது ஒரு பெரும் பாக்கியம், அது ஒரு பெரும் சிலாக்கியம். உம்மை சேவிப்பதை விட சுதந்திரமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஒன்றுக்கு உதவாத எங்களை உம்முடைய உடன் ஊழியராக அழைத்த அந்த பெரிய கிருபையை நினைத்து உம்முடைய பாதங்களுக்கு நாங்கள் முத்தம் செலுத்துகிறோம், முத்தம் கொடுக்கிறோம். உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி இந்த ஊழியத்திலே நீர் நியமித்தீர். உம்முடைய வேத வசன வரம்புகளுக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டு வேதவசன தாற்பரியங்களை நாங்கள் பயிற்சித்து வேதவசன தத்துவங்களை நாங்கள் மீறாதிருக்க எங்களுக்கு உதவிதாரும். குறிப்பாக தனித்தே சுயாதீனமாக தனிக்காட்டு ராஜாவாக நாங்கள் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த சோதனையில் இருந்து எங்களை விடுவித்தரணும். ஒருவேளை ஒரு அமைப்புக்குள் நாங்கள் ஆதி முதல் அந்தம் வரை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க முடியாவிட்டாலும், அவ்வித ஊழிய வரங்கள் உள்ள பிற உடன் ஊழியரோடு நாங்கள் உறவு வைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் பரஸ்பர அர்ப்பணிப்பு, மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி, நாங்கள் அப்படியே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எழுப்பியுள்ள எல்லா ஊழியங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், எல்லா ஊழியரையும் ஆசீர்வதியும். ஏனென்றால் அறுப்பு மிகுதி ஆண்டவரே, எல்லாரையும் சேர்த்தாலும் அறுவடையாளர்கள் மிக மிக சொற்பம். நாங்கள் ஒருவரை ஒருவர் பாதித்து விடாதபடி, ஒருவரை ஒருவர் நாங்கள் கெடுத்து விடாதபடி, ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆதரவாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதும் என்கிற மனப்பான்மையோடு நாங்கள் உழைக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: யூத ஜனங்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவனுடைய தண்டனைப்படி அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். முதல் உலக யுத்தத்திற்கு பின்னர்தான் அவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்திற்கு வந்து அது ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1948 யூதர்கள் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ள UNO அனுமதி கொடுத்த பொழுது அங்கே வாழ்ந்தவர்தான் டேவிட் பென் குரியன். டேவிட் பென் குரியன் இஸ்ரேல் தேசத்திலே பிரதம மந்திரியாக இருந்தார். எப்பொழுதும் அவருடைய கையிலே பூட்டப்பட்ட ஒரு சிறிய பெட்டியை வைத்திருந்தார். இஸ்ரேல் தேசம் 50,000 மக்களை கொண்ட ஒரு சிறிய நாடாக உருவெடுத்த பொழுதும் சுற்றியிருந்த அரபு தேசத்து மக்கள் அவர்களை தாக்கினார்கள். ஆனால் கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த பிரதம மந்திரி இந்த சிறிய பெட்டியை எப்பொழுதும் கையில் வைத்திருப்பதை பார்த்த பலருக்கு பலவிதமான கேள்விக்குறிகள் எழுந்தன. அதில் அவர் தங்க பிஸ்கட்டுகளை வைத்திருப்பாரோ, அல்லது அதிக பணத்தை தூக்கி கொண்டு அலைகிறாரோ என்றெல்லாம் பலவிதமாக யோசித்தார்கள், பேசினார்கள், தங்களுக்குள்ளே வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். ஒரு முறை பார்லிமெண்டில் சிலர் இதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது அவர் தன்னுடைய பெட்டியை திறந்து காட்டினார். அதில் ஒரு மரக்குச்சியும் ஒரு பழமையான சற்று கிழிந்த ஒரு இளைஞனின் உடையும் இருந்தது. இந்த இரண்டு பொருட்களையும் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு இந்த இரண்டு பொருட்களின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு ஏழ்மையான ஆடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவனாக இருந்தேன். அப்பொழுது பயன்படுத்திய கம்புதான் இது. இந்த உடை என் தகப்பனார் எனக்காக செய்து கொடுத்த மேய்ப்பனின் உடை என்று கூறினார். அது மட்டுமல்ல, கடவுள் எனக்கு இந்த உயர்ந்த பொறுப்பை கொடுத்திருந்தாலும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் இவைகளை என் கையிலேயே வைத்திருக்கிறேன். நான் அதிகார பேராசை உள்ளவனாகவோ அல்லது செல்வத்தை தேடுகிறவனாகவோ மாறிவிடக்கூடாது என்பதற்காக இவைகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கூறினார். அந்த பிரதம மந்திரியை குறை கூறியவர்கள் அமைதலாக வெட்கத்திலே தலை குனிந்தார்கள். கர்த்தருக்கு முன் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவரே உங்களை உயர்த்துவார் என்று வேத வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா? இன்று நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நமது கடந்த காலங்களை நினைத்து கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்வோமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 2:11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிசாசின் தந்திரங்கள், அவன் தந்திரத்தால் என்ன செய்ய பார்க்கிறானாம், மோசம் போக பண்ண பார்க்கிறான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான், பிசாசின் தந்திரங்களை அறிந்து பிசாசானவனுக்கு எச்சரிக்கையாயிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் ஆத்மாவை குறித்து கவனமாய் பாதுகாத்து சீராய் நடக்க இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட உணர்த்தி எச்சரித்து பேசுகிறார். அவன் தந்திரம் உள்ளவன். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீர்களானால் தெரியும், சிம்சோனை எதிர்த்து வருகிறார்கள். சிம்சோனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தபோது சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த பலத்தினாலே ஆமென் அத்தனை பேரையும் அவன் முறியடித்து போடுகிறான். நியாயாதிபதிகள் 15:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாட எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாட எலும்பினால் 1000 பேரை கொண்டேன் என்றான். இப்படி பெலிஸ்தியர் 1000 பேரை கொலை செய்தவன். எப்பொழுது 1000 பேர் பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்களோ அப்பொழுது சிம்சோன் தேவன் கொடுத்த பலத்தினாலே அவர்களை மேற்கொள்ளுகிறான். அப்படி மேற்கொண்ட சிம்சோனை விட்டு மற்றவர்கள் விலகி போகவில்லை, அவர்கள் சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். எதற்காக? எப்படி சிம்சோனை பிடிக்கலாம், எப்படி அவனை விழத்தள்ளலாம் என்று. இதைதான் ஆவியானவர் இந்த நாளிலே எச்சரிக்கிறார். ஆமேன். பிசாசினால் சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. இங்க நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், சிம்சோன் தெளிலாளை நேசிக்கிறான் என்று தெரிந்ததும் 16:5, அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினால் அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். நீ அவனை நயம் பண்ணு. உலகம் நயம் பண்ணுகிறது எதற்கு தெரியுமா? நம்மை பலவீனப்படுத்தி சத்ருவுக்கு அடிமையாக்க. எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி முன் செல்ல வேண்டும்? எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாவமும் பாரமான காரியமும் நம்மை விழத்தள்ள நெருங்கி நிற்கிறதாம். தேவன் நமக்காய் நியமித்த பாதையில் இல்லை, ஆனால் நெருங்கி நிற்கிறது. அதை என்ன செய்யணும்? அது நம்மை அண்ட விடாதபடிக்கு அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் பொறுமையாய் ஓடுவோமானால் பிசாசின் தந்திரங்களில் நாம் அகப்பட மாட்டோம், அவனுடைய கண்ணிகளில் நாம் சிக்க மாட்டோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உணர்வடைந்து எச்சரிக்கையாயிருந்து முன் செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே எதை சாட்சியாக சொல்ல வேண்டும் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். வஞ்சிக்கப்படுகிறவனுக்கும் பின்வாங்கி போகிறவனுக்கும் ஆமேன் இந்த சாட்சியை சொல்ல முடியாது. நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, சத்ருவின் பிடியில் அகப்படாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் நியமித்த பாதையில் முன் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், Fix your eyes on Jesus. உங்கள் கண்களை இயேசுவின் மேல் பதிய வைத்து அவரை நோக்கி முன் செல்லுங்கள். பிசாசின் தந்திரங்களை அறிந்து விலகியிருங்கள், அவனுடைய தந்திரங்களுக்கு விலகியிருங்கள். அவன் நயம் பண்ணி வஞ்சிக்க பார்க்கிறான். டைரக்டாக எதிர்த்து பார்த்தா முடியலை என்னதோ அவன் விட்டுட்டு போகலை. இவனை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்னு விட்டுட்டு போகலை. அவன் ஏதாவது ஒரு வகையில், அதனால தான் பைபிள் சொல்லுது, எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறானா? தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தரை உங்கள் முன்பாக வைத்து அவரை முன்னிறுத்தி
அவர் மேல் உங்கள் கண்களை உங்கள் மனதை பதிய வைத்து முன் செல்லுங்கள். கர்த்தர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் கொடி ஆவியானவர் நம் மேல தான் ஏற்றுவா. அதன் அர்த்தம் என்ன? ஜெயம் நம்ம பக்கம்தான். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இதனால எங்களை உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி, அவனுடைய தந்திரமான சூழ்ச்சிகளில் சிக்கி கொள்ளாதபடிக்கு எங்கள் கண்கள் உம்மை விட்டு விலக்காமல் உம்மையே முன்னிறுத்தி முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தலைப்பு மிக சிறிய தண்டனை. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று ஆதியாகமம் 4:13 கூறுகிறதை காண்கிறோம். உண்மையில் காயின் குற்றமற்ற தன் சகோதரனை கொலை செய்தது, தேவனிடத்தில் கோபம் கொண்டது, அவரிடம் பொய் உரைத்தது, அவரையே கேள்வி கேட்டது போன்ற மிக கொடிய பாவங்களை செய்திருந்த போதிலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டிய விதத்தில் தேவன் அவனை தண்டிக்கவில்லை. உண்மையில் அவர் விதித்த தண்டனைகள் அவனுக்கு மறைவான ஆசீர்வாதங்களாகவே இருந்தது. ஆனால் காயினோ, என்னால் சகிக்க முடியாத அளவுக்கு என் பாவங்கள் பெரிதானவை என்று கூறுவதற்கு பதிலாக, நீர் எனக்கு இட்டன தண்டனை என்னால சகிக்க முடியாத அளவுக்கு அதிகமாய் இருக்கிறது என்கிறான். இது அவன் தன் மீது தேவன் காண்பித்த இணையற்ற அன்பை பகிரங்கமாக அவமதிப்பதாக இருந்தது. அவனது சொந்த பாவங்களே அவனை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டனவே அன்றி தேவன் அவனை துரத்தி விடவில்லை. ஆனால் அவனோ, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் என்று தேவனே தன்னையே துரத்தி விட்டதாக அவரையே குற்றம் சாட்டுகிறார். இன்றும் கூட அநேக பாவிகள் காயின் பேசியது போலவே பேசுகிறார்கள். மாறாக தாவீது ராஜா கடிந்து கொள்ளுதலை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்று பாருங்கள். தீர்க்கதரிசியானவன் தாவீதின் பாவத்தின் நிமித்தம் அவன் மேல் வரவிருந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை அவனுக்கு தெரிவித்த போது அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தி அவரது தண்டனையை ஏற்றுக்கொண்டான். நாம் அவனது சங்கீதங்களில் இதை குறித்து வாசிக்கிறோம். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சங்கீதம் 51 காணுகிறோம். இப்படியாகத்தான் அவன் கூறி கதறி அழுகிறான். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தானே அக்கிரமம் பண்ணினேன், உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று 2 Samuel 24:17 கூறுகிறான். தேவனுடைய பிள்ளையே, நாமும் கூட தாவீதின் இருதயத்தை போன்ற இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் தவறு செய்யும் போது நம்மை தாழ்த்தி எஸ்ட்ராவை போல, தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினியை எங்களுக்கு இடாமல் தப்ப விட்டீர் என்று சொல்லுவோமாக்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் 103:10 கூறுகிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான தேவ செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சபை ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாட்கள். இன்னொரு கோணத்தில் சிந்திக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை தேவ ஜனங்கள் ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். சபை வருகையை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கும் இந்த காலங்களில் இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் தேவ ஜனங்களை, தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகளை இல்பொருளாக்க வேண்டும் என்று சொல்லுகிற இன்னொரு சத்தமும் தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? துணித்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது அவர்களுடைய கட்டுகளை நம்மை விட்டு அறுத்து போடுவோம் என்கிறார்கள். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேசத்தின் தலைவர்கள் ஆலோசனை பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்கும் மோசேயின் காலத்தில் நடந்தது போல தேவ ஜனங்களின் பெருக்கத்தை குறைப்பதற்கும் சாத்தான் திட்டம் வகுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை குறித்தும் சூழல்களை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் நம்முடைய எதிராளியை குறித்தும் நன்றாய் கரிசனை கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலங்களில் சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட தடுமாற பண்ணுவதற்கு, விழ பண்ணுவதற்கு, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறானா? படிச்சிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவங்க, பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்தவர்கள், ஜபம் பண்ண தீர்மானித்தவர்கள், ஊழியங்களை செய்ய தீர்மானித்தவர்கள், அவர்களை கூட விலத்தள்ளுவதற்கு சாத்தான் என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றித் திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் அவனுடைய வேகத்திற்கு காரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் பொழுது தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று கண்டு அப்படிதான் இருக்கு. பிசாசுக்கு தெரியும், இனி ரொம்ப நாள் சபைக்கு விரோதமா எழும்ப முடியாது, இனி ரொம்ப நாள் தெய்வ ஜனத்துக்கு விரோதமா எழும்ப முடியாது, தனக்கு குறிக்கப்பட்ட காலம் இனி கொஞ்சம் தான் இருக்கு என்று கண்டு ரொம்ப வேகமா இருக்கானா? ரொம்ப வேகமா இருக்கான். யாரை விழுங்கலாமோ வென்று பகதேடி சுற்றி தெரிகிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நல்ல ஆசீர்வாதமா வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் காலத்திற்கு முன்பு தீமைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளாத ஆவி, திருச்சபைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகளை கூட கனவீனமாய் நினைக்கப்படுகிற அளவிற்கு அவர்களை கொண்டு நிறுத்துவதற்கு சாத்தான் பயங்கரமா கிரிய செய்கிறான். அதனால பிள்ளைகள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை தார். எல்லாரும் எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை எடுங்க பாப்போம், அதனுடைய 12 வசனத்தை படிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, கவனிங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. பிசாசு இப்ப எப்படி இருக்கானா? அப்ப இந்த கோபம் என்று சொல்வது அதிகமா நம்ம யார்கிட்ட தான் பார்க்க முடியும்? கோபம் என்று சொல்லுகிறதை அதிகமா நம்ம யாரிடத்தில் பார்க்க முடிகிறது? பிசாசனிடத்தில். இப்ப சாத்தானுடைய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் என்ன? கோபம். அதனாலதான் அப்போ சொன்ன பவுல், கோபமும் மூர்க்கமும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கல் ஆகாத வம்பு வார்த்தைகளும் ஆகி இவைகளை விட்டு விடுங்கள் அப்படின்னு அப்போ சொன்ன பவுல் அழகா சொல்லுவார். ஏன்னா அதிகமா இந்த கோபத்தை கையாளுவது யார்? சாத்தான் தான். அதனால அதிகமா அந்த கோபத்துக்கு அடிக்டா இருப்பாங்க. சிலருக்கு என்ன சொல்லி கோபம்தான் வரும். இயேசுநாதர் கோபப்பட்டாரா இல்லையா? சாட்டை எடுத்து என்ன செய்தார்? அடித்தார். இப்ப இயேசு என்ன செய்தார்? கோபப்பட்டிருக்கார். ஆமா, இயேசுவின் கோபத்திற்கு காரணம் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் அங்கனம் நடந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்திற்கு ஒரு தகுந்த காரணம் இருந்துச்சு, சபை சுத்திகரிக்கப்படுவதற்கு. ஆண்டவர் ஒரு தடவை தான் கூப்பிட்டு கோபப்பட்டார் இல்லையா? இயேசு தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்தில் எப்பதான் கோபப்பட்டார்? ஒரே ஒரு வாட்டி தான். அது எங்க தான் கோபப்பட்டார்? ஆலயத்தில். அந்த காரியம் என்ன? ஆண்டவருக்கு எடுத்த காரியம். ஆலயத்தை அசுசிப்படுத்தினார்கள், ஆண்டவர் கோபப்பட்டார். அப்ப பிசாசு இங்க ரொம்ப கோபமா இருக்கான். அடுத்து படிங்க. கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால், பைபிள் சொல்லுது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்ப எனக்கு எதிராளி யார்? என்னுடைய குடும்பத்திலாய் இருக்கலாம், என்னுடைய வேலை ஸ்தலத்திலாய் இருக்கலாம், அல்லது என்னுடைய ஊழியத்திலாய் இருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எதிராளி உண்டு. என் வளர்ச்சி, என் மேன்மை, என்னுடைய ஆசீர்வாதம், என் ஆத்மீக ஜீவிதம், என்னுடைய திருச்சபைகளுக்கு அடுத்த வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த ஜீவியம், இதெல்லாவற்றையும் பிடிக்காத ஒரு பிசாசு ஒருத்தன் உண்டு. அவ அன்று முதல் இன்று வரையிலும் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. பிசாசு எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அவன் வந்து அமெரிக்காவை உனக்கு பேர்ல எழுதி தாரேன்னு சொன்னாலும் பிசாசு உங்களிடத்தில் அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அதனால இந்த விஷயத்துல பிள்ளைகள் கவனமா தான் இருக்கணும். அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் எடுங்க பிள்ளைகளா, எபேசியர் 4 அதிகாரத்தை திருப்புங்க பார்க்கலாம். எபேசியர் 4 அதிகாரத்துல அப்ப இந்த வசனம் கோபம் கொள்ள நமக்கு அனுமதி அளிக்கிறதா இல்லையா? ஏற்கனவே சொன்னேன் பிசாசுக்கு சுபாவமாக்கும் கோபம். அப்ப அதுக்கும் பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டார், அதனால நம்ம நல்ல காரியத்துக்கு கோபப்படுகிறது தப்பு இல்லையான்னு நீங்க கேட்டியா? நீங்க பார்த்தது அப்படி இருந்து. அதனால இப்ப அடுத்த வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன எஸ்கியூஸ் தர. என்ன எஸ்கியூஸ்? கோபம் கொள்ளு, ஆனா பாவம் செய்யாது. பாவத்திற்கு இடம் கூடாமல் கோபப்படு, தப்பே இல்லை. ஆனால் அப்படி கோபப்படும் பொழுது ஒரு கணம் முன்னே நீர்ப்பார், கண்ணாடிக்க முன்னப்போ. ஆண்டவர் அந்த முந்தின வசனம் தானே சொல்லியிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு பிசாசுக்கு சொல்லுங்க இடம் கூடாதேன்ட்ட. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், கோபம் ஒரு மனிதனில் குடிகொண்டால் அது அவனை பாவம் செய்ய வைத்த பின்புதான் என்ன செய்யும்? அடங்கும். அதனாலதான் முந்தின வசனத்தில் தெய்வம் சொல்லும் போ, உன்னுடைய கோபம் சூரிய அஸ்தமானத்திற்கு முன்னே தனிய கடவுதுன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பலரையும் பிசாசு வஞ்சிக்கிற ஒரு சுபாவம் கோபமாக்கும். ஆண்டவர்ட்ட நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பாடம், ஆண்டவரே நான் பிசாசுக்கு என்ன செய்யப்படாது, இடம் கொடுத்து விட கூட. 2, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, சீக்கிரம் படிங்க உங்களே, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, இங்கே சாத்தானுக்கு நாம் இணங்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல இடம் கொடுக்க கூடாது, எனக்கு தோல்ல அவை ஏறி இருந்து சவாரி செய்ய கூடாது, இடம் கொடுக்காது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு கீழ்படியாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். சாத்தாங்கிட்ட ஒரு காம்பர்மேஸ் உனக்கு இருக்கப்படாது. பிசாசினிடத்திலே என்ன வரப்படாதான்? ஒரு இணக்கம் வரக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள வர பிசாசு பயப்படணும். நம்ம நிர்மலாளுக்க வீடு தான், அது நேரம் கிடுக்கிட்டு யாருக்குள்ள வரப்படும்? ஜபிக்கிறவனுடைய வீட்டுக்குள்ள அவன் வர்றதுக்கு பயப்படணும். ஆராதிக்கிற வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அது பயப்படணும். அன்பான பிள்ளைகளுக்கு சொல்றேன், அநேகரை சாபத்திற்கு நேராய் கொண்டு விட பரிசுத்தாவி ஆமை சாத்தான் பயங்கரமா திட்டம் வகுக்கிறான். நான் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. அப்ப அதனால அவனுக்கு இணங்க கூடாதா? பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே, ஆண்டவரே சாத்தானை நடுங்க வைக்கத்தக்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தரணும். ஆண்டவர் பிசாசு என்னை பார்த்தா பயப்படத்தக்க விதத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் கூட தேவன் இருக்கிறதை கண்டு, என் கூட இயேசு இருக்கிறதை கண்டு, என் கூட ரட்சிப்பு இருக்கிறதை கண்டு, என் கூட ஆண்டவர் இருக்கிறதை கண்டு, என் கூட அபிஷேகம் இருக்கிறதை கண்டு சாத்தான் பயப்படுகிற அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை ஏன் பிள்ளைகள் ஜெபிக்க கூடாது? ஒரு வார்த்தை ஏன் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே அப்படி ஒரு வாழ்க்கையை தெய்வம் எனக்கு தரணும் ஆண்டவரே. விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோபுனுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போ தேசமெல்லாம் நான் சுற்றி வருகிறேன் அப்படின்னு பிசாசு சொல்லுதான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வருகிற வழியில் யோபுவின் வீட்டின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிற அவனுடைய மறுபதில் என்ன? என்னால முடியல, என்னால முடியல, ஏன் நீர் அவனை வேலை அடைத்து வைத்திருக்கிறேன். யோபுவுக்கும் தெய்வத்தோடும் உள்ள உறவு சாத்தானை நெருங்க விடல. அந்த வீட்டில் அந்த தனி நபருக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையிலான உறவு உறுதியா இருந்ததுனால அந்த வீட்டு பக்கம் பிசாசால என்ன செய்ய முடியல? நெருங்க முடியல. நம்ம பல நேரம் பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர் நம்ம வந்து ஜோமனிட்டு போவோம். ஆனா போராட்டம் ஜெபிக்கிற விடுதலை வருது. ஆனா அந்த போராட்டமே இல்லாத ஒரு நிலை, அந்த பிசாசுனுடைய தாக்கம் இல்லாத நிலை, அவன் பக்கமா நான் போவே மாட்டேன் என்று அவன் சபதம் எடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கத்த தரணுமே. நான் சொல்ல புரியுதா சவரம் மாறு? சாசு போராடுறான், எதிரா வருகிறான், நம்ம ஜெபிக்கிறோம், அவனுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. அது ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம ஜோம் பண்ணி அவனை விரட்டுறதை விட நம்ம நினைச்சாலே அவன் கொலை நடங்குகிற அளவிற்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எங்க பிள்ளைகளுக்கு தரலாமே. என் பிள்ளைய வீட்டு பக்கம் போனியா? அம்மா நான் போகல அப்படிங்கிறாமே. யாரு? யோபுனுடைய சரித்திரத்துல பிசாசு சொல்றாம்ல, நீர் அவனை வேலை கட்டி வச்சிருக்கு, நாங்க போவே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு ஆத்மீக பிசாசு நடுங்கத்தக்க ஒரு ஜீவிதம் என் பிள்ளைகளுக்கு தெய்வம் தருவார். ஆனால் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நம்ம ஆண்டவர்ட்ட விரும்பணும், ஆண்டவரே பிசாசு எனக்கு விரோதமா எழும்பி நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி அவனை மேற்கொள்ளுகிறேன், அந்த கலாச்சாரம் மாறி என்னை நினைத்தாலே, என் குடும்பத்தை நினைத்தாலே, என் பிள்ளைகளை நினைத்தாலே அவன் பக்கம் என்னால போக முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி எரிய பண்ண மாட்டவரே. எத்தனை பேர் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்க? அவன் கட்டுறான் நம்ம அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வேணாமா? என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் சொல்லணும். அவன் குடும்பத்தில் என்னால்

நிற்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கெல்லாம் நான் வந்துட்டேன் பாஸ்டர், ஏன் பிசாசு என்னுடைய எல்லைக்குள் கடக்கிறது அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு எல்லாம் இருக்கின்றாலும் அநேக நேரத்தில் அவனுடைய கிரியை நமக்குள் இருக்கிறபடியினால் நம்ம அவனிடத்தில் என்ன செய்கிறோம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மிடத்தில் கேட்க அவனுக்கு துணிவு இருக்கு. கோபப்படுகிற ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். கோபத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் என்னென்ன வார்த்தைகளை பேசுறோம், அப்ப எல்லாம் பக்கத்துல யார் நின்னுட்டு இருக்கிறா, அந்த நின்னுட்டு இருக்கா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பலரும் நினைக்காத என்னமா, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர், இருக்கட்டும்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. மத்தேயு 16 அதிகாரத்தை எடுங்க, 13 வசனத்தில இருந்து நம்ம படிப்போம். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது இயேசு அழகா கேட்கிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை, நல்லா கவனிங்க, ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அழகா சொல்றப்பா, நான் ஒரு மனுஷகுமாரன், நீங்க பல இடங்களுக்கு ஊழியத்து போயிட்டு வாரீங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து என்ன பதில் வருங்க, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை, சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் என்ன செய்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பலரும் பலவிதமா சொல்லுகிறாங்க. நல்ல ஒரு காரியமா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உலகம் சமுதாயம் பல அபிப்பிராயங்களை சொல்லுமா சொல்லாதா. அதனாலதான் யாரும் சொல்லுகிறத கேட்டு நம்ம ஏதொரு விஷயத்திலையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இயேசுவை குறித்து எவ்வளவு அபிப்பிராயம் இருந்துச்சு, சிலர் என்ன சொன்னாங்க, அவர் யோவான் சொன்னாங்க, அவர் யோவானா கிடையாது. சிலர் என்ன செய்தாங்க, அவர் எலியாவன் சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல, எலியான்னு சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல, அடுத்து எரேமியான்னு சொன்னாங்க, அவர் எரேமியாவா அதுவும் இல்ல, தீர்க்க தரிசிகளில் ஒருவர் சொன்னாங்க, அவர் தீர்க்க தரிசிகளில் ஒருவரா, அவர் தீர்க்க தரிசிகளின் ரட்சகர்லா. அப்ப அபிப்பிராயத்தை பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு காரியத்துல இவ்வளவு அபிப்பிராயம் நம்மை சூழ்ந்து இருக்குமே. ஆனால் நம்ம தேசத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்ம வாழ்கிற தேசத்துல அபிப்பிராயங்களுக்கு குறவே வராது. எந்த ஒரு காரியத்தையும் ஆள ஆராய்ந்து இந்த பூமியில் ஆத்மீக ஜீவியம் செய்ய கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சகோதரமாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில யாராவது ஒரு காரியம் செய்தா சொன்னா அது அப்படியே வீட்டுல வந்து அடுத்த லெவலுக்கு வந்துருவாங்க, அட்டி தொல்லின்னு போயிருவாங்க. சில சகோதரிமாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில யாராவது ஒரு காரியம் சொன்னா அது அப்படியே கேட்டுட்டு வீட்டுல வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீ அறிஞ்சது உண்மையா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப ஆளை அரைஞ்சு ஆராய்ச்சிச்சுல ரொம்ப கவனமா செய்யணும். இயேசுவை குறித்து இவ்வளவு அபிப்பிராயம் இருக்குமானால் நம்முடைய காதுகளில் வருகிற அபிப்பிராயங்கள் நம்முடைய தமிழ் குடும்பத்தை தகர்ப்பதற்கு பிசாசு கொண்டு வருகிற அபிப்பிராயமா கூட இருக்கலாம் இல்லையா. மக்களே, நீ கோபக்காரனா இருந்தா வழியில ஒருத்தை, வழியில ஒருத்தை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உன்னை கோபப்படுத்தி விட்டுட்டா போறும், உன் வீடு அன்னைக்கு நரகமா போகும்னு பிசாசுக்கு தெரியும். அதனால எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகள் அபிப்பிராயம் 1000 இருக்கும், இயேசுவை குறிச்சே 4-5 அபிப்பிராயம். அப்ப எந்த ஒரு காரியத்தை குறிச்சு 4-5 அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிதத்தில் காதால கேட்டதுனாலையும்

0: வேகப்படக்கூடாது. ஜீவிதம் ஒரிக்க விழுந்தா ஒட்ட முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லது புரியுதா இல்லையா? சரி, இப்ப அபிப்பிராயங்கள் பல. அப்ப இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்து படிங்கம்மா. அவர்த்து கேட்கிற, நீங்க என்ன என்ன சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு யாரு சொல்லுங்க பிரதர்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னா என்ன? அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். சரி, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பிசாசு யாரையும் ஆயுதமா பயன்படுத்த முடியும். அதாக்க நான் சொல்ல வாரது. அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பேதுரு யார் இந்த இடத்துல? இந்த இடத்துல பேதுரு யாருமா? வெளிப்படுத்தவில்லை. அப்ப வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. எப்படிப்பட்ட வெளிப்பாடு? பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்ப பேதுருவுக்கு பரலோக தெய்வத்தால் உண்டாகிற வெளிப்பாடு இருந்தது. The revelation. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? கொஞ்சம் கழிச்சு வரும்போ பிசா இயேசு சொல்லுவார், எனக்கு பின்னால போ சாத்தானேன். பேதுருவ பார்த்து, பேதுருக்குள் இருந்த பிசாச பார்த்து, அல்லது பேதுருவை ஆளுகை செய்த, பேதுருவை பேச வச்ச பிசாச பார்த்து, இப்படிதான் சொல்லணும். ஆனா அந்த மனிதன் யார்னு பைபிள் சொல்லுது? பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். அடுத்த வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். 18 வசனம், மேலும் நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னார். நல்லா கவனிக்கணும். மிகப்பெரிய சபையினுடைய துவக்கம் யாரிடத்திலிருந்து உண்டாகும்? பேதுரு கிட்ட. அப்ப வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டு? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும் பேதுரு. ஒன்று ரெவலேஷன், இன்னொன்று பிராமிஸ். வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன். ராமேன் சொல்லுங்க. பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணித்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா எவரையும் தகர்க்க பிசாசு திட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஜபம், தெய்வனோடுள்ள உறவு, சபையோடுள்ள உறவு, ஆவிக்குரிய ஆராதனையுடைய அந்த நிலையில நம்ம நின்று போனோம். இல்லைன்னா நின்றுகிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு ஒருத்தர் நிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு நிக்க முடியாது. தெய்வ பிள்ளைகள் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விடக்கூடாது. இடைப்பட்ட நாட்களிலும் தெய்வ சமூகத்தில் வந்து ஆராதிச்சு கிருபை பெற்று முன்னால போனோம். சில குடும்பங்களை தகர்க்கும்படி சாத்தான் வகை தேடுகிறான். சில குடும்பங்களுக்கு ரதமாய் போராடுகிறான் சத்துரு. நீ விளையாட்டா நினைக்கப்படாது. பழையது போல நீ இல்ல தெய்வ கிருபையில. பழையது போல தெய்வ கிருபையில இல்ல பல தெய்வ மக்களும். ஆராதனையில கரிசனே இல்லை, ஜபத்துல கரிசனே இல்லை. நான் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு 1000 காரணம் சொல்றோம், 1000 பிரச்சனையை சொல்றோம். ஆனா ஏன் ஆண்டவர் உன்னை தேவனோடுள்ள உறவிலும் தேவ சமூகத்தில் உள்ள உறவிலும் ஆண்டவருடைய கிருபையில் உள்ள உறவிலும் நிலைத்திருக்க சொல்லுகிறார்? உன்னை தகர்க்க சத்துருவின் வாசல் படியில் காத்து கிடக்கிறானே. உன் விசுவாசத்தை தகர்க்க, உன் பரிசுத்தத்தை தகர்க்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தகர்க்க, உன் மேலுள்ள தேவ திட்டத்தை தகர்க்க, உன்னை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வைக்க. ஒரு காலத்தில் எதெல்லாம் வெறுத்தமோ அதெல்லாம் நம்ம பலரும் அதை சிநேகிக்க தொடங்கியாச்சு தெரியுமா? ஒரு காலத்துல எந்த விஷயத்துல நீ வைராக்கியமா இருந்தியோ அந்த காரியெல்லாம் மறந்தே போச்சு, தெரியுமா உனக்கு? எந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஜபித்த பலரும் இன்னைக்கு தீர்மானத்தையும் ஜபித்ததையும் மறந்து நடக்கிறோம், தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை எச்சரித்து தெய்வ கிருபையிலே நிலைநிறுத்து, ஆபத்து வரும். பேதுரு யார்? வெளிப்பாடுள்ள மனுஷன். பேதுரு யார்? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். அதாரிட்டி, பூமியில நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில நீ எதை கட்டவிழ்க்கிறியோ, மக்களை பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி கட்டுகிறதும் கட்டவிழ்க்கிறதுமான தெய்வீக அதிகாரமுள்ள மனுஷனாக்கும் இவர். தெய்வீக அதிகாரமுள்ள மனுஷன், வெளிப்பாடுள்ள மனுஷன், ரெண்டு பாக்குத்தமுள்ள மனுஷன், மூன்று அதிகாரம்னு சும்மா சொல்லப்படாது, தெய்வீக அதிகாரம். ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா பேதருக்கு கொடுத்த அதிகாரம் அப்படி இல்லை. இங்க நீ எதை சொல்லுதியோ அது அங்கேயும் செய்யப்படும். நீங்க கட்டவிழ்த்தா அங்கேயும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ தெய்வீக அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அது தெய்வீக அதிகாரம். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம், கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதிகாரம் இல்லையா மனுஷன் இல்லையா மக்களே? அதிகாரம் உள்ள மனுஷன் இல்லையா? சிந்திக்க தோணுதா உங்களுக்கு? கிருபடா. அதனாலதான் சொல்றேன், ஜெபிக்க வாருங்கன்னு சொல்லும்போ நான் சில நேரத்தில் உங்களுக்கு மக்களை ஜெபமண்ணா வாருங்க என்ன அப்படின்னு சொன்னா பலரும் என்ன செய்யறதுல உற்சாகப்படுவதில்லை. நான் ஏதோ எனக்கு சௌரியத்துக்கு என்னுடைய தேவைக்கும் உங்களை கேட்கற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுது, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தீமை செய்ய சாத்தான் திட்டமிடுகிறான் சொல்ல கேட்டேன். வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தமுள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரமுள்ள மனுஷன். இப்ப என்ன நடக்குது? இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக செய்ய ஒரு நபர் வேணும். இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக பண்ண ஒரு மனுஷன் வேணும். பிசாசு கையில் எடுத்ததாரு ஒரு காரியம் சொல்லுக, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவனை விட்டு விலக செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? ஆதாமையும் ஏவாளையும் இடர செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? சர்ப்பத்தை. சர்ப்பம் பிசாசா? பிசாசு சர்ப்பத்தை செலக்ட் பண்ணானா? சரி, இந்த பாம்பு தோட்டத்துக்குள்ளே இருந்து தலை தூக்குச்சா தோட்டத்துக்கு வெளியில இருந்து நுழைஞ்சு வந்ததா? என் நேற்றைக்கு இந்த சபையில தான் அவன் இருந்தான். முந்தா நேற்று காத்திருப்பு கூட்டத்திலையும் அவன் ஆசீர்வாத ஜெபம் பண்ணினது பாம்பு தாய். ஆண்டவரே, ஊழியத்தை வல்லமையாய் பயன்படுத்தி வீராக. இவன் தான் ஜோமன்னா. புதுசா ஒருத்தனை கொண்டு வரல, புதுசா ஒரு பாம்பை உருவாக்கி தோத்தரும் வேலைக்கு இடையில இருந்த ஒரு சின்ன துவாரமளியா உள்ள விடல பிசாசு. நேற்று வர காத்திருப்பு கூட்டம், நேற்று வர உபவாச கூட்டம், நேற்று வர ஆராதனை, நேற்று வர ஆமை நாவிக்குரிய ஜெபம், இதுக்குள்ள எல்லாம் இருந்தவனத்தான் பிசாசு கையில எடுத்தான். என்ன பைபிள் என்ன சொல்லு? பிசாசு ஏன் பாம்ப கையில எடுத்தான்? அந்த இடத்துல நிறைய விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த நிறைய விசுவாசிகளுக்குள்ள இவன் மட்டும் தந்திரசாலியா இருந்தான். இவனுடைய இருதயம் சரியில்லை பிசாசி யாரேட்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆதாமுக்க சபையில ஓந்தான் இருந்து, ஆந்தாமுக்க சபையில கரடி இருந்து, ஆதகாமுக்க சபையில அரணை இருந்து, ஆனா அரணை ஒரு மாதிரி இருந்தாலும் ஓந்தான் ஒரு மாதிரி இருந்தாலும் சைஸ் வெளியில ஒரு மாதிரி என்ன சொல்லதுக்கு பாலிஷ் பண்ணாத மார்பிள் போல இருந்தாலும்
1: வாந்தானுக்கு இருதயம் சரியா இருந்து அதனால வாந்தானு கிட்ட பிசாசு வர முடியல. கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. பாம்பு பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? நைஸா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாம்புக்கு வயரெல்லாம். ஆனா வெளியே நைஸா இருந்து உள்ளம் கரட முரடா இருந்திருக்கு. தோட்டத்தில் இருந்த பிசாசு, தெய்வத்தால் சாரி சர்ப்பம், தெய்வத்தால் படைக்கப்பட்ட சர்ப்பம், புரியுங்க. பாம்புக்கு பேர் போட்டது யாரு? பிரதிஷ்ட பண்ணி ஆதாம் பயங்கர ஞானியாக்கும். ஆதாம் யாரு? பயங்கர ஞானியாக்கும். ஆமா, ஒரு தடவை ஒரு பாஸ்டர் ஸ்ரீலங்கா போனாராம். அப்ப அவர்கிட்ட 10 பிள்ளைகளை கொண்டு வந்து, பாஸ்டர் நீங்க போடுங்க பேர். அந்த பாஸ்டர் 4 பேர் யோசிக்காம போட்டார், 2 பேர் யோசிச்சு போட்டாராம், 4 பேருக்கு தோத்திரம் விழி பிதுங்கி இருச்சுன்னு சொன்னார். 10 பேருக்கு பேரு போடுறதுக்கு இந்த பாடுபட்டிருப்பாருனா யோசி. ஆதாம் சர்வ ஞானியாக்கும், ஆதாம் ஞானியாக்கும். ஏன் தெரியுமா?
2: ஒன்றான் அரணை பள்ளி பாச்சா
1: இதெல்லாம் அவர் பேரை போட்ட பேரா. அந்த இடத்துல நம்ம இருந்தா மெண்டல் ஆயிருப்போம். யோசிச்சு பாத்தியா, போட்ட பேரையே ஞாபகப்படுத்தி சொல்ல தெரியலையே. அவ்வளவு ஞானியான ஒரு மனுஷன் நடத்தின சபையில இருதயம் சரியில்லாத ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு பேர் தான் பாம்பு.
2: அவனுக்குள்ள யாரிட்டான்?
1: அப்ப நீங்களும் நானும் ஆராதனைக்கு வந்தேன், ஜபத்துக்கு வந்தேன், ஆலயத்துல வந்தான், ஆனா இருதயம் சரியில்லைன்னா பிசாசு உன்னை இரையாக்கிடுவான், குடும்பங்களை தகர்க்க உன்னை இரையாக்கிடுவான், உன் குடும்பத்தை குட்டிச்சுவர் ஆக்க பிசாசு உன்னை இரையாக்கிடுவான். அவனுக்கு இருதயத்தில் இருந்த தந்திர சுபாவம் பிசாசு ஏறதுக்கு ஒரு காரணமாச்சு. ஒரு பிசாசனுடைய, ஒரு சர்ப்பத்தினுடைய இருதயம் தந்திரமா இருந்ததுனால ஒரு குடும்பம் தகர்ந்து சகல பூமியும் தகர்ந்து சகல மனுக்குலமும் தகர்ந்து அந்த ஒருத்தன் இடம் கொடுத்ததுனால, அந்த சர்ப்பம் இடம் கொடுத்ததுனால நம்ம நினைக்கிறோம் அப்படி அங்க போகும்னு. உன்னை கையில் எடுத்து உன் குடும்பத்தை தகர்ப்பான். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா புருஷன் குடிச்சிட்டு வருவான், கொஞ்சம் கோபப்படுவான், கொஞ்சம் பொறுமையா இருந்தா நீ அவனை இதுக்கு முன்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கலாம், கொஞ்சம் நிதானமா பேசி இருந்தா அவன் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா சாவையாவது தடுத்திருக்கலாம். இன்னைக்கு பல தேசங்களில் பல பிள்ளைகள் நியாயத்துக்கு நிக்கேன், சத்தியத்துக்கு நிக்கேன், நான் உண்மையா தான் பேசுவேன், எவனுக்கு முன்னால நிக்க மாட்டேன், நிக்க மாட்டேன். நீ பிசாசுக்காக இடம் கொடுத்துட்டு இருக்க, அது தெரியுமா? உன் ஒருத்த நிமித்தம் குடும்பம் தகருது, உன் ஒருத்தியின் நிமித்தம், நீ ஒருத்தி வாய் அடக்காததுனால குடும்ப யுத்தகலமாகுது, தெரியுமா? அநேக ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள், தெய்வத்தை அறிய வேண்டிய பிள்ளைகள் காலதாமதம் பண்ண வேண்டிய நிலைமை வருது. கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல பார்க்கலாம். தோட்டத்துல தான் இருந்தாமே, குடும்பம் தகரதுக்கு காரணமா இருந்தமே தோட்டத்துல தான் இருந்தான், முகிமையான ஒரு குடும்பம் தகர்ந்து. உன் குடும்பம் தகரதுக்கு பிசாசு ஒன்னு கையில் எடுக்கப்படாது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மானம் உண்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, தெய்வத்தை ஆராதிக்கிற உங்க குடும்பங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வரதுக்கு பிசாசு உன்னை கையில் எடுக்கப்படாது. நம்ம சபைக்கு ஒரு கனம் உண்டு மக்களே, தெய்வத்தை ஆராதிக்கிறபடி ஊழியத்துக்கு ஒரு கனம் கனம் உண்டு, ஒரு மகிமை உண்டு. அதை தெருவுக்கு கொண்டு வருவதற்கு உன்னை பிசாசு கையில் எடுக்கப்படாது. நீ தேவனுக்கு முன்னால் பயந்து ஜீவிக்கணும், ஆண்டவருக்கு முன்ன பிள்ளைகள் பயந்து ஜீவிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முன்ன பயந்த வேணும் பேசுகிறது, ஒரு யாத்திரை போதுக்கு முன்ன இது போகலாமா போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு வேணும் போறது, ஒரு ஆளுகிட்ட போன பண்ணக்கு முன்ன இவன்கிட்ட பேசலாமா பேசப்படாதான்னு தெரிஞ்சிட்டு வேணும் பேசுகிறது, ஒரு ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னால நான் என்ன குடும்பம், நான் என்ன ஆவிக்குரிய நிலைமை, நான் எங்க ஆராதிக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, என் குடும்பத்தினுடைய தரம் என்ன, இது அறிஞ்சிட்டு வேணும் ரிலேஷன்ஷிப் வைக்கிறது. தேவ மக்கள் நல்லா புரியணும், இருந்தது தோட்டத்தில் அன்னைக்கு இருந்த சர்ப்பம் பேசுமா? ஏவாளுகிட்ட பேசுச்சு இல்லையா? நேருங்க அவர் எங்க என்ன வயலுக்கு தண்ணி பாய்க்க போனார்னு சொல்லிச்சு இல்லையா? பேசுமா? ஆனா அதனுடைய இருதயம் தந்திரம் நிறைந்ததா இருந்து, இருதயத்துல சுத்தம் இல்லை, பேச்சில சுத்தம் இல்லை, சிந்தனையில சுத்தம் இல்லை, எண்ணத்துல சுத்தம் இல்லை, யோசனையில சுத்தம் இல்லை, இருந்தது இங்கதான். சுத்தம் இல்லாததுனால என்ன நடந்த மக்களே? என்ன நடந்து? உலகத்தை குறித்த மிகப்பெரிய திட்டமே மாறிடுச்சுல. யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டதா? தெய்வம் படைச்சதல்ல. இந்த முழு உலகமே அழியறதற்கு ஒருவனுடைய இருதயம் சரியில்லாம போனதான காரணம், பிசாசுக்கு இடம் கொடுத்ததான காரணம். நீ மறுபடியும் அடுத்தவனை குறை சொல்லிட்டு நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா குடும்பம் இருந்த தடம் தெரியாது, விளையாடாத. குடும்பம் இருந்த தடம் தெரியாது. உன் நல்லதுக்கு சொல்லுதே, பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பிள்ளை பொறுமையா இருக்கணும், ஞானமா இருக்க வேண்டிய இடத்துல ஞானமா இருக்கணும், விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துல விட்டு கொடுக்கணும், ஒதுங்கி போக வேண்டிய நேரத்துல ஒதுங்கி போகப்படாது. என் பிள்ளைக்கவா பிசாசனுடைய ஆயுதமாக கூடாது. அது தெரியுமா உனக்கு? தோத்தரன் சொல்லு, ஆபத்து வரும் என்று கேட்டேன், ஆபத்து வரும் என்று கேட்டேன். தெய்வம் நம்மை உபதேசிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டு, தெய்வமே பிசாசனுடைய கையில நான் அகப்படக்கூடாது இல்லையா மக்களே? அந்த சர்ப்பம் ஒண்ணும் அவன் தோத்திரம் பிசாசுக்கு கையில சிக்கினதுனால அதுக்கு மட்டுமா கேடு? அதுக்கு மட்டுமா கேடு? அதுக்கு ஜீவிதம் போச்சுதா இல்லையா? அது ஆதாமுக்கு ஜீவிதம். இன்னைக்கும் ஸ்திரீகளுக்கு பிரசவ வேதனை வரும்போ நமக்கு ஒரு ஆளுக்கு ஓர்மை வரும், அன்னைக்கு மட்டும் சர்ப்பத்தினுடைய இருதயம், சர்ப்பத்தினுடைய இருதயம். தோத்திரம் மற்ற மிருகங்களை போல சுத்த இருதயம் உள்ளவர்களா இருந்தா அந்த பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டான் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு இருக்கிற ஸ்திரீ வரைக்கும் வேதனை அனுபவிக்கும்போ மனசிலாக்கணும், ஞானம் இல்லாம ஆலயத்துக்கு போன ஒரு பிராணியை நிமித்தமாக்கும். ஆலயத்திற்கு வந்தும் பொறுமை இல்லாத ஒருத்தியனுடைய சுபாவத்தினாலே ஆக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது. ஆத்மீகம் நல்லதாய், அவியில நிரம்பினது நல்லதாய். கீழ்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்படியணும், புருஷனுக்கு கீழ்படிய வேண்டிய நேரத்தில் புருஷனுக்கு கீழ்படியணும், சிநேகிக்க வேண்டிய நேரத்தில் சிநேகிக்கணும், பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா தோத்திரம் ஏசனார்தர் தொங்கின மாதிரி தொங்க வேண்டிய வந்து போ. கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்க குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கணும். தரிசனம் உள்ள மனுஷன், வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், சகல அதிகாரம் கொண்டு கொடுத்தார் தெய்வம். ஆனா இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவையே தேவ திட்டத்தை விட்டு வழிவிலக பண்ணுவதற்கு பிசாசனால் பயன்படுத்தப்படுகிறான். பைபிள படிச்சுட்டு போயிருவோமா மக்களே? பாருங்க, அப்பொழுது நாம் கிறிஸ்துவாகி இயேசு என்று ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு சீசர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் ரகசியம் காக்க சொன்னார், ரகசியம் காக்க சொன்னார். சீசர்களுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? மக்களை ஒரு காரியம் அறிஞ்சா அது உனக்குள்ள வைக்க படிக்கணும். சீசர்களுக்கு அந்த அறிவில்லை, பலருக்கும். சிம்சோனுக்கு உன்னுடைய ரகசியத்தை நீ காக்கணும், யார்கிட்டையும் சொல்லப்படாது. பலருக்கு ரகசியம் பார்க்க தெரியல. ஒவ்வொரு வீட்டு வாசப்படியா பெயின்னு இப்படி ஆக்க இப்படி ஆக்க இப்படி ஆகன்னு சொல்லி குடும்பத்தை நெருவு தெருவுக்கு கொண்டு வர. நீ ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு அடுத்தவன் வீட்டு வாசப்படியில என்ன வேலைன்னு கேட்க, அடுத்தவனுக்கு மொபைல்ல மணிக்கணக்க உனக்கு என்ன வேலைன்னு. குடும்பம் தகர்ந்து போகும், ஜீவிதம் தகர்ந்து போகும். ஒரு தடவை தகர்ந்தா மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியாது, கஷ்டம். முட்டை போலியாக்கும் ஜீவிதம். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. சிலப்போ மக்களை இப்படி இருக்கப்படாது இப்படி இருக்கப்படாதுன்னு சொல்லிருக்க காரணம் என்ன? எனக்கு ஆள் குறையும்னா நீ தடம் தெரியாம போகாம இருக்க. உன்னுடைய ஜீவித நிலைநிற்புக்காக நீ இன்னைக்கு இருக்க இடத்துல நாளை இன்னொருத்தான் என முட்டுக்கும் என் கண்ணி இருக்கும் பலன் தருகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. ஆனா நீ இல்லாம பெயரப்படாது. யூதருக்கு ரட்சிப்பு வேறு விதமா வரும், ஆனா நீ இருக்க மாட்டேன். ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதனைக்கு வரணும், ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்க வரணும். உங்களுக்கு எனக்கு வேலை இல்லாத மைக்கம் எடுத்து வச்சுட்டு சோதர சோதர சோதர நாங்க சொல்லியது என்ன கேள போய் நினைச்சியா? நீ உன்னுடைய குடும்பம் நிலைநிற்கிறதுக்கு உன்னுடைய எதிர்காலம் நிலைநிற்கிறதுக்கு பிள்ளைகள் ஆலை பைபிளை எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரணும். 10 நிமிஷம் உண்டனாலும் தெய்வ சமூகத்துக்கு ஓடி வந்து குடும்பத்தை நிலைநிறுத்தணும், ஜீவியத்தை நிலைநிறுத்தணும், எதிர்காலத்தை நிலைநிறுத்தணும். விளையாட்டல்ல ஜீவிதம். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளின் நிலை என்ன? இவ்வளவு பெரிய மனுஷன் இயேசு தன்னை குறித்து திட்டம் சொல்லும்போ தனியா கூட்டிட்டு போறார். அது எத்தனை தோசனம் உங்களை 32 வாசிங்க. என்னமா 22 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவனை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சந்திப்பதிப்பது இல்லை என்று ஒரு அலையலையா சொல்லுங்க. அந்த வசனத்தை வரும்போது, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்படி ஒரு வார்த்தை இருக்கா மக்களே? எத்தனை வசனம் எல்லாரும் பாருங்கம்மா, பாருங்க, எல்லாரும் பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால் போ. என்னம்மா சொன்னீங்க? யாருமா அவரு? யாரு மக்களே? வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரத்தை தெய்வத்தால் வாங்கி தெய்வனிடத்திலிருந்து வாங்கின மனுஷன். எனக்கு பின்னால போ சாத்தானே. என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். ஆறு கவனம் இல்லைன்னா சத்துரு ஆறையும் தகர்க்க முடியும். அதனாலதான் சொன்னார், கிருபையில நிக்கணும். அன்னையிலிருந்து நான் சொல்லுவேன், மக்களே நீங்க ஜோமணி கிருபையில நின்னுகிடணும். யார நீ ஜோமணி கிருபையில நிக்கணும், நீ ஆராதிச்சு கிருபையில நிக்கணும். விளையாட்டா ஜீவிதம், விளையாட்டா. ஒரு தடவை தகர்ந்தா எழும்ப முடியாது. ஜீவிதம் ஒரு தடவை தகர்ந்தா தலை நிமிர முடியாது. ஜீவித காலம் முழுவதும் தலை குனிஞ்சு போகும். அல்லேலூயா. யார் யாருக்குமா இடறுதலா இருந்துச்சு? வெளிப்பாடு உள்ளவை ஜீவனுள்ள தெய்வத்திற்காகவும் இடறுதலா இருந்தது. வாக்கு தத்தம் உள்ள வரிசை கிறிஸ்துவுக்காக இடறுதலா இருந்தது. சகல அதிகாரமும் தெய்வத்திடத்தில் இருந்து வாங்கினவனாக்கும் கிறிஸ்துவுக்கு இடறுதலா இருந்தது. அப்ப மனசிலாக்கணும், யார பிசாசு யாருக்கும் இடறுதலா கொண்டு வர முடியும்? சொல்ல இல்லையே. வெளிப்பாடு உள்ள மனுஷனா இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இல்லை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை தான். அதாக்கும் பிசாசு கையில் எடுக்க காரணம், சர்ப்பத்தை பிசாசு கையில் எடுக்க காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கேட்கல, தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. கிரிட்டிக்கல் தோத்திரம், தந்திரம் ரொம்ப எப்ப பேசினாலும் குதர்க்கமா தான் இருக்கும். மனம் திறந்து பேசினாலும் இருதயத்தில் உன்னச்சுத்தான் பேசுவான். இதான் அவனுக்குள்ள பிசாசு ஏறதுக்கு காரணம். இவன் என்னதான் அவையில நரம்பட்டு, என்னத்தான் அந்நிய பாஷை பேசட்டு, என்னத்தான் தீர்க்க தரிசனம் இருக்கட்டு, இவனுடைய இருதயம் முழுவதும் தெய்வீகத்துக்கு ஏற்றபடி அல்ல, மனுஷனுக்கு ஏற்றபடிதான் சிந்துவான். என்ன இருந்தாலும் அவர் அப்படி சொல்லி இருக்கப்படாதுன்னு. 12 சீஷர்கள் இருந்தாங்க, கிருபை பெற்ற ஒரு மனிதனும் இருந்தான். அந்த கிருபை பெற்ற மனிதனுக்கூட அவனுடைய இருதயம் எப்படி இருந்து தெய்வீகத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்காம, அவனுடைய கவனம் எப்படி இருந்தது? மனிதனுக்கு ஏற்றபடி சிந்தித்தான். இயேசுவை இடற செய்வதற்கு பேதுருவை சத்துரு ஆயுதமாக்கினான். ரொம்ப கவனமா இருக்கு.

வைத்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்களோ ஒருவருக்கும் திரும்ப தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு அல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு

அற்புதமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பட் ஜீசஸ் did not.

பூமியில பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். மெனி திங்ஸ், ஹல்லேலூயா. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்க விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா எதை

செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஹலோ நெவர் காட் சேட் ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ப்ளே ஸ்கில்ஃபுல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாட் மெனி பிளேசஸ் ஹல்லேலூயா வி கேன் சீ

உண்டாகும். விசுவாசத்தை மாத்திரம் இழந்து நாங்கள் தடுமாறாதபடிக்கு ரெண்டு கையை உயர்த்தி ஜெபப்படலாமா? Help us, O God, during this pandemic days. Hallelujah. We know things are not right. We

பண்ணப்பட்டது. When things were right, he did not believe. When things were not right, hallelujah. When things were going wrong, when we couldn't see anything what God has promised, yet he believed. Hallelujah. That is faith. Amen. Hallelujah. Amen. எங்களுக்கு கிருப தாங்க ஆண்டவரே. 99 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுடைய வயது 90, கர்ப்பம் செத்து போய்விட்டது. தாத்தா பாட்டி எப்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியும்? Hallelujah. Naturally, it is highly impossible. It cannot happen. It cannot happen. Only with God it is possible. Hallelujah. Yet Abraham believed. Abraham believed in the living God. Abraham, the devanage kattalathile viswasithai. Hallelujah.

மாத்திரம் உங்க சமூகத்திலே வருங்க, கூட்டமா நாங்க இராது படிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்திலே ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது, ஹல்லேலூயா, எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக, ஆண்டவரே, ஹல்லேலூயா.

சிந்திப்போம் செயல்படுவோம். இயேசுவோட ரெண்டு கள்ளர்களை சிலுவையில அரைஞ்சாங்க. அதுல ஒரு கள்ளன் இயேசுவை திட்டுனான். இன்னொரு கள்ளன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னான். அதுக்கு இயேசு, இன்னைக்கு நீ என்னோட கூட பரதேசில இருப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அவன் இறந்த உடனே பரதேசிக்கு போயிட்டான். இப்போ என்னோட கற்பனை, அங்க அவன் போன உடனே ஒரு தேவதூதன் அவனை பார்த்து, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு அவன், எனக்கு தெரியலன்னு சொன்னான். அதுக்கு தேவதூதன், எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டான். அதுக்கு அந்த கள்ளன், தெரியலன்னா தெரியாதுன்னு அர்த்தம்னு சொன்னான். உடனே தேவதூதன், நீ கொஞ்சம் இங்கேயே இரு, நான் என்னைய விட பெரிய தேவதூதனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சூப்பர்வைசர் தேவதூதனை கூட்டிட்டு வந்தான். சூப்பர்வைசர் தேவதூதன் கள்ளனை பார்த்து, உன்கிட்ட நான் சில கேள்விகளை கேட்கணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற கருத்துல நீ தெளிவா இருக்கியான்னு கேட்டான். அதுக்கு கள்ளன், நீங்க சொல்றத என் வாழ்க்கையிலேயே கேட்கல அப்படின்னு சொன்னான். சூப்பர்வைசர் தேவதூதன் அவனை பார்த்து, சரி அப்படின்னா கற்பனைகளை பத்தி கேட்கிறேன்னு ஆரம்பிச்சதும் கள்ளன் அவனை பார்த்து, கற்பனைகள்னா என்னன்னு கேட்டான். அந்த சூப்பர்வைசர் தேவதூதனுக்கு கோபம் வந்துச்சு. அப்போ நீ எந்த அடிப்படையில இங்க வந்தன்னு கேட்டான். அதுக்கு கள்ளன், நடு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இன்னைக்கு நீ என்னோடே கூட பரதீசில இருப்பேன்னு சொன்னாரு, அப்படித்தான் நான் இங்க வந்தேன்னு சொன்னான். ஆமாங்க, பரலோகத்துக்கு போக ரொம்ப ஈஸி. மனசார நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட என்னைய பரதீசிக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேளுங்க, அவர் உங்களை கூட்டிட்டு போவாரு. இதுக்கு வேத சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிக்கணும்னு இல்லை, கேட்கும் பணிவு வேணும், இயேசுவை நம்பும் விசுவாசம் வேணும், அவ்வளவுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.

அதிகாரம் 11. அக்காலத்தில் நாவாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீழே ஆற்றில் இருக்கிற யாவேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாவேசின் மனுஷர் எல்லாரும் நாவாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தவரம் பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓடின மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதியின் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் ராமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதியை அவர்களை நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீழே ஆற்றிருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வளர்த்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராயிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படி ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் பாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள்.

இந்த திருவிருந்தை பத்தி நிறைய கேள்விகள் விசுவாசிகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிட்டு ஆராதிக்குதல், இப்படி நிறைய பெயர்களை அதற்கு கொடுப்பதுண்டு. எந்த பெயரை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ராபோஜனம் என்கிற ஒரு பெயரும் கொடுப்பதுண்டு. சரி, ஓகே, இதை குறித்ததான சில சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்கிறது. அதனால மொத்தம் 5 குறிப்புகள் திருவிருந்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமை இன்றைக்கும் நாம் அதை கடைபிடிச்சுதான் ஆகணுமா? நம்பர் 2, அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் எடுக்கலாம், அதற்குரிய எடுக்கக்கூடியதான தகுதி என்ன? நம்பர் 3, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமையை யார் கொடுக்கலாம், அதாவது பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அதற்கு ஏதாவது தகுதி அல்லது வயது இப்படி ஏதாவது இருக்கிறதா? நம்பர் 4, திருவிருந்த எந்த நேரத்தில் எடுக்கலாம், எந்த நாளிலே எடுக்கலாம், மாசம் மாசம் எடுக்கணுமா, வாரம் வாரம் எடுக்கணுமா, ராத்திரி எடுக்கணுமா, பகல்ல எடுக்கணுமா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கடைசியாக இதுல பங்கு பெறாவிட்டால் பாவமா? சரி, இதை குறித்து இந்த பதிவில் நாம சுருக்கமாக தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, நம்பர் 1, திருவிருந்த நாம இன்னைக்கு ஆசரிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா. சரி, அவர் சொல்லிட்டாரு. அதை சீஷர்கள் பின்பற்றினார்களா? எஸ், அப்கோர்ஸ் சீஷர்கள் பின்பற்றினாங்க. 1 கொரிந்தியர் 11 இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடியதான முறைமையை குறித்து மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில், அதாவது இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடிய முறைமையை குறித்து பேசுகிறார், நான் உங்களுக்கு அதை ஒப்புவிச்சிருக்கிறேன், அதை கர்த்தரிடத்திலிருந்தா பெற்றுக்கொண்டேங்கிறார். நேரடியாக இங்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்னவெனில், இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில புசித்து இந்த பாத்திரத்தில பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மிக தெளிவாக நிருபத்திலும் சபைக்கு கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு வரிசை கிரமமா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஏன் நம்ம அப்பம் எடுக்கிறோம், அடுத்து ஏன் நம்ம ரசம் எடுக்கிறோம், இந்த ஆர்டர் பிரகாரம் தான். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, முதலாவது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், இரண்டாவது அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். சோ, அந்த ஆர்டரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ, திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி முறைமை இப்போதும் பின்பற்றப்பட வேண்டுமா? எஸ், ஆஃப்கோர்ஸ் இப்போதும் பின்பற்றப்பட வேண்டும். நம்பர் 2, யார் இதிலே பங்கு பெற வேண்டும், யார் இதிலே பங்கு பெற வேண்டும்? மிக எளிதாக பதில் சொல்லலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள், எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இவர்கள் எல்லோரும் இதிலே பங்கு பெறுவதற்கான தகுதியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இதிலே பங்கு பெறலாம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, பின்ன ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாதான் இதுல பங்கு பெறணும்னு ஒரு சட்டத்தை ஏன் வைக்கிறார்கள்? வெரி சிம்பிள், இப்ப ஒருத்தர் உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத யார் சொல்லுவது, எப்படி தீர்மானிப்பது? யார் வேணாலும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வரலாமே. அதனாலதான் சபை என்ன செய்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியை பார்க்கிறது. உண்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஒரு போதகன் பார்க்கிறார். அப்ப சபை ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை கொடுக்கும் பொழுது சபை அங்கீகரிக்கிறது, இவர் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், நாங்க அதனாலதான் என்ன செய்கிறோம், நாங்கள் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கு அவர் சபையாரால் அங்கீகரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறதுனால நாம பெரும்பாலும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்பத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு முறைமையை நாம் வைத்திருக்கிறோம். சோ, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதுல பங்கு பெறுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது சபையார் எல்லாம் அவரை அங்கீகரித்ததினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. சரி, ஓகே, நம்பர் 3, இந்த திருவிருந்தை யார் கொடுக்கலாம்? எஸ், மில்லியன் டாலர் குவெஸ்டின்ங்க. இந்த திருவிருந்தை கொடுப்பதற்காக வேதாகமத்தில் ஏதாவது தகுதி போடப்பட்டிருக்கேன்னு கேட்டால் எந்த தகுதியும் போடலை. ஆனால் எடுப்பதற்கு தகுதி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்தறிந்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது திருவிருந்தை பரிமாறுவதற்கு என்ன தகுதி போட்டிருக்கு? பெருசா ஒரு தகுதியும் போடல. ஆனா ஒரு இடத்துல அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அது? ரொம்ப அழகான வார்த்தை. அவருக்கு வந்து இந்த அப்பத்தை எல்லாம் பிட்டு கொடுக்கும் பொழுது சீசரிட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, ஏன்பா பந்தி இருக்கிறவனா பந்தியிலே பரிமாறுகிறவனா எவன் பெரியவன் கேட்டார். யார் முக்கியமானவன்? அதாவது ஒரு டேபிள் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு சர்வ் பண்ண வர்றாங்க,
ஹோட்டல்லே போறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, அப்படியே சர்வர் வர்றாரு பாத்தீங்களா, அங்க சர்வர் முக்கியமா உட்காந்து சாப்பிட்றவங்க முக்கியமா? அப்ப அங்க பதில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிமாறுகிறவன் அல்ல பந்தியில் இருக்கிறவன் தான் முக்கியம். பிரியமானவர்களே, அதுபோல திருவிருந்தை எடுத்து பரிமாறும் பொழுது அவன் யார் ஒருவர் தங்களை சர்வராக நினைக்கிறார்களோ அவங்க தான் முக்கியம், நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பரிமாறலாம், தாழ்மை. அதனாலதான் ஏசு கிறிஸ்து தன்னை சர்வராக அல்லது பரிமாறுகிறவராக தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். ஒருவேளை அது ரொம்ப பயபக்திக்குரிய வேலை, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வேலை அப்படின்னா வேற யாரா பேதுரு நீ எடுத்து கொடுன்னு இருப்பாரு தாழ்மையா. ஏசு கிறிஸ்து என்ன, இந்த கணத்திற்குரிய வேலை, அந்த வேலை, இந்த வேலை, மரியாதை வரும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தொடவே மாட்டார், அது அவர் அதுக்கு தேவையே இல்லை. ஸோ நான் இன்னைக்கு ஒரு முடிவு செய்வோம், நாம் அப்பத்தை எடுத்து கொடுக்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒன்று, நான் ரொம்ப உயர்ந்தவன், அதாவது இது கணம், நான் பெருமை, அது தயவு செய்து அதற்காக இதை செய்யாதீங்க. அதனால தான் நிறைய சபையில் இந்த எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன்னா அது அவரை எடுத்து கொடுக்க வச்சுட்டாங்க, இவரை எடுத்து கொடுத்துட்டு வச்சுட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட், இப்படி செய்யாதீங்க. தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எடுத்து கொடுப்பதற்கான தகுதியை உடையவராக இருக்கு. இன்னும் சில இடங்களில் இந்த ரெவரண்ட் பட்டம் வாங்கினாதான் எடுத்து கொடுப்போம், பெரிய போதகர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் ஏற்கனவே அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போதகர் இருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேதத்தின்படி தவறானது. அத்தனை நாளும் அந்த சபையை நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர் எடுத்து கொடுத்தா என்ன ஆகப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பதவியை பெற்ற ஒருவர் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாம. பிளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, அடுத்து நம்பர் 4, எப்போது நாம் இதை எடுக்கலாம், எந்த நேரத்தில் எடுக்கலாம்? வேதம் சொல்லுகிறது இது ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் என்ன நம்புறாங்க, ராத்திரியில தான் பிரதர் அதை எடுக்கணும். என்னைக்குமே புதிய உடன்படிக்கையில நேரம், நாள், காலம் எதுவும் கிடையாது. அப்படியே அவங்க ராப்போஜனம் பண்ணாங்க, வெரி சிம்பிள். வாரத்தின் முதல் நாள் அவங்க அப்பம் பிக்கும்படி கூடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் முதல் நாள் எப்போ ஆரம்பிக்க தெரியுங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்க சண்டே வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்களுடைய காலண்டர் பிரகாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ 6 மணிக்கு இவங்க ஜெபிக்க ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து அப்புறம் அப்பம் விக்கினா என்ன ஆகும்? நைட்டு தான் ஆகும். தங்களுடைய காலண்டர் பிரகாரம் அந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை காலையில் எடுத்தாலும் சரி, நைட் எடுத்தாலும் சரி, நீ எவ்வளவு தைரியமான பகல் 11 மணிக்கு நீ அப்பம்பிட்டு உங்கள் சபையாராக ஆராதிச்சிருப்பீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு அல்லவா நீங்கள் அதை எடுத்திருக்க வேண்டும். தேவன் அப்படி கணக்கு கேட்கிறவர் அல்ல. அந்த முறைமை சடங்கு முறைமை, அதையெல்லாம் எப்பயோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பிரமாண காலத்திலேயே இழுத்து மூடிட்டார். சரி, எந்த நாளில் எடுக்கலாம்? 1 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, 2 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, அல்லது யெகோவா சாட்சிகள் மாதிரி வருஷத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா? பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸோ வாரத்தில் முதல் நாள் சீஷர்கள் அப்பம்பிக்கும்படி கூடி வந்திருக்கையில் என்று வசனம் சொல்லுகிறதுனால அப்படி அது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக இல்லை, அவர்கள் என்ன பின்பற்றினார்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த அப்பம்பிட்டு ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் மற்ற சபைகளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு நான் குற்றம் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருவீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம், நத்திங் ராங் இந்த. ஆனால் சிலர் என்ன என்ற காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்களுடைய சபை கூடி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் வார வாரம் நாங்கள் அப்பம் பிட்டோன்னு சொன்னால் அது வந்து முடியாது, அதுக்கே வந்து டைம் போயிடும் அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதே சபையில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் 2 காணிக்கையெல்லாம் எடுப்பாங்க. முதல்ல ஒரு காணிக்கையை அப்படியே எடுத்து விடுவாங்க, அடுத்து இன்னொரு வருதுன்னு சொல்லி இன்னொரு காணிக்கை, அப்புறம் இன்னொரு ஒரு காணிக்கை, அப்படியே பேக் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் போகாது இவங்களுக்கு. ஆனால் தேவனை அப்பம்பிட்டு திருவிருந்தில் பங்கு பெறுவது மட்டும் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பின்பற்றலாம்.
ஸோ தயவு செய்து யாராவது ராத்திரி தான் வந்து எடுக்கணும் அப்படிலாம் ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னா தயவு செய்து அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களை ஒரு சடங்குக்குள்ளாக பிரமாணத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக அப்பம் வீட்டு ஆராதிக்கலைன்னா பாவமா பிரதர், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. ப்ளீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் நம்ம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். ஒன்று குறைந்தர் 11 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உங்களை நீங்களே நிதானித்தறிந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பங்கு பெறும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சிலர் இதற்கு பயந்துக்கிட்டு, தங்களை சரி செய்ய பயந்துக்கிட்டு இந்த அப்பத்திலே கை வைக்காமல் இருக்கிறாங்க. அதில் பங்கு பெற்றாதான பிரச்சனை. நான் அப்போ அப்பத்திலே கை வைக்காட்டி என்ன? பிரியமானவர்களே, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்ம சபையாரோடு சேர்ந்து ஐக்கியத்தில் வர வேண்டும், நம்மை நாமே எப்பொழுதுமே மனம் திரும்பதில் உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்வாக கூட நீங்கள் இதே வைக்கக்கூடாது. ஓ, அதில் பங்கு பெறாவிட்டால் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுதலும் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? உட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அதில் பங்கு பெறலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அதில் பங்கு பெறாமல் இருக்கிறதுனால தான் அதுதான் பாவமானு கேட்கறதை விட நீங்கள் அதில் பங்கு பெறுவதற்கு தயக்கம் காட்டுகிறீங்க பார்த்தீங்களா? எதனால தெரியுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறதுனால. சில சமயங்களில் நியாயமான சில தடங்கல்கள் வரலாம். கொரோனா காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கு, அது தேவன் அறிவார். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சடங்கு மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே திராட்சை ரசத்தை குடித்து உங்களை நீங்களே அப்படியே திருப்திப்படுத்திக்கிற வேண்டிய வேலை இல்லை. இது சபையாராக நம்ம சேர்ந்து வரக்கூடிய செய்யக்கூடிய ஒன்று. அதனால் இன்னும் சிலர் இந்த இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்மூடித்தனமாக சடங்காக ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த அப்பத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்துடணும்னு நினைப்பாங்க, ஏதோ கோயிலில் தீர்த்தம் குடித்த மாதிரி. ப்ளீஸ், இது சபையார் அதாவது உங்களோட ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியத்தில் நாம் ஒரே அப்பத்திலும் நாம் இதுலேயும் பங்கு பெறுகிறோம், பாத்திரத்திலையும். அது அன்பை காண்பிக்கிறதா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு குற்ற மனசாட்சி இருந்து விடுபட்டுடலான்னு அதை ஒரு தீர்த்தம் மாதிரி சடங்கு மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் செல்லுகிற ஐக்கியப்படுகிற சபையாரோடு அதை செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சில நாட்கள் தவறி போனாலும் நத்திங் ராங் இன் தட். இன்னும் சிலர் இதில் பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, இதில் பங்கு பெற்றால் நோய் போகும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. எந்த ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறதுனாலையோ இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிறதுனாலையோ ஆசீர்வாதம் வந்துடும் தயவுசெய்து போய் பண்ணாதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது நம்ம வாசித்தோம் அல்லவா? அதை நீங்கள் பண்ணும்பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க, அவ்வளவுதாங்க. நம்ம கர்த்தருடைய மரணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதை போய்கிட்டு நாம பெரிய ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நோய் போயிடும், இந்த மூட நம்பிக்கையில விடுங்க. தேவனிடத்துல ஜெபிங்க, அவர் சுகப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இட் ஓகே, தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதி தருவாராக. காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் லூக்கா 6:38. ஜேஎல் கிராஃப்ட் என்பவர்தான் கிராஃப்ட் சீஸ் கம்பெனியை நிறுவியவர். அவர்தான் பாலாடை கட்டிகளை பதப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர். அவர் மிகப்பெரிய தொழிலதிபரும் கூட. அநேக ஆண்டுகளாக அவர் கிறிஸ்துவ பணிகளுக்காக தனது வருமானத்தில் 25% கொடுத்தவர். அவர் தேவனுக்காக கொடுத்ததை பற்றி இவ்வாறு கூறினார், என்னுடைய முதலீடுகளிலேயே அதிக லாப பங்கை எனக்கு பெற்றுக் கொடுத்தது எதுவென்றால் நான் என் தேவனுடைய வேலைக்காக கொடுத்த முதலீடுதான் என்றார். ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியின் நிறுவனர் ஜேடி ராக்ஃபெல்லர் என்பவர் மிக பெரும் செல்வந்தர். அவர் தான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கான காரணத்தை இவ்விதமாக கூறினார், நான் ஒரு வாரத்திற்கு $1.5 பணம் சம்பாதித்த அந்த தொடக்க நாட்களில் என் தசம பாகத்தை நான் உண்மையாக கொடுக்காதிருந்தால் நான் இப்போது $1,000,000 பணத்தை தசம பாகமாக கொடுக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்க முடியாது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரே வழி தேவனுக்காக தாராளமாக கொடுப்பது மட்டும்தான். கொடுப்பதை குறித்து பிரசங்கிப்பது சற்று கடினம் என்றாலும் நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுக்காக தாராளமாக கொடுப்பது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் அறிகுறியாகும். தேவனை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு கொடுப்பது ஒரு கஷ்டமான செயலாக இருக்க முடியாது. தேவனுக்கு நமது முதலாவது ஆசீர்வாதத்தையும் முதல் தரமான நன்மைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நமக்கு தமது சொந்த குமாரனாகிய இயேசுவையே கொடுத்தாரே. போதகர் விக்டர் பென்ஸ் என்பவர் நாம் தேவனுக்கு கொடுப்பதை பற்றி இவ்விதமாக கூறுகிறார், நாம் தேவனுக்காக கொடுப்பது நம்மை தேவனுடைய வேலையில் பங்குதாரராக மாற்றும். நாம் கொடுக்கும் காணிக்கை நாம் தேவனை ஆராதிக்கும் முறைகளில் ஒன்று. நாம் உற்சாகமாக கொடுப்பதின் மூலமாக தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் வருகிறோம். தேவனுக்கு கொடுப்பது ஒரு நன்றி உணர்வை காட்டுகிறது. தேவனுக்கு கொடுப்பது நித்தியத்தில் நாம் செய்யும் முதலீடு. மேலும் தேவன் நமக்கு கொடுப்பதற்கான ஒரு நியதியை வேதாகமத்திலே கூறியிருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதுதான் அந்த நியதி. நாம் கொடுக்கும் ஒவ்வொரு பணமும் விதையை போன்றது. ஆனால் அந்த விதையை நாம் விதைத்தால் அதிலிருந்து அநேக கோதுமை மணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கொடுப்பது விதைப்பிற்கு சமம். விதைப்பு இருந்தால் நிச்சயமாக ஏராளமான அறுவடையும் உண்டு. ஆகவே உற்சாகமாய் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சஞ்சலங்களோடு சந்தோஷம், சஞ்சலங்களோடு ஹாப்பினஸ், எலாங் வித் சஃபரிங்ஸ் ஆர் டிஸ்டர்ஸ், அந்த மாதிரி. அது எப்படிங்க சஞ்சலங்களோடு சந்தோஷம்? ஒன்று சந்தோஷமாக இருக்கணும், இல்லை சஞ்சலமாக இருக்கணும். இது ரெண்டு கட்டானா எப்படி இருக்க முடியும்? எப்படி நமக்கு சஞ்சலம் சந்தோஷம் ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும்? அதாவது நான் சஞ்சலமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இதான் ஒன்று சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். யாராவது ஒரு நம்மளை விஷயம் எப்படி இருக்கிறீங்க? நல்லாவும் இருக்கிறேன், மோசமாகவும் இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? சந்தோஷமாக இருக்கிறேன், துக்கமாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? இதான் ஒன்று தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சரி, அப்போது அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தொடர்ந்து கடந்த தினங்களெல்லாம் பல்வேறு காரியங்களை குறித்த சிந்தனைகள், எண்ணங்கள், கேள்விகள், போராட்டங்கள் எல்லாம் எனக்கு வந்த பொழுது நான் திரும்ப திரும்பமாக அவைகளை மேற்கொண்டது இந்த தலைப்பை கொண்டு தான், சஞ்சலங்களோடு சந்தோஷங்கள். அதை திங்க் பண்ண பெரிய டெலிவரன்ஸ் கிடைத்ததை உணர்ந்தேன். அதனால் திரும்ப திரும்ப வாழ்க்கை சூழல்கள், பல்வேறு காரியங்களை குறித்த எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள்லாம் வந்த பொழுது இந்த தலைப்பை நான் திரும்ப திரும்ப நினைத்தேன். அதில் எனக்கு ஐ குட் ஃபீல் எ வெரி குட் டெலிவரன்ஸ். புரிகிறதா? அப்போது வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களை நீண்ட காலம் நான் அனுபவித்திருக்கிறேன், கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த விதமாக நான் சிந்தித்ததில்லை. இப்பொழுது இப்படியும் ஒரு அனுபவம் இருக்கிறது என்பதை உணர்ந்த பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை நான் உணர்ந்தேன். ஏண்டா ஒரு குறிப்பிட்ட விதமாக சில காரியங்களை சிந்தித்து ஏமாற்ற உணர்வுகளை அடைகிறது, ஒரு டிசப்பாயின்மெண்ட், தோல்வி உணர்வு அடைகிறது. அவைகளை மேற்கொண்டு ஒரு மனதை வந்து அப்போ சொல்லி பவுல் சொல்கிறபடி மன ரம்யத்தோடு வைத்துக்கொள்கிறது. அது எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரியல, நான் தொடர்ந்து அதை நம்ம சிந்திக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். இப்போது வாழ்க்கையில் வந்து சஞ்சலங்கள், சஞ்சல காலம் இருக்கு, சந்தோஷ காலம் இருக்கும், அப்படி தானே? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நவ் யுவர் கிரீவ்டு, யுவர் கிரீஃப் வில் டர்ன் இன்டு ஜாய். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் கஷ்டமாக இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கிறீங்க, துயரமாக இருக்கிறீங்க, ஆனால் நம்பிக்கையோட இருங்க, திஸ் வில் சேஞ்ச். நீங்கள் யாரை மாற போகிறீங்க? சந்தோஷப்படுகிறவளாக மாற போகிறீங்க. இட்ஸ் ஓகே. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் சஞ்சல காலம், துக்க காலம், வருத்த காலம், அது முடிஞ்சு போச்சுது, ஒரு நியூ ஃபேஸ் ஆரம்பிக்குது. அதில் நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷப்படுறோம் இல்லையா? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கடைசி வசனத்துடைய கடைசி வாக்கியத்தை மட்டும் வாசிப்போம்.
2: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரெண்டு ஒன்று தான், அடைவார்கள்
2: சஞ்சலமும் தவிப்பும்,
1: சஞ்சலமும் தவிப்பும்
2: ஓடிப்போம்.
1: அப்போ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துச்சு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போச்சு, ரெண்டுலாம் ஒன்று தான் இருக்குது, கவனிச்சிங்களா? அப்போ இந்த மாதிரி காலங்கள் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து கஷ்டமாக இருந்தோம், சஞ்சலத்தோடு இருந்தோம், தவிப்போடு இருந்தோம், சோர்வோடு இருந்தோம், அதிருப்தியோடு இருந்தோம், மன கஷ்டத்தோடு இருந்தோம். ஆண்டுடைய கிருபையினால் தட் ஹஸ் பின் சேஞ்ச், மாற்றப்பட்டது. இப்போ நான் என்ன பண்ணிடுவோம்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போச்சு, இது ஓகே, இதெல்லாம் சரிதான். அது மாதிரி இன்னொரு வசனத்தோடு நம்ம வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:25 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோவேல் 2:25, அதாவது பட்சித்த, அதாவது நான் உங்களில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புல்லும் பட்சித்த வருஷங்களின் விளைவு உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ அன்றைய வறுமை நிலை, அன்றைய வெறுமை நிலை, அன்றைய விதமான இல்லாமல் நிலைமை போயிடுச்சு. நீங்கள் இழந்ததெல்லாம் என்ன செய்யுங்க? யூஆர் கெட்டிங் பேக். நீங்கள் மறுபடியும் என்ன செய்கிறீங்க? ரெஸ்டரேஷன் இஸ் தேர், அது வந்து மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. சரி, ஒரு காலம் துன்பம், ஒரு காலம் கஷ்டம், ஒரு காலம் தோல்வி, ஒரு காலம் விரக்தி, ஒரு காலம் அதிருப்தி, இப்போ விஷயம் மாறிப்போச்சு. சங்கீதக்காரன் மோசை சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் அவர் பாடியிருக்கிறதுல, அதில் என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 90:15 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 90:15,
2: தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும்,
1: நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும்
2: சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக,
1: எங்களை மகிழ்ச்சியாக, நாங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டவரே, ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டிருக்கோம், கண்ணீர் விட்டுருக்கிறோம், அழுது இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம், வேதனைப்பட்டிருக்கிறோம், கஸ்தி அடைந்திருக்கிறோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன செய்யும்? சந்தோஷ காலத்தை தாரோம் அப்படின்ட்டு. ஆக இவை எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு காலம் கஷ்ட காலம், அடுத்தது என்ன வருது? இந்த சைக்கிள் மாறி மாறி வரலாம். கஷ்டகாலம் இருந்தது, சந்தோஷ காலம் வந்தது, அப்புறம் மறுபடியும் கஷ்டகாலம் வந்தது. இப்படி ஒவ்வொரு காலம் கிடையாது, ஏதாவது ஒன்று தான் இருக்குது. இறைமை தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அத்தியாயத்தினுடைய 4 வசனத்தை வாஸ்து பாருங்கள். மறுபடியும் ஒன்று நான் என்ன செய்வேன், கட்டுவிப்பேன், மேலதாளங்கள்லாம் வரும், ஆடல் பாடலாம் வரும், அப்படிலாம் ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்குறத பார்க்குறோம். அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், துன்பங்கள் வந்தது போனது, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா, சஞ்சலங்களோடு, நாம் சஞ்சலங்களோடு தான் இருக்கிறோம், ஆனால் வி ஆர் ஹாப்பி அப்படின்னு பார்க்குறோம். அதைத்தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது யோபுடைய காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டம் கஷ்டப்பட்டால் அடுத்த பகுதி போல் லாஸ்ட் சாப்டர் படிக்கிறவள ஒரு நியூ பிகினிங் வந்துச்சு. இழந்ததுக்கு பதிலாக சந்தோஷம், அவனுக்கு மறுபடியும் ஒரு ஜெனரேஷன் உருவாது, பிள்ளைகளெல்லாம் வர்றாங்க, கொள்றாங்க, ரொம்ப நல்லா சந்தோஷம் வாழ்கிறான். யோசேப்புடைய காலத்துடைய பிகினிங் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்கும், சோர்வாக இருக்கும், ரொம்ப விதமான பிரச்சனைகள் இந்த காலம். ஆனால் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஃபேஸ் வருகிற பொழுது தட் இஸ் குட், ரிஜாய்ஸபிளாக இருந்தது, அப்படி தானே? இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்கதையாக இருந்திருக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்றைக்கு வந்து துன்ப காலத்தை விட்டு சந்தோஷ காலத்துக்கு வந்தார்? அப்போஸ்தலன் இப்போ யோசேப்புக்கு ஒரு காலம் துன்பம், அப்புறம் பெரிய லெவலில் வந்துட்டார், அப்புறம் அவருடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் கஷ்டப்பட்டாரா படலையும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட், கடைசி வரைக்கும் இதை நீங்கள் வந்து வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 11 மத்தியத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாகவே படிக்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு சாப்டரை வாஸ்தோம், அதிலே அவர் அதை சொல்லுகிறார். இதை பார்க்கும் பொழுது கடைசி வரையிலும் கஷ்டம், இது ஒரு சந்தோஷமான செய்தியா? கடைசி வரையும் கஷ்டங்க. ஆனால் அவர் பல இடத்துல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ பிலிப்பியர் 4 மத்தியோட 4 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்போ இப்படி சொல்லணும் அந்த ஆள் யாராக இருந்திருப்பார்? பொதுவாக நம்ம போதகெல்லாம் மற்றவங்களுக்கு போதிப்பாங்க, மேடல் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், கவலைகளை நீக்குவார், அதை செய்வார், அதை செய்வார்னு சொல்லிவிட்டு அவங்க போய் கண்ணீர் வச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்களை பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணும், ஒழுங்காக வாழணும் சொன்னால் அவங்க வேறு விதமாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பவுலை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், ஒரு வசனத்தை நம்ம வாசித்து விடலாம். 1 கொரிந்தியர் 15 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:30,
2: நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம்?
1: நாங்களும் ஒரு சில நேரங்களிலே நாசமோசம் எதுவாக இருக்கணும்னா ரைட்டுங்க, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கும் ஏதோ ஒரு சில நேரத்தில். நாங்களும் எந்நேரமும் நாசமோசத்திற்கு எதுவாக இருக்கிறோம், எங்கே போனாலும் எங்களுக்கு நாசம் வருது, மோசம் வருது. இதெல்லாம் நல்ல செய்திங்களா? இன்னைக்கு நம்ம பிரிச்சர்ஸ்லாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி செய்தியை கிடையாது. எப்போவுமே இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டால் அன்னிலிருந்து கடைசி வரைக்கும் கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வியாதி இல்லை, விக்கிரம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. எவர் திங் இஸ் க்ரீனாக இருக்குது இல்லையா, எவர் க்ரீன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் எந்நேரமும் நாச மோசத்துக்கு எதுவாக இருக்கிறோம். அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க,
2: நான் அனுதினமும் சாகிறேன்.
1: தாங்க முடியலையது, அனுதினமும் சாகு, எவ்ரி டே ஐ டை. அப்போது பவுலப்போஸ்தலருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடுங்க. சரி, இவர் என்னைக்கு சந்தோஷமாக இருந்தாருங்கிறத எந்த நிரூபத்தில் எழுதியிருக்கிறாரு? கடந்த காலமெல்லாம் எங்களுக்கு விதமாக இருந்தது, இப்போ கடந்த பெரிதான கிருபையினால் இளைப்பாறி கொண்டிருக்கோம். இல்லைங்க, அவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரு கடைசியில் ஒரு பிரயாணம் போகிறார் பாருங்கள், அதுவே டெரிபிள். எது எங்கே வருகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
2: 27.
1: அப்போ சரி சரி, இப்போ என்ன பார்க்கணும், இவர் என்ன சொல்கிறாருன்னா, அனுதினமும் சாகிறோம். இது சொல்கிறது யார்? ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். இன்றைக்கி நான் வாசிக்க கேட்ட வயது பகுதியில் கூட அதை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அப்போ என்ன பார்க்குறோன்னா, அனுதினமும் சாகிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தான் சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், பி ஹாப்பி ஆல்வேஸ். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அதே அத்தியாயத்தினுடைய 10 சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் கஷ்டம், ஒரு காலகட்டம் நிம்மதி, இப்படி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், இப்படியும் ஒரு அனுபவம் இருக்குது. அது உங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குதோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒரு சிலருடைய வாழ்வில் இருக்கலாம், அவர்களுக்கு தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் கஷ்டமாக இருந்து ஒரு காலம் நல்லா இருந்திருக்கலாம், இல்லை எல்லா காலமும் நல்லா இருந்திருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இப்படி ஒன்று இருக்குது, அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய என்ன, நீங்கள் சஞ்சலங்களோடு தான் வாழ்வீர்கள், ஆனால் ஒரு நம்பிக்கை சந்தோஷத்தோடு வாழ்வீர்கள். இப்போது ஒரு நாள் வந்து ஒரு கற்பனை, என்ன யாரை கற்பனை கொண்டு வரலாம், சரி நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறேன், இவர் பிரதர் பாலமுருகன் வரார், நான் அப்போ எப்படி இருக்கிறேன், ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், ரொம்ப டல்லாக இருக்கிறேன், அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே இந்த சண்டை சில ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை அவ்வளோ? ஆமாம் பிரதர், நான் துக்கமாக இருக்கிறேன், ரொம்ப சஞ்சலமாக இருக்கும் பிரதர். வாழ்க்கைன்னு அப்படி தானே பிரதர், பல துக்கம் சஞ்சலில் வருதுல்ல, இன்னைக்கு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவரும் கேட்டு போய்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பால் வர்றார். பால் வரவுல ரொம்ப நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறேன். அவர் வெளியேந்து வர வெளியே உள்ளே பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. நான் அந்த மேசையில் தட்டி என்ன செய்கிறேன், பாட்டுக்குறேன். அவர் வந்து கேட்டோம், என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக, அப்படி கேட்க மாட்டார். நான் தட்டி போனாலும் சைலண்டாக வந்துட்டு போயிடுவார். இன்கேஸு அப்படி வரார், ஒரு கற்பனைக்கு தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வந்து பார்க்குறாரு, என்ன பண்ண ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது ஸ்பெஷலாக அப்படின்னு. ஆமாம் பிரதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஐ எம் வெரி ஹாப்பி பிரதர் அப்படிங்கிறேன். அப்போ பாலமுருகன் வந்தவளை என்ன எப்படி பார்த்தார், துக்கமாக பார்த்தார். இவர் வந்தவள, இது நடந்தது எப்பொழுது, சேம் டே தான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. சந்திக்கிறவள இவர் சொல்கிறாரு, பிரதரை பார்த்த என்னன்னு தெரில, நம்ம சண்டையில் பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப சஞ்சலமாக இருந்தார், ரொம்ப துக்கமாக இருந்தார், ரொம்ப வேதனையாக இருந்தார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், ரொம்ப ஜாலியாக இருந்தார், என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போ ரெண்டு பேரும் குழப்பம், நேராக எங்கிட்ட வராங்க, நம்ம அவர்கிட்டே கேட்டுருவணும், பிரதர் நீங்கள் உங்களை பார்க்கல ரொம்ப துக்கமாக தானே இருந்தீங்க? ஆமாம் பிரதர், ரொம்ப துக்கமாக இருந்தேன். இவர் கேட்குறான், உங்களை நான் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆமாம் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ என்ன பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க, புரிஞ்சுட்டிங்களா? அவர் கேட்குறதுக்கு எஸ்ன்னு தான் சொல்கிறேன், இவர் கேட்குறதுக்கும் எஸ்ன்னு தான் சொல்கிறேன். பிரதர் ரொம்ப சோர்வாக இருந்தீங்களே, நான் பார்த்தேனே துக்கமாக இருந்தேன். ஆமாம் சோர்வாக தான் இருந்தேன், துக்கமாக தான் இருந்தேன், சஞ்சலமாக தான் இருந்தேன். இவர் கேட்குறா, நான் பகல் ரொம்ப ஆமாம் சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம், ஒரே நாளிலே நான் துக்கமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை சூழல்கள் என்னை துக்கப்படுத்தினது, என்னுடைய நிலைமைகள் என்னை வருத்தப்படுத்தினது, சில காரியங்கள் என்னை சஞ்சலப்படுத்தினது, ஆனால் அதே நாளில் கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்தினார். அல்லேலூயா. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், துக்கம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை உணராதபடிக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருப்போங்கிறதா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நான் சொல்கிறேன் இல்லை, இதுவும் நடக்குது. எது நடக்குது? துக்கப்பட்டது உண்மைதான், லிட்டரலாக துக்கப்பட்டோம், லிட்டரலாக சஞ்சலப்பட்டோம், லிட்டரலாக அழுதோம், லிட்டரலாக கண்ணீர் விட்டோம். ஆனால் அன்னைக்கு தான் சந்தோஷப்பட்டோம், அன்னைக்கு தான் மகிழ்ச்சி அடைந்தோம். காரணம் என்னவென்றால், சில சூழல்கள் நம்மை சஞ்சலப்படுத்துகிறது, அதே நேரத்தில் அதே சூழலில் ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுத்துகிறார். அப்போது இந்த சஞ்சலத்தையும் அனுபவிக்கத்தான் செய்கிறோம், சந்தோஷத்தையும் அனுபவிக்கத்தான் செய்கிறோம். புரிஞ்சிட்டிங்களா? சஞ்சலத்தை அனுபவிக்காமல் சந்தோஷத்தில் மிதக்கலை, சந்தோஷத்தை அனுபவித்து உண்மை தான், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்குறோம், ரொம்ப வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து ஒரு நிழலில் உட்கார்றது மாதிரி, ரொம்ப தாகத்தில் இருந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது மாதிரி, ரொம்ப பசியாக இருந்து ஒருவேளை சாப்பிட்றது மாதிரி, பசியாக இருந்து தவித்தது உண்மை. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறோம், இது ரெண்டும் சைமல்டேனியஸ்லி ஹேப்பனிங். இது வந்து வாழ்க்கையில் உங்களில் ஒரு சிலருக்கு உண்மையாக இருக்கலாம், அதனால் உங்களுக்காக அந்த வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு மட்டுமல்ல, அப்போ சிலங்க பவுலுக்கும் இருந்தது. சஞ்சலங்களோடு சஞ்சலப்பட்டு கொண்டே, அதே நேரத்தில் சஞ்சலம் மேற்கொள்ளலை, மேலோங்கியிருந்தது இதுதான். புரிகிறதா உங்களுக்கு? மேலோங்கினது இது சந்தோஷம். அவர் சொல்கிறார் பாருங்கள், நம்ம இன்றைக்கி அந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம், 2 Corinthians 6:10. பாருங்கள், துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும், கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க துக்கமாக தான் இருக்கிறோம். சொன்னல பாலமுருகன் பார்த்தவள, அவர் பார்க்கலைங்க, நான் கற்பனைக்கு தான் சொன்னேன். நீங்கள் அவர் சர்வீஸ் முடிஞ்சோட பிரதர் என்றைக்கு பிரதர் அப்படி இருந்தார் கேட்க போகிறீங்க. நான் சொன்னது ஒரு இமேஜினரி, ரைட். சரி, இப்போது என்ன சொல்கிறார் பவுல், துக்கப்படுகள் என்னப்பட்டாலும் எப்பொழுது சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன துக்கப்படுறதாகவும் பார்க்க முடியும், சந்தோஷம் அதுவும் லைஃப் ரியாலிட்டிஸ் தான். அடுத்த பாருங்கள், அதே வசனத்தில் என்ன சொல்வார், ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும், ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறோம், எவைகளெல்லாம் உலக ரீதியாக இருக்க வேண்டும் அவைகளுக்கு இல்லை, ஆனால் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் என்றால் என்ன, உலக சூழலை, வாழ்க்கை சூழலை, எல்லாம் உடையவள் சொன்னால் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய கிருபை கொடுத்தது. கர்த்தருடைய பிரச்சனை வருகிற பொழுது எப்படி ஃபீல் பண்ணுறோம், வி ஹவ் எவரி திங், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேக்கமாக தான் இருக்குது உலக பார்வைக்கு. ஆனால் வென் வி என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ், வி ஃபீல் தட் திங்ஸ் ஆர் ஓவர் ஃப்ளோயிங், நிரம்பி வழிகிறது. ஏற்கனவே ஒரு வசனத்தை பார்த்தோம், நம்ம அனுதினமும் சாகிறோம். இப்போ மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுற பாருங்க, 2 கொரிந்தியர் 6:9 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:9,
2: அறியப்பட்டவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக.
1: நாங்கள் சாகிறவர்கள் என்று எண்ணப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது சாகிற வாழ்க்கை தான். நிறைய விஷயங்களை எங்களை சாகடிக்கிறது, நிறைய விஷயங்களை எங்களை செத்துப்போக பண்ணுகிறது. ஆனாலும் நாங்கள் யாராக இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். அப்படின்னா உயிரும் எங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யுது. வாழ்க்கையில் சில காரியங்கள் எங்களை சாகடிக்கிறது, அமைந்திருக்கிற சில சூழல் சாகடிக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறோம், நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். எப்படி? கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. இன்னொரு வசனத்தை பார்த்து முடிக்க

உங்களுக்கு பல கேள்விகளை உருவாக்குகிறது. ஏன் இப்படி வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் வந்து துக்கங்களை பார்க்குறோமே, தொடர்ந்து துன்பங்களை பார்க்குறோம். அதை பார்க்கும் பொழுது என்றைக்கு தான் இதிலிருந்து விடுதலை? என்ன நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்கிறதே, இப்படியே தான் வாழ்ந்து முடிக்கப் போகிறோமா, கடைசியில் இப்படி தான் இருக்க போகுதா அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. சில வேளை அப்படியே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் கேட்டால் சகிக்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் இது ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியமாக இருக்கணும். இப்படி உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, கர்த்தருடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். இப்போது நாம் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும் கவனிங்க. நம்மளை சந்தோஷப்படுத்த நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கிறோம். நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அவர் நமக்கு என்ன இது சஞ்சலங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சந்தோஷத்தையும் கொடுக்குறார். கவனிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் சஞ்சலங்களையும் அவர் வச்சிருக்கிறாரு, ஆனால் சந்தோஷத்தையும் தருகிறார். அதையும் நான் உணர்கிறேன். எவ்ரிடே ஐ என்ஜாய் மை காட்ஸ் பிரசன்ஸ், ஆல்சோ ஐ என்ஜாய் மை டிஸ்ட்ரெஸ், ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை டிஸ்ட்ரெஸ். இது என்ன போ மனுஷன்னா என்னது? அதாவது ஒரு பிரச்சனை நீக்கணும். உலகத்தில் சில காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே சில வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகாது. ஏன் ஓடி போகவில்லை என்றால், தேட் இஸ் நாட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். அது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்? கர்த்தரால் முடியாத காரியம் உண்டான்னு கேட்பீங்க. சில நேரங்களில் ஈவன் தோ காட் இஸ் ஆல் பவர்ஃபுல் காட், சர்டன் திங்ஸ் ஹீ இஸ் நாட் வில்லிங் டு டூ. சில விஷயங்களை அவர் செய்ய விரும்பலை. இப்போ பெரும்பாலும் மனுஷ வாழ்க்கையில் எதனால் இங்கே கஷ்டம் வருது? எதனால் கஷ்டம்? நீங்கள் எதனால் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? நினச்சது நடக்கலை. பெரும்பாலும் நம்முடைய கஷ்டங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் பின்னால் இருக்கிறது பெரும்பாலும் சில மனிதர்களாகத்தான் இருப்பாங்க, இல்லைன்னா சில சூழல்கள் இருக்கும். இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? நமக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகிற சூழல்களை என்ன செய்யணும்? மாற்றுகிறோம். ஆனால் என்ன நடைபெறுகிறது? வாழ்க்கையில் சூழல் தான் மாறுகிறது என்றே, ஆனால் சஞ்சலங்கள் தொடர்கிறது. ஒரு சூழல் கொடுத்த சஞ்சலம் முடிந்து அடுத்த சூழல் வருது, அடுத்த சூழல் இன்னொரு சஞ்சலத்தை கொடுக்கறது. ஒரு காலத்தில் கணவனால் துன்பம், அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்தாங்க, வளர்ந்தாங்க, கணவனுடைய துன்பம் போயிடுச்சு, அவர் மனம் திரும்பிட்டார், நல்லவராகிட்டார். இப்போ யாருடைய துன்பம் வருது? பிள்ளைகளுடைய துன்பம் வருது. அதையாக கொஞ்சம் சகிச்சோம், கட்டண கணவனாச்சே அப்படின்ட்டு இது பண்ணுற இதுகளை பார்த்தா சகிக்க முடியலை. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய கஷ்டம் போயிடுச்சுது, வந்தாலே மருமகள் அந்த கஷ்டம் வர ஆரம்பிக்குது, அப்புறம் அந்த கஷ்டமும் போகிறது, அடுத்த பார்த்தா ஒரு வியாதி வருது. மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று வருது. சஞ்சலத்தை கொடுத்து கொண்டிருக்க ஏஜென்சிஸ் மாறுறாங்களே ஒழிய சஞ்சலங்கள் என்ன செய்யலை? அப்போ நம்ம அப்செட் ஆகிறோம் இல்லையா? இப்படியே வாழ்க்கை போனால் எப்படின்னு. ஆனால் சில காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில சஞ்சல சூழல்களை மாற்ற முடியல. சில நேரங்களில் உங்களுக்கு மனிதனால் சில சஞ்சலங்கள் வரும். இப்போ யாரோ ஒருத்தரால் வந்து உங்களுக்கு சஞ்சலம் வருதுன்னா அதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் இன்னும் கர்த்தருக்குள் தங்களுடைய வாழ்க்கை இணைத்து ஒப்புவிக்கவில்லை. நீங்கள் அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து சில சஞ்சலங்களை அனுபவித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிற பொழுது அவர் என்ன செய்வார் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தெரியுமா? புரிகிறதா லாங்குவேஜ்? அதாவது மனம் திரும்பாதவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட மாட்டார், உங்களை சந்தோஷமாக வைக்கிறதுக்காக அவர்களை மாற்றிவிட மாட்டார். ஏ அது கர்த்தருடைய சட்டத்தில் இல்லை, இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போது ஒருவர் வந்து மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு என்ன செய்கிறார், ஒரு ஸ்டிஃப் நெக்கடாக இருக்கிறாரு, ஹார்ட் ஹார்டாக இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கிறாரு? ரட்சிக்கப்படலை. இப்போ ரட்சிக்கப்படாத ஒருவரால், ரட்சிக்கப்படாத ஒரு நபரால், அது உங்களுக்கு உறவுகளுக்கு நடுவில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், யாரோ ஒருவர் இருக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல கூட ஒருத்தர் ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை அவர் கொடுக்கறதுடைய காரணம் என்ன? ஹீஸ் நாட் வித் காட். இப்போ உங்களுக்கு கஷ்டம் நீங்கனால நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும், அவரை என்ன செய்யணும், என்ன செய்யணும், அவரை போய் மாற்றணும். அவர் தான் நமக்கு நிறைய துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார், நிறைய பொல்லாப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இல்லையா, நமக்கு எதிராக செயல்பட்டுருக்கார். இப்போ அதை நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இந்த மனுஷனால் படுற துன்பம் எனக்கு தாங்க முடிய மாட்டேங்குது, அவ்வளோ பண்ணிகிட்ருக்குறேன், ஏதாவது பண்ண மாட்டேன், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அவரை எங்கே மாட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அவருக்கு மனசை மாற்றணும். அவரைய மனசை எப்படி மாற்றுறது? ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயங்களையெல்லாம் நீர்க்காலவில் திருப்புகிறார், ஆனால் எப்பவும் திருப்பிக்கிட்டே இருக்கல, ஏதாவது நேரத்துக்கு திருப்புறார், ஏதாவது சூழல்கள்.
சில நேரங்களில் வேதாவதில் பார்க்கும்போது கர்த்தருடைய சில திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்காக ராஜாக்களே என்ன செய்கிறாரு, பாசிட்டிவ் திங்க் பண்ண வைக்கிறார். ஆனால் அதுக்காக எப்பொழுதும் இந்த ராஜாக்களோடு இருந்து அவங்க செய்கிறது எல்லாத்தையும் அவருடைய சித்தத்தின்படி அவர் செயல்படலை. அது வந்து தேவனுடைய சர்வ வல்லமை அப்படி செய்கிறார். ஆனால்

0: நார்மலாக பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படாத ஒருதனால உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால், இப்போ உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார், என்ன செய்யணும்? இப்பொழுது டாபிக் தெரிஞ்சிட்டனால இப்படி சொல்கிறீங்க. இப்போ தெரியாத மக்கள் கூட பேசியிருந்தா அவரே என்ன செய்யணும்? ஆண்டவரே அவருடைய செயல்பாட்டை மாற்றும், மனநிலை மாற்றம். ஆனால் அவர் மாற்ற முடியாது, அவர் ரட்சிக்கப்படலை. ஏன் ரட்சிக்கப்படாதவர் மாற்ற முடியாது? மாற்றலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. அப்படி மாற்றுகிறது வந்து உலகத்தில் எல்லாரையும் என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்படுவதற்கு செய்தி தான் சொல்லப்படுகிறது, காஸ்பல் தான் சொல்லப்படுகிறது இல்லையா? இல்லை மனம் திரும்புவதற்கு ஏதுவான சூழல் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவரே ஆண்டர் போய் என்ன பண்ணிடல, நீ விரும்பினா சரி விரும்பாடு நான் ரட்சித்து விட்டேன் அவ்வளோதான், நீ மாறு, இல்லைனா மற்றவங்களுக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருது, அப்படி மாற்றுகிறது இல்லை. அப்போது சில சூழல்களை கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, மாற்றுகிறது இல்லை. ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாத காரணத்தினாலே, இல்லைனா கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத காரணத்தினாலே, இல்லைனா தேவனுடைய ஆவியில் அவர் நடக்காத காரணத்தினாலே அவரால் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களும் பிரச்சனையும் வருகிறது என்றால், இப்பொழுது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவரை ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வேலை செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆண்டவர் வேலை செய்து தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து, தம்முடைய அன்பை உங்களுக்கு காண்பித்து, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி உங்களை சந்தோஷமாக்குகிறார். நீங்கள் அவரால் வருகிற சஞ்சலத்தை அனுபவிக்கிறீர்கள், இவரால் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள். இது புரியுதா உங்களுக்கு? புரியல நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவரால் வருகிற சஞ்சலத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, இவரால் வர இவரான கர்த்தரால் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அப்போ என்ன நடக்கிறது? சஞ்சலங்களோடு சந்தோஷமாய் வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? ஒரு புற சஞ்சலங்கள் இருக்கிறதான் செய்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறோம். பல நேரங்களில் பார்த்து பார்க்கும் பொழுது குடும்ப வட்டங்களில் நடைபெறுகிற பல காரியங்கள் நம்மை வருத்தப்படுத்துகிறது. உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, உடன்பிறப்பில் இருக்கிறாங்க. ஒரு கற்பனைக்கு தான் சொல்கிறேன். இப்போது உங்கள் அம்மா அப்பா வந்து சண்டை போட்டு கிடக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கல்யாணமாகி வந்துட்டீங்க, கல்யாணமாய் தனி குடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள், இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? டக்கு டக்குனு பதில் சொல்லணும், சஞ்சலப்படுறீங்க இல்லையா? ஐயோ நம்முடைய பெற்றோர் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, அவங்க ஒருத்துக்கு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்றைக்குமே ஒரு பீஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சங்கடப்படுறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, மன்றாடுறீங்க. ஆனால் என்ன நடக்கலை? அவர்களுடைய சூழலை மாற்றல. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதுனால, நீங்கள் மண்டாடுகிறதுனால உங்கள் மைண்டுக்கு என்ன கிடைக்குது? அப்போ அதை கேட்குற பொழுது, ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க நிலம உங்களை சங்கடப்படுத்துது. அந்த சங்கடத்தையும் நீங்கள் அனுபவித்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதுனால கர்த்தர் கொடுக்குற ஆறுதலையும், அண்ணன் தம்பிக்கு மத்தியில் அவங்களுக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனை, டைவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க, செய்தியை கேட்குறீங்க, எவ்வளவோ பண்ணி பார்த்தீங்க, ஒன்று தடுக்க முடியலை. அப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க அவங்க டைவோர்ஸ் பண்ணக்கூடாது, நான் அவங்கள டைவோர்ஸ் பண்ணாமல் தடுக்க முடியலை உங்களாலேயே. ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கையில், மனம் திரும்பாதவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தலையிட்டு என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்படி மாற்றிருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி எதுவாக மாறி இருக்கும்? கிறிஸ்துக்குள் வந்திருக்கும். அப்படித்தானே வாய்ப்புகள் தான் கொடுக்கப்படுகிறது, வாசலிருந்து கதவு தட்டப்படுகிறது என்று உடைத்து கொண்டு உள்ளே செல்வதில்லை. அதனால தான் பல நேரங்களில் வந்து சிலருக்காக நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே அவர்களுடைய சூழல் மாறட்டும், அவங்க மாறிவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் நம்மை ஆண்டவர் ஏதாவது இதில் சந்தோஷப்படுத்துறாரு என்று அவர்களை என்ன செய்ய முடியல, மாற்றம். அது போன்ற ஒரு சூழல்களில் அந்த சூழல்களை என்ன செய்யவில்லை, மாற்றவில்லை. புரிகிறதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஹீ சோ ஃபெய்த்ஃபுல் டு அஸ். இந்த சூழல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறார். நாம் சஞ்சலங்களை ஒரு புறம் அனுபவிக்கிறோம், இன்னொரு புறம் கிறிஸ்துக்குள்ளான சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இதுவும் ஒரு வாழ்க்கை தான், இதுவும் ஒரு அனுபவம் தான். இது போன்ற சூழல் வரும். அதனால் வந்து நாம் என்ன செய்ய வேண்டிய தேவை? ஹோப்லெஸ்ஸாக மாற தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சூழல் நமக்கு சஞ்சலத்தை தருகிற பொழுது, சூழல் நமக்கு ஏமாற்றத்தை தருகிற பொழுது, சூழல் நமக்கு மன அழுத்தத்தை தருகிற பொழுது, வேதனை தருகிற பொழுது, அந்த சூழலுக்கு நடுவில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து என்ன பண்ணுறார்? உதவி செய்கிறார். ஆக இந்த உண்மையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த ஒரு கேள்வி, அது எப்படிங்க ஒரே நேரத்தில் வந்து ரெண்டும் வேலை செய்யும்? நான் சஞ்சலப்படவும் விடுறாரு, சந்தோஷப்படுத்தவும் செய்கிறாரு. இது எப்படி சைமல்டேனியஸ்லி நடக்கும், அட் சேம் டைம் எப்படி நடக்கும்? இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸுக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒரு பையன் படுமோசம், ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், கவனிக்கிறீங்களா? ஒரு பையன் ரொம்ப மோசம், படுமோசம், எங்கே போனாலும் கெட்ட பேர். ஒரு பையன் தங்கமான பையன், ஸ்கூலில் நல்ல பேர், வெளியே போன நல்ல பேர், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல பேர், அக்கம் நல்ல பேர். இப்போது ரெண்டு பிள்ளைகளும் எங்கே தான் இருக்கிறாங்க? உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா சஞ்சலமாக இருப்பீங்களா? அதான் கேள்வி. தெளிவாக பேசணும். இப்போ உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க? அதாவது ஆஸ் எ ஹியூமன் டெண்டன்சி, உங்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு சஞ்சலமும் இருந்தால் எது மேற்கொள்ளும்? சஞ்சலம்தான் மேற்கொள்ளும். அப்படித்தானே? ஒரே நேரத்தில் வந்து சந்தோஷப்படும் விஷயம் இருக்குது, இந்த பையனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பையனை பார்த்தா. அப்போது என்ன ஆனால் என்ன நடைபெறுகிறனா இதுதான் உண்மை. நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கிறத பார்த்து பரவாயில்ல, அவன் எப்படி இருந்தா என்ன, அவன் எக்கெடு கெட்டு போனா என்ன, இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ண முடியாது. சொல்ல போனால் இவனை நினச்சி தான் ரொம்ப வேதனையாக இருக்கும். கெட்டு போகிற பிள்ளை குறித்து கூட தான் பேரசன்சி ரொம்ப வருத்தப்படா இப்படி போயிடுச்சே அப்படிங்கிறது மாதிரி. ஆக இது உலக வாழ்க்கையில் நல்லது கெட்டதும் ஒரு இடத்துல இருந்தால், சந்தோஷமும் துக்கமும் ஒரு இடத்துல இருந்தால் மனிதனை எது தான் மேற்கொள்ளும்? இப்போ உங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, அதை மாதிரி உங்களுக்கு எல்லாமே எவ்ரித்திங் யூ ஹேவ். இப்போ இதெல்லாம் பார்த்து கர்த்தருடைய பெரிதான கிருபை, நல்ல வீடு இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவன் மனைவிக்கும் இது ஒன்று தாங்க பிரச்சனை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல என்ன இல்லை, அருமையான வீட்டில் இருக்கிறாங்க, நல்ல கார், நல்ல வசதி, எவ்வளோ பணமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா சஞ்சலமாக இருக்குமா? சந்தோஷப்படுவதற்கான செல்வ வளங்களும் சூழ்நிலை இருந்தாலும் அதை பார்த்து என்ன பண்ண முடியலை, அனுபவிக்க முடியல. இது மேற்கொள்ளுது, அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கு, ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறோம், நல்ல ஒரு சூழலில் இருக்கிறோம், அதை பார்த்து ஆர் ஹேவிங் சம் ரீசன்ஸ் டு பி ஹாப்பி, தட் இஸ் தேர். ஆனால் இதுதான் துக்கப்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள இல்லை ஒரு ஐக்கியம் இல்லை, அது என்ன செய்ய ப்ரிக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ உலக சூழல் இதுதான். ஒன்று வேண்டாங்க, நம்முடைய பாடி எடுத்துங்க, உங்களுடைய ஹை கை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஹெட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, தலைவேதனை ஒன்றும் கிடையாது, மூக்குவலி, கண்ணு வலி, பல்லு வலி, ஒரு வலியும் கிடையாது, கையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, கால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, எல்லாமே எவ்ரிதிங். இந்த வலது காலில் ஒரு சுண்டு வரல் மட்டும் ஒரு சுவத்தில் மோதி காயப்பட்டு ஒரு பொண்ணு, அது என்ன பண்ணுது, விழு விழு விழுன்னு என்ன செய்யுது, வலிக்குது. இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த கையை பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்களா? இந்த தலையை பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்களா? எனக்கு மூக்கு வலி இல்லை, எனக்கு கண் வலி இல்லை, எனக்கு தலைவலி இல்லை. அநேகர் என்ன ஒத்த வலிங்கிறாங்க, ரெட்டை வலிங்கிறாங்க, ஏகப்பட்ட வலி சொல்கிறாங்க. நமக்கு ஒரு வலியும் கிடையாது, முதுகு வலி கிடையாது, இடுப்பு வலி கிடையாது, கால் வலி கிடையாது, இந்த சுண்டு வரல் மட்டும்தான் வலிக்குது அப்படி நினச்சி துள்ளி குதிப்பீங்களா? குதிக்க விடாது. சுண்டு வரல, ஒரு சின்ன புண்ணு தான் இருக்குது, அதுதான் டாமினேட் பண்ணும் இல்லையா? அல்லேலூயா. உலக சூழலில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு பாருங்கள், அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வலி வலின்னு வலிச்சுட்டே இருக்கும், நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வந்து எதுக்குங்க ஒரு சுண்டு வரல ஒரு புண்ணு வந்ததுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க? உங்கள் தலையை பாருங்கள், உங்களுடைய கையை பாருங்கள், முதுகை பாருங்கள், கர்த்தரை பெரிதான கிருபையினால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, அதை பார்த்து சந்தோஷமாக முடியுமா? முடியாது. யோசிக்கிறீங்க என்ன, முடியாதுங்க. இதுதான் உலகத்தினுடைய நிலைமைகள். அப்போது உலக பிரகாரமாக நமக்கு சந்தோஷப்படுற ஒரு காரியமும் சஞ்சலப்படுற ஒரு காரியமும் இருந்தால் சஞ்சலம் மேற்கொள்ளும், அதான் டாமினேட் பண்ணும், அதான் மேலோங்கி நடக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு துன்பமான காரியமும் இருக்குது, சந்தோஷமான காரியமும் இருக்குது. துன்பமான காரியத்தை உலக சூழல் கொடுக்குது, சந்தோஷமான காரியத்தை கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எது மேலோங்கும்? அதனால தான் பவுல் சொல்ற, நாங்கள் துக்கப்படுகள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் சாகிறவள் என்று சொல்லப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் வேதனை இருக்குது, அதையும் நாங்கள் ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய ஐக்கியத்தினால, கர்த்தருடைய பிரசன்னத்தினால, கர்த்தரைகளோடு இருக்கிறதுனால எங்களுக்குள் சந்தோஷம் வருகிற பொழுது இவள் எல்லாவற்றையும் நாங்கள் மறக்கிறோம், இவள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறோம். சரியாக புரிஞ்சிக்கலாம், தலை சுத்தம் புரிகிறதா? அப்போது சஞ்சலங்களையும் அனுபவித்து கொண்டே என்ன செய்கிறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுது, புரிகிறதா? உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது எது, உங்களுடைய ஜேர்னி டிசைட் பண்ணுறது எது, உங்கள் சஞ்சலம் இல்லை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரோடு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் உலக சூழல்களினால் நாம் துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மனவேதனைப்பட்டாலும் அங்கலாய்த்தாலும் தொய்ந்து போனாலும் அவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் வெற்றியாகத்தான் தொடர்கிறது. அல்லேலூயா. அது என்னை முடக்கி போடலையே, இந்த துன்பம் முடக்கி போடாதபடிக்கு கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் என்ன செய்கிறது, தலையில் முருந்து நிற்க வைக்கிறது. அப்போ சில பவுலுடைய ஒரு அனுபவத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். ரெண்டு கொரிந்தியர் 12 அத்தியாயத்தில் 7 வசனத்தை வாசிகள் சீக்கிரமாக. ரெண்டு கொரிந்தியர் 12:7 நம்ம சீக்கிரமா முடிக்கணும்.
1: அண்டியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள்ளுங்க, இட்ஸ் அ தான். அது என்ன முள்? இப்போ கிறிஸ்தவன் அதை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படியா சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இந்த பவுல் ஒரு முள்ளுன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன முள்? இந்த காற்றலாம் முளைக்கு வச்சடி அந்த முள்ளா, இல்லை இயேசுநாதருக்கு தலையில் அடித்த அந்த முள்ளா, வேறு என்ன முள்? ஏங்க அவர் சொல்ல வர்றது என்ன? ஏதோ ஒன்று அவரை வலிக்க வைக்குதுங்க. ஹீ ஃபெல்ட் த பெயின். அது ஃப்ளஷ்லையா இல்லை மைண்ட்லையா இல்லை ஸ்பிரிட்லையா ஒன்றும் தெரியாது. அவர் இந்த மாதிரி தான் நமக்கு புதிராக சொல்லிட்டு போட்டார். கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தால் நம்ம என்ன செஞ்சுருவோம்? அது பார்த்து தான் 3 வாரம் வரைக்கும் போனேன், சரீரத்தில் இருந்தேனோ ஆவியில் இந்த மாதிரி குழப்பத்துக்கு நம்மளை விட்டுட்டு நம்ம ரொம்ப மண்டையை போட்டு என்ன செய்ய வேண்டியிருக்குது? குடஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முள். என்ன முள்? என்ன முள்னு தெரியாதுங்க, வலிச்சிருக்கு. ஏதோ பாவம் மனுஷன் நல்லா வலிச்சிருக்கு. அதனால் ஜெப பண்ண, எத்தனை முறை ஜெப பண்ணார்? எப்போ பண்ணியிருப்பார்? காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, 3 முறை ஜெபம் பண்ணிட்டு 4. அப்படி இல்லைங்க. இதில் அந்த 3 முறை என்ன ஒன்று நீங்கள் அப்படியே இந்த கேலண்டர் வைஸ் சிந்திச்சு 1, 2, 3 அப்படி இல்லை. யூதருடைய காலங்களில் 3, 5, 7, 14, 10, 40 இப்படி பல எண்கள் சொல்லுகிற பொழுது ஸ்ட்ரிக்ட்லி 40 days கிடையாது. ஒரு பெரிய காலத்தை தான் 40 days. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 14 days. இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. சில நேரத்தில் 14 நாள் லிட்டரலாகவே 14 நாள் இருந்திருக்கும். இந்த 3 முறைன்னு சொல்கிறவள ஒரு தரம், 2 தரம், 3 தரம்னு அந்த ஏழு போடுவோம் அப்படி இல்லை. கொஞ்சம் அதான் ஃபியூ டைம்ஸ், சில முறைகள்னு அர்த்தம். அது உள்ள 5 முறை 10 முறை கூட நிறைய முறை கிடையாது. அதுக்குள்ளே ஆண்டர் வந்து என்ன பண்ணுறா? இன்டர்வியூ பண்ணி தப்பாரு, நீ இந்தெல்லாம் மாதிரி பண்ணி ஜவுமெண்ட்டு இருக்காத, இட் வில் நாட் பி கிராண்டட். இது உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அவருக்கு ஏதோடு வலித்தது. மனுஷன் வலின்னு சொல்லணும்னா சாதாரணமாக இருக்கும். முள்ளுங்கிறார்ல, உங்கள் காலிலே ஒரு சின்ன முள் குத்துனா திரும்பி முள் தான் குத்துது. எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? ஈட்டி குத்தலை, கத்தி குத்தலை, எதாக குத்துதே ஒரு சின்ன முள். அப்போ கூட அந்த பெயினை ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அதனுடைய ஒரு இன்கன்வீனியன்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இவர் அந்த துன்பத்தை உணர்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லைப்பா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதே. சர்வவல்லமுள்ள தேவன் பார்த்தீங்களா, சொல்கிறத பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? மனுஷன் வேதனைப்படுறாரு, ஊழியம் செய்கிறவர், 4 ஊருக்கு போகணும், கஷ்டப்படணும், நடையோடு நடை நடந்து அந்த காலத்தில் அதிகமாக ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்ட மனுஷன் வேதனையில் இருக்கிறாரு. சரிப்பா, நீக்கி விட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. இன்றைக்கி எப்படின்னா சொல்லிக் கொடுக்குறாங்க, அனைத்து துன்பங்களும், அனைத்து துன்பங்களும், ஒவ்வொரு துன்பங்களும், ஒவ்வொரு கஷ்டங்களும் இன்றே இப்பொழுதே ரைட் நவ். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறவள் அவர் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா அது இருக்கட்டும்ப்பா, அந்த வேதனை அங்கே இருக்கட்டும், நீ சாகிறது வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் போ. ஆனால் என்ன? My grace will be with you, that will be an abundant. இந்த முள்ளு உன்னை குத்திக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அது உனக்கு நஷ்டம் இல்லை, அது உனக்கு லாபம் தான். இந்த முள்ளு உன்னை குத்தி கொண்டிருக்கிறத நீ அதை கவலைப்படாத. நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கிருபை கொடுக்குறேன். இன் யுவர் வீக்னஸ் யூ வில் ஃபீல் மை பவர், மை பவர் வில் பி மேட் பெர்ஃபெக்ட் இன் யுவர் வீக்னஸ் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார். அப்போ என்ன பார்க்குறோம்? சஞ்சலத்தை எடுத்து போட மாட்டேன், ஆனால் நீ சந்தோஷமற்றவனாக இருக்க போகிறதில்லை. சஞ்சலங்கள் நீங்க போவதில்லை, ஆனால் நீ சந்தோஷமற்றவனாக போக போவதும் இல்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே அத்தியாயத்தில் 10 வசனத்தில் என்ன சொல்கிற பாருங்க.
1: நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன்.
0: ஐயா, ஒரு பக்கத்தில் பலவீனத்தை உணர்கிறேன். நாங்கள் தினமும் துக்கப்படுகிறவர்கள், தினமும் குறைவுடையவர்கள், அனுதினமும் சாகிறவர்கள். ஆனால் பலவீனங்களுக்கும் மத்தியிலும் வி ஃபைண்ட் த கிரேட் பவர் இன்னஸ். எங்களுக்கு ஒரு பெரிய வல்லமை உணர்கிறோம். அது என்னன்னு புரியல. ஒரு பக்கம் பார்த்தா உட்கார்ந்தா எழும்ப முடியாத அளவுக்கு சோர்வாக இருக்குது. எழுந்தா இனி எங்கே போக முடியாத அளவுக்கு சோர்வாக இருக்குது. ஆனால் என்ன நடந்ததோ கொஞ்சம் நேரத்தில் சம்திங் காட் இஸ் டூயிங். நான் எழுகிறேன், நடக்கிறேன், ஓடுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய பயணம் தொடர்கிறது, என்னுடைய ஓட்டம் தொடர்கிறது. பலவீனங்களுக்கு பக்கத்தில் ஒரு பலத்தை ஃபீல் பண்ணுறார், பண்ணிட்டு சொல்கிறாரு, இது நல்லா இருக்குதே. முள்ளை எடுத்திருந்தா கூட இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாலி இல்லையா? முள்ளை எடுத்திருந்தா கூட சப்புன்னு போயிருக்கும். வாழ்க்கையில் சில நேரத்தில் சில நெருக்கடிகள் நம்ம இல்லைன்னு வச்சிங்களா, வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். ஏதாவது குத்திக்கிட்டு அப்பப்போ நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தருடைய கிருபையும் ஐக்கியத்தை நாடி அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம் சாதாரணமானதில்லை. சும்மா சாப்பிடி சாப்பிடி சாப்பிடி சாப்பிடி சொல்லிட்டு கட்டாயத்துக்காக சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்றாங்களே அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. செலவில் சாப்பாடு ரெடியாச்சா, ரெடியாச்சா ரெடியாச்சா, ஏடா அவ்வளோ பசி. அந்த மாதிரி ஒரு பக்கம் பசி வருத்த வந்து சாப்பிட்றாங்களே அவங்க தான் தெய்வ லிஞ்சாய். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில முட்கள் எங்கிருந்தோ நம்மை குத்தி கொண்டிருப்பதை ஆண்டவர் நீக்குவதில்லை. நீக்க முடியாமல் இருப்பதற்கு அவருடைய பக்கத்தில் சில காரணங்கள் இருக்கும். ஆனால் அதற்காக குத்தி கொண்டே விடுவதில்லை. அது குத்தி நீங்கள் வலிக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் அவர் உங்களை ஊக்குவிப்பார், ஆற்றுவிப்பார், உற்சாகப்படுத்துவார். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மாறாத, நாளைக்கு மாறாத, அடுத்த வாரம் மாறாத என்று நீங்கள் நீண்ட காலம் அதை குறித்து சிந்தித்தீர்கள், மாறவே இல்லை. ஒருவேளை மாறாமலே உங்களுடைய வாழ்க்கையில் இது தொடரலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த துன்பத்தினாலேயே துக்கப்பட்டு கொண்டே உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையோட போவதில்லை. இன்னொரு பக்கம் காட் வில் என்கரேஜ், நான் உங்களோட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை தாங்குறேன் அப்படி சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பார். நீங்கள் இந்த ப்ராமிஸை எடுத்துக்கணும், நான் சஞ்சலப்பட்டாலும் சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. சஞ்சலப்பட்டாலும் சந்தோஷம். நான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவித்தவளை எனக்கு இந்த மாதிரி புரியலை. அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன் சொன்னால், என்றைக்கு தான் ஆண்டவர் என் துன்பத்தை நீக்க வரேன், என்றைக்கு தான் என்னுடைய துன்பத்தை நீக்க வரேன், என்ன தான் என்ன கஷ்டத்தை நீக்க வரேன், ஏதாவது மாற்றி மாற்றி மாற்றி நம்மளை சஞ்சலப்படுத்துகிறதே. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டோமே அப்படிலாம் சிந்திச்ச உண்டு. ஆனால் அந்த காலத்துலலாம் அதை புரிஞ்சிக்கலை. காலங்கள் மாறுகிற பொழுது நன்மை நடக்கும். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்கள் மாறாததையும் கண்டு உணர்ந்தேன். அப்படிப்பட்ட காலங்கள் புரியாமல் இருந்தது, இப்போ புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. சில சஞ்சலங்கள் தொடர்ந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டமில்லை, அது உங்களுக்கு நஷ்டமில்லை. இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன செய்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். அந்த சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உங்கள் டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணுறது எது? உங்கள் வாழ்க்கையினுடைய சஞ்சலம் அல்ல, துக்கம் அல்ல, தோல்வி அல்ல, சோர்வு அல்ல, உங்களுடைய ஏமாற்றம் அல்ல. உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனை அந்த டெஸ்டினியை வந்து டிசைட் பண்ணுற எது? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம். சரி, எப்படி சந்தோஷப்படுத்துகிறார்? How does God make us happy when we are distressed, when we are in pain, when we are sad? How is making us happy? எப்படி சந்தோஷப்படுத்துகிறார் சொல்லுங்க. எப்படிங்க சந்தோஷப்படுத்துகிறார்? நம்ம அப்படியே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். எப்பொழுது சந்தோஷமாக பவுல் சொல்கிறார்ல, அதனால் நம்ம சிரிப்பு வராமல் இருந்தாலும் என்ன செஞ்சுவோம், சிரிச்சுக்குவோம். துக்கமாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வீசும். அப்படி இல்லைங்க, நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த ஜாய்னா ஜாய் தான், ஹாப்பினஸ்னால் ஹாப்பினஸ் தான். கற்பனைலாம் பண்ணுறது கிடையாது. அதை என்ன செய்யணும், வி மஸ்ட் ப்ராக்டிஸ். எப்படி பண்ணுகிறாருன்னு சொன்னால், அதற்கு சில காரணங்கள். ஒன்று, நாம் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்காக என்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டால், ஐ எம் லிவிங் ஃபார் மை காட், நாட் ஃபார் மீ, நாட் ஃபார் சம்படி எல்ஸ். ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் டு காட் ஸோ தட் ஐ எம் லிவிங் ஃபார் ஹிம். அப்படி வருகிற பொழுது, நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று இந்த ஆத்துமா பேசுகிற பொழுது, அது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை சப்ளை பண்ணுது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்வு ஒரு அற்பமான வாழ்வல்ல, பயன்படாத வாழ்வல்ல, மீனிங்லெஸ் லைஃப் கிடையாது. ஐ எம் லிவிங் ஃபார் காட். நான் வாழ்கிற வாழ்க்கை கூட என் தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவையாக இருக்கிறது பாருங்கள், அதை நான் உணர்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு என் வாழ்வு கூட பயன்படுகிறது. அப்படித்தான் ஆபிரகாம் மகிழ்ச்சியாக இருந்தார். அவருடைய வாழ்விலே தொடர்ந்த துன்பங்கள் தான் கடைசி வரையிலும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆபிரகமுடைய வாழ்க்கையினால் ரொம்ப பிளஸ் லைஃபு, ரொம்ப காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து அதை நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் லைஃப் லாங் வந்து ஹி வாஸ் அ மேன் ஆஃப் பெயின்ஸ், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் சஃபரிங். ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி லைஃப் லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு என்ன வந்தது, கஷ்டம் வந்தது. ஆண்டவருடைய அழைப்பு ஏற்று வந்தார், இங்கே வந்தால் பஞ்சம் வருது, பஞ்சத்துக்காக அடுத்த நாடு ஓடினா அங்கே மனைவியை கவர்ச்சி என்ன சொல்கிற கேப்சர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா உணர்ந்த லோத்து பிரிந்து போகிறான். அப்புறம் பார்த்தா அக்கம் பக்கத்து நாடுகளோடு சண்டை போட வேண்டி வருது. அப்பொழுது தான் அழைத்து வந்த லோத்துக்கு பெருந்துன்பம் அடைகிற செய்தியை கேட்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தைகள் சொல்லும் மனைவி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்புறம் குழந்தை பரப்போகல், அது துன்பத்தை உருவாக்குது. வெளியே துரத்த வேண்டிய, ஐயோ மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி குடும்பத்தில் 1008 பிரச்சனை. அப்புறம் பார்த்தா மனைவியும் இழந்த ஒரு மனிதனாக வாழ்கிறான். இப்படி எவ்வளோ காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இவள் இந்த இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஹி வாஸ் ஹாப்பி. எப்படி? ஹி வாஸ் லிவிங் ஃபார் காட். தேவனுக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆண்டவருக்காக நாம் வாழ்கிறோம் என்கிற ஒரு நிச்சயம் உங்கள் மைண்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய சோல் உங்களுக்குள்ளே பேசும். யூ ஆர் லிவிங் ஃபார் காட், யூ ஆர் ஆஃப் சம் யூஸ் டு காட். நீ தேவனுக்கு பயன்படுகிற, தேவனுக்கு பயன்படுகிறேன்னு சொல்கிறவள நீங்கள் ஒரு சிலர் நிற்கலாம். நாம் ஒரு போதனை ஊழியத்தில் இருந்தால் பரவாயில்ல, மிஷினரி ஊழியத்தில் இருந்தால் பரவாயில்ல, ஒரு பாஸ்டாக இருந்தால் பரவாயில்ல. நாம் எதை பார்த்து ஆறுதல் அடைகிறது? நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறோம்னு சொல்லல, என்னத்தை வாழ்கிறது? இல்லை, ஆண்டவருக்காக வாழ்கிறதுன்னு போதகராக இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒரு சாட்சியாக வாழ்கிறீங்க பாருங்கள். கர்த்தருக்கேற்ற சுபாவங்களையோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்கிறீர்கள் பாருங்கள். கர்த்தருக்கேற்ற நடத்தைகளோடு வாழணும், கர்த்தருக்கேற்ற உண்மைகளோடு வாழணும், கர்த்தரை பிரதிபலித்து வாழணும். அதுதாங்க பெருசாக நீங்கள் கர்த்தருக்காக வாழ்றது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஊழியம். அல்லேலூயா. ஊழியம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்து நான் கர்த்தருக்கு கர்த்தரை பிரியப்படுத்தி தான் வாழ்கிறேன் என்பது தான் ஆண்டவருக்கு பெரிய விஷயம். அதுதான் ஆண்டவர் தேவைப்படுறார். இன்றைக்கி ஊழியம் செய்கிற கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறது ஆள் கிடையாது. அப்போ சாட்சியாக நாலு பேர் இருக்கிறான்னு சொன்னால் காட் இஸ் ஸோ ஹாப்பி. எனவே தேவனுக்காக வாழ்கிறோம் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, ஒரு சந்தோஷத்தை உருவாக்குற. அது மட்டுமல்ல, நாம் சஞ்சலங்களுக்கு நடுவில் வாழ்ந்தாலும், சோதனைகளுக்கு நடுவில் வாழ்ந்தாலும், பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்தாலும், சில துன்பங்கள் நீங்காமல் தொடர்ந்தாலும் கூட, வி ஆர் லிவிங் வித் அவர் காட். நான் கர்த்தரோடு வாழ்கிறேன். பிரச்சனைகள் தொடர்கிறது, தொடராமல் போகிறது வேறு விஷயம். துன்பங்கள் வருகிறது, வராமல் போகிறது வேறு விஷயம். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து வருது. வாழ்ந்தாலும், வாட் எவர் இட் இஸ், ஐ எம் வித் மை காட். நான் தேவனோடு வாழ்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணமே என்னை மகிழ்ச்சி ஆக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நான் என்ன சொல்லி இக்னோர் பண்ண முடியலை. தட்ஸ் அ சீக்ரெட். சங்கீதக்காரர் சொல்லுவான், எத்தனையோ கஷ்டம் துன்பம் பிரச்சனை இருந்தாலும் சரி, சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. எக்ஸ்டர்னலாக வெளியே போனால் 1008 பிரச்சனை இருக்குது, அங்கே போனால் 1008 பிரச்சனை இருக்குது. சங்கீதம் முழுசும் பார்த்தா எனக்கே செலவில் என்னந்த மனுஷன் எழுதினாலும் எழுதினாலும் அவ்வளோ சங்கீதம் துக்கமாக எழுதி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தவளை எனக்கு ரொம்ப கன்சோலிங்காக இருந்து, ஆனால் சமீப காலங்களில் கொஞ்சம் பார்க்குறவளை எழுதினாலும் எழுதுறதை பாருங்க, திரும்புகிற பக்கமெல்லாம் அவன் அடிக்கிறான், இவன் இடிக்கிறான், அவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், அவன் அப்படி கஷ்டப்படுறான், இவன் இப்படி கஷ்டம், இதையே சொல்லி அவ்வளோ சங்கீதத்தை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறதும் உண்டு. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் என்ன சொல்கிறாரு, யாரால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், யாரால் எத்தனை சஞ்சலங்கள் வந்தாலும், யாரால் எத்தனை வேதனைகள் வந்தாலும், இவர் என்ன சொல்கிறார், உம்முடைய சமூகத்தில் இன் யுவர் ப்ரெசன்ஸ் ஐ ஹவ் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அறகுல ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது ஆண்டவர், நீ என்னோடு இருக்கிறனாலும் கொஞ்சம் சிரிக்கிறேன், அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லாக சிரிக்கணும். ஆமாம், உங்கள் அழுகை வேணால் உலகம் பார்க்கட்டும், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சிரிங்க. அல்லேலூயா. ஏன்னா உலகத்துக்கு சிரிச்சு காட்டினா உங்களை பார்த்து தப்பாக, அதாவது வேடிக்கை பேசுவாங்க, இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு பைத்தியகாரி மாதிரி சிரிக்கிறா அப்படின்ட்டு. அப்போது தேவ உறவு உம்முடைய அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த சமூகத்தினுடைய சந்தோஷத்தை நீங்கள் என்ன சொல்ல இக்னோர் பண்ண முடியாது. அதை என்ன சொல்வது, அதை நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது, அதை கண்டுக்காமல் இருக்க முடியாது. ஆபகு தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்கிறார். ஆபகு தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:18 வசிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் சொல்கிறார், அத்தி மரத்தில் துளிர்விடல, ஒலிவு மரத்தில் பழம் இல்லை, திராட்சை செடியில் கனி இல்லை, ஆட்டு மந்தையில் ஆடு இல்லை, மாட்டு மந்தையில் மாடு இல்லை. அப்பா பார்க்குறமெல்லாம் வெறுப்பாக இருக்குது, பார்க்குறமெல்லாம் ஏமாற்றமாக இருக்குது, ஆனாலும் ஸ்டில் ஐ ஹவ் சம் ரீசன்ஸ் டு பி ஹாப்பி. என்ன சொல்கிறாரு,
1: நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்
0: பிகாஸ் ஐ எம் வித் மை காட். தேவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்களை சந்தோஷப்படுத்தாமல் இருக்கிறது. இந்த கோயிலில் போய் பாட்டு பாடி சந்தோஷம் பண்ணி நான் சொல்லலை. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் காட் இருக்கும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. ஒருபுறம் நீங்கள் சஞ்சலங்களை அனுபவித்தாலும் மறுபுறம் நீங்கள் என்ன செய்வீர்கள், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள், அதை விசுவாசியுங்கள். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு செல்லுகிற விதங்கள். என்னென்னமோ நடக்குது வாழ்க்கையில், எதேதோ சம்பவிக்கிறது, எதையோ கேட்கிறோம், எதையோ அறிகிறோம், எதேதோ மனசை பாரப்படுத்துகிறது, எதேதோ மனசை குத்துகிறது, எதேதோ வாழ்க்கையே போதும் என்று சொல்ல வைக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலும் நடந்து செல்லுகிறோம், கடந்து செல்லுகிறோம். அல்லேலூயா. நான் செலவில் யோசிச்சு பார்ப்பா, 2 அந்த காலத்தில் 2 கஷ்டப்பட்டுருக்கோம், 3 கஷ்டப்பட்டுருக்கோம், ஆண்டவரே இந்த சூழலை மாறி ஒரு சந்தோஷத்தின் காலத்தை தாரும் அப்படி ஜோ பண்ணி யோசனை பண்ணி வந்து 2 நம்ம வாழ்ந்துருக்குறோம்ல, வாழ முடியாமல் வாழ்ந்துருக்குறோம், மாறணும்னு சொல்கிறோம், ஆனால் 2 வாழ்ந்து தானே வந்திருக்கிறோம். இவ்வளோ கஷ்டத்தையும் பிரச்சனை என்ன செய்கிறோம், வாழ்ந்துருக்குறோம். அதுக்கு அர்த்தம் என்ன, ஒருவேளை மாற்றம் அடையாமல் இருந்தால் கூட இது இந்த 2 வாழ்ந்தது போல் இன்னும் 2 இல்லை 20 என்ன சொல்லலாம், வாழலாம் தானே, வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். சரி, அப்போது தேவனால் நடத்தப்படுகிறோம், கடந்து செல்லுகிறோம். ஒரு காலை கடக்க முடியாது போல் இருக்கிறது, ஒரு மாலை கடக்க முடியாது போல் இருக்கிறது, ஒரு நாள் கடக்க முடியாது போல் இருக்கிறது, ஆனால் கடைசியில் பார்த்தா கடந்து தான் வந்திருக்கிறோம். ஒரு நாளை எல்லாம், ஒரு வாரத்தை எல்லாம், மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், தேவன் நம்மை கடந்து போக வைக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செய்கிறார், நடத்துவார். சந்தோஷமாக இருங்க, கடந்து போவோம். அல்லேலூயா. எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும், ஒரு புறத்தில் வாழ்க்கையில் ரொம்ப விரக்திக்கும் தொய்வுக்கும் ஏற்பட்டாலும், மறுபக்கத்தில் இதையும் கடந்து செல்வோம். அல்லேலூயா. தண்ணிகள் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், ஆறுகள் வருகிற பொழுது மூழ்கி போவதில்லை, அக்கிலி நடந்தாலும். அப்போ கடந்து போக வைக்கிற தேவன். இறுதியில் பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் காட் மேக் அஸ் ஹாப்பி, எப்படி சந்தோஷப்படுத்துகிறாருன்னா, பை ஹிஸ் வேர்ட்ஸ், வார்த்தை. அதனால தான் ஆவிக்குரிய வார்த்தை தொடர்போடு இருக்கணும். வெறும் பைபிளை படிக்கிறதில்ல, இன்வெர்ட்லி யூ மஸ்ட் ஹவ் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசணும். உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துகிறாரு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் பின்பற்றுகிற மிக முக்கியமான ஒரு மோடு என்னென்னா உங்களுக்குள்ளே பேசுகிறதும். உங்களுடைய நெருக்கடியான சூழல்களை, வருத்தமான சூழலை, சமாதானமற்ற சூழலை, சஞ்சலமான சூழலை, வாழ்க்கை கசந்து போகிற சூழலில் உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை வந்தால் என்ன பண்ணிடுவீங்க, உங்களால் சும்மா இருக்க முடியாது. எலியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன, அந்த ஏசபால் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அந்த மைண்ட் செட்டை மாற்றாதபடிக்கு ஒரே விதமாக தொடர்ந்து இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு கூட ஷி டிடன்ட் லேர்ன் எனி லெசன், ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே திடீர்னு வந்து இந்த எலியாவுக்கு நாளை என்ன பண்ணுறான் பாரு, இப்போ தான் பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருக்கிறான், அப்பவும் வந்து திடீர்னு பாரு நாளை இவன் சோர்ந்து போச்சு, என்னடா எவ்வளோ காலம் தான் போராடுறது, எத்தனை முறை தான் போராட முடியும், ஹவ் லாங் வீ கேன் ஸ்ட்ரகிள், முடிச்சிருண்டா வாழ்க்கையை அப்படின்னு போயிட்டு சூறச்செடிகளை உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது, எலியா போன்றவர்களாலே சூறைச்செடிகளுக்கு கீழே துக்கத்தோடு ரொம்ப நேரம் அமர்ந்திருக்க முடியாது. இனி என் வாழ்க்கை வேண்டாம் போதும் என்று ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஒரு தூதன் அனுப்புகிறார், தூதன் வந்து என்ன சொல்கிறான், அந்த வசனத்தை வாசியுங்கள், 1 ராஜாக்கள் 19:7 வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:7,
1: கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜன பண்ணு.
0: எழுந்து, நீ உட்கார்ந்திருக்க கூடாதுப்பா, யூ ஹேவ் டு கோ ஃபார் லாங் ஜேர்னி, நீ உட்கார்ந்திருக்க கூடாது, எழும்பு. எழும்பி அவனுக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொடுத்து அவன் என்ன பண்ணான் தெரியுமா, 40 நாட்கள் நடந்தான். என்ன நடந்தது, வார்த்தை எழுப்பி விட்டு விட்டது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெறுகிற பொழுது நீங்கள் ஐடலாக ஓட்டல உட்கார முடியாது, வாழ்க்கை போதும் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ தனங்களில் எத்தனையோ தெய்வ மனிதர்கள் போதுமாண்டவர் இந்த வாழ்க்கை, இந்த சந்தோஷத்தை தராத வாழ்க்கை, இந்த சஞ்சலங்கள், இந்த வாழ்க்கை வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்க முடியாது. வார்த்தை அவர்களுக்குள்ளே வரும், வசனங்கள் அவர்களுக்குள்ளே வரும், அவர்களால் என்ன செய்ய முடியாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் எனக்கு ரொம்ப வேதனை வந்துங்க, ரொம்ப வேதனை. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் எனக்குள்ள ஒரு குறிப்பிட்ட செய்தியை நான் கேட்குறது உடனே டோட்டலி ஐ வாஸ் அவுட். ஆனால் நான் வழக்கமாக வெளியே போவேன், வெளியே போய் சாதாரணமான ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சிம்பிளாக சாப்பிட்டு இந்த ஹார்பர் பீச் அங்கே உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அதுக்காக அன்றைக்கும் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு செய்தி வந்துச்சு, ரொம்ப துக்கத்தோடு தான் போகிறேன். அப்போது என்ன நினச்சிட்டு போனேன், எங்கேயாவது இடத்துல உட்காந்து எழும்பி வருவோம் அப்படி தான் நினச்சிட்டு போகிறேன். ஆனால் வழக்கம் போல் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், ரைட்டிங் பேடெல்லாம் இருக்குது. ரொம்ப சோர்வு, ரொம்ப வேதனை, என்ன ஆண்டவரே என்னை போன்றவர்களுக்கு உண்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். ஆனாலும் பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்க முடிஞ்சுது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ரைட்டிங் பேட் எடுத்தாச்சு, பேனாவை எடுத்தாச்சு, அன்னைக்கு நான் எழுதினேன். ஏன், அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உள்ளே வருகிற பொழுது நான் ஒன்றும் பண்ணமாட்டேன், இனி பேச மாட்டேன், இனி எழுத மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அது என் உடனே எழுதி என்ன எழுத வைக்கிறது. அன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், அன்றைக்கி நான் என்ன எழுதுனேங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் என்ன சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, எங்கே படிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு நான் எழுதினேன், அதெல்லாம் அச்சிடப்பட்டு புத்தகங்களாக வந்து அநேகர் போயிடுச்சு. ஆனால் எந்த பின்னணியிலிருந்து அவைகளை எழுதினேன் என்பது யாருக்கும் தெரியாது. எப்படிப்பட்ட மனவேதனையோடு இருந்து எழுதினேன்னு தெரியாது. எப்படிப்பட்ட சோர்வான சூழலின் பின்னால் இருந்து எழுது உட்கார்ந்துருக்கிற பொழுது ஆண்டவர் எழுப்பி விட்டு எழுதுனான்னு யாருக்கும் தெரியாது. என்னுடைய அநேக புத்தகங்களில் இருக்கிற செய்திகளுக்கு பின்னால் அது எந்த சூழல் எழுதப்பட்டது என்பது இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்து எழுப்பி விட்டார். ஆமருமையானவர்களே, வார்த்தை வருகிற பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு தான் ஆகணும், நீங்கள் சிரித்து தான் ஆகணும். ஐயோ, என் குடும்ப சூழல் இப்படி இருக்குதே, எனக்கு இந்த மாதிரி சஞ்சலம் இருக்குதே, நான் சிரிக்க மாட்டேன், நான் வந்து துக்கமாக தான் இருக்க வர முடியாதுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வார்த்தையை அனுப்புகிற பொழுது நீங்கள் சிரித்து தான் ஆகணும், நீங்கள் சந்தோஷப்பட்டு தான் ஆகணும், நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆகணும். அப்போ மறுபடியும் அந்த ஸ்டோரிக்கு வருவோமா, பாலமுருகன் முதல்ல பார்த்தவில்லை அழுதது உண்மைதான், பால் ரெண்டாம் முறை பார்த்தவில்லை சிரித்தது உண்மைதான், உலகம் அளவித்தது கர்த்தர் சிரிக்க வைத்தார். இது ரெண்டு வாழ்க்கை நடக்கும், சஞ்சலங்களோடு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் சஞ்சலங்கள் வந்தாலும் வரட்டும், அதுக்கு பின்னால் ஒருத்தர் சந்தோஷத்தோடு வந்து நிற்பார். உலகம் ஒரு விதத்தில் நமக்கு பின்னால் சந்தோஷ துன்பத்தோடு அதை துக்கத்தை கொடுக்க வந்து கொண்டு இருக்கும், ஆனால் இன்னொருத்தர் என்ன செய்வார், சந்தோஷத்தை கொடுக்க வருவார். கடைசியில் என்னுடைய வாழ்வை டிசைட் பண்ணுறது எது, துக்கம் அல்ல, தோல்வி அல்ல, விரக்தி அல்ல, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். அல்லேலூயா. நம் யாவரும் எழுந்து ஒரு பாடலை பாடுவோம். நீரே நம்பிக்கையானவரே, நீரே துருகமானவரே, நீரே பலனே, நீரே திடனே, நீரே வழியே வாழ்வுமே, நீ

ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம் சுவாமி. ஆராதனை உமக்கு பிரியமாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டவரை நான் கும்பிட வேண்டும்? இவரை ஏன் நான் ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவருடைய படைப்புகளிலே ஒன்று சூரியன். ஆண்டவர் அநேகத்தை படைத்தார், அந்த உலகத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். இதெல்லாம் படைத்த தேவன் அவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். அவர் படைத்த அந்த சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியல, பார்த்த கண்ணு குருடாயிரும். அவ்வளவு பெரிய தேவன். ஆனால் மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டு என்று சொல்லி பெரிய ஒரு உருவத்தை செய்து ஒரு பிரமிப்பு உண்டாக்கி இதை நீ வணங்கு என்று சொன்னான். அதை எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணு கூசாது, அது எவ்வளவுதான் பார்த்தாலும் அது நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய படைப்புகளான ஒன்றான சூரியனை பார்த்தாலே கண்ணு தெரியாம போயிரும். அதை படைத்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சூரியனை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார், எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார், எத்தனை மகிமை உள்ளவராக இருப்பார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் மறந்து பக்கத்தில் இருக்கவங்களும் மறந்து, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தோடு உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு முறை கூட நாம் பாட போகிறோம்.

ஹலிலூயா. இந்த ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. அவரை போல நமக்கு பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவருமே இல்லை. நன்றி ஆண்டவரே. உமையே நான் ஆராதிப்பேன் சொல்லுவோமா? உமையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. எத்தனை பெரியவர், எத்தனை மகிமை உள்ளவர், எத்தனை அதிசயமானவர். உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன். மூச்சு இருக்கிற வரைக்கும் உமை துதிப்பேன், பலன் இருக்கிற வரைக்கும் உமை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நன்றி.

தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உடைய கண்கள் என்னை கண்டது. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் என்னை

ஆண்டவரே, செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தின அற்புதமான விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

ஏறெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன். மனிதன் எனக்கு உதவி செய்தான் என்று பார்த்து கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். மனிதன் எனக்கு உதவி செய்வான் என்று பார்த்து கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். தலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாது, எந்த மருத்துவரும் உதவி செய்ய முடியாது, எந்த வழக்கறிஞரும் உதவி செய்ய முடியாது, என்

சிந்திப்போம், செயல்படுவோம். இயேசுவோட ரெண்டு கள்ளர்களை சிலுவையில அரைஞ்சாங்க. அதுல ஒரு கள்ளன் இயேசுவ திட்டுனான். இன்னொரு கள்ளன் இயேசுவ பார்த்து, ஆண்டவரே, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னான். அதுக்கு இயேசு, இன்னைக்கு நீ என்னோட கூட பரதேசில இருப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அவன் இறந்த உடனே பரதேசிக்கு போயிட்டான். இப்போ என்னோட கற்பனை, அங்க அவன் போன உடனே ஒரு தேவதூதன் அவனை பார்த்து, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு அவன், எனக்கு தெரியலன்னு சொன்னான். அதுக்கு தேவதூதன், எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டான். அதுக்கு அந்த கள்ளன், தெரியலன்னா தெரியாதுன்னு அர்த்தம்னு சொன்னான். உடனே தேவதூதன், நீ கொஞ்சம் இங்கேயே இரு, நான் என்னைய விட பெரிய தேவதூதனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சூப்பர்வைசர் தேவதூதனை கூட்டிட்டு வந்தான். சூப்பர்வைசர் தேவதூதன் கள்ளனை பார்த்து, உங்ககிட்ட நான் சில கேள்விகளை கேட்கணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற கருத்துல நீ தெளிவா இருக்கியான்னு கேட்டான். அதுக்கு கள்ளன், நீங்க சொல்றத என் வாழ்க்கையிலேயே கேட்கல அப்படின்னு சொன்னான். சூப்பர்வைசர் தேவதூதன் அவனை பார்த்து, சரி அப்படின்னா கற்பனைகளை பத்தி கேட்கிறேன்னு ஆரம்பிச்சதும் கள்ளன் அவனை பார்த்து, கற்பனைகள்னா என்னன்னு கேட்டான். அந்த சூப்பர்வைசர் தேவதூதனுக்கு கோபம் வந்துச்சு. அப்போ நீ எந்த அடிப்படையில இங்க வந்தன்னு கேட்டான். அதுக்கு கள்ளன், நடு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இன்னைக்கு நீ என்னோடே கூட பரதீசில இருப்பேன்னு சொன்னாரு, அப்படித்தான் நான் இங்க வந்தேன்னு சொன்னான். ஆமாங்க, பரலோகத்துக்கு போக ரொம்ப ஈஸி. மனசார நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட என்னைய பரதீசிக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேளுங்க, அவர் உங்களை கூட்டிட்டு போவாரு. இதுக்கு வேத சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிக்கணும்னு இல்லை, கேட்கும் பணிவு வேணும், இயேசுவ நம்பும் விசுவாசம் வேணும், அவ்வளவுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

ரோமர் 13 அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டியத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். புறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது புறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும்

சீராய் நடக்க கடவோம். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஹலெலூயா.

எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சோலையோ பாலையோ, டெசர்டட் இன் த டெசர்ட். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் 3:1-8. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கும் அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 5:19. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானார்கள். பை ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் மெனி வேர் மெய்ட் சின்னர்ஸ். முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் யாவரும் பாவிகளாயினர். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து முழுமையாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் நாம் யாவரும் கடவுளுக்கு முன் நீதி உள்ளவர்களாக முடியும். சாதகமான சூழலிலேயே ஆதாம் தோல்வியடைந்தான். கிறிஸ்துவோ பாதகமான சூழலிலும் சோதனைகளை மேற்கொண்டார். அவற்றில் இரு ஒப்புமைகளை இன்று கவனிப்போம். 1, சூழ்நிலைகள். பிசாசின் சோதனையின் போது இயேசு வனாந்திரத்தில், அதாவது பாலைவனத்தில் இருந்தார். அது வெறும் பாறைகளும் மணலும் நிறைந்த பாலைவனம். ஆதாமோ மனிதன் இதுவரை கண்டிராத வளம் வனம் நிறைந்த தோட்டத்தில் இருந்தான். அங்கு எல்லாமே ஏராளம். வனாந்தரத்தில் இயேசுவுக்கு ஒன்றுமே இல்லை. தோட்டத்தில் ஆதாமுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்ததில்லை. இயேசு சோதனையை வென்றார். ஆதாமோ அதில் விழுந்தான். நந்தவனத்தில் இருந்தாலும் பாலைவனத்தில் இருந்தாலும் நிறைவில் இருந்தாலும் குறைவில் இருந்தாலும் தேவன் நம்மிடம் வெற்றியையே எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகளுக்கு கீழ் அல்ல, சூழ்நிலைகளுக்கு மேல் இருக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம். We are not to go under the circumstances, but we must live above the circumstances. இதோ அப்போஸ்தலன் பவுலின் வெற்றி முழக்கம். ரோமர் 8:35-39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்.
இங்குதான் மனமுடிப்பின் சித்திரம் ஒன்றை காண்கிறோம். ஒருவரை ஒருவர் காதலித்த பின் பிற காரியங்களை பற்றி என்ன கவலை? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாது நிற்க வாக்கு கொடுத்து விட்டார்களே. சூழ்நிலைகளின் அழுத்தத்திற்கும் இழுப்புக்கும் நாம் இணங்க மாட்டோம் என்று நாம் உறுதி பூண்டு கொள்வோம். இரண்டாவது ஒப்புமை உடனாளிகள். உதவிக்கோ உறவிற்கோ இயேசுவுக்கு அங்கு யாரும் இல்லை. காட்டு மிருக துணை மட்டுமே இருந்தது. தனியாகவே சோதனையை அவர் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது. ஆனால் ஆதாமுக்கு ஏவாளும் ஏவாளுக்கு ஆதாமும் இருந்தனர். சத்துருவுக்கு எதிராக இருவராய் எதிர்த்து நின்றிருந்திருக்கலாம், ஆனால் தோற்றனர். இயேசுவே வென்றார். ஏதோ ஒரு காரணத்தினால் விசுவாசிகளே இல்லாத ஒரு இடத்தில் நாம் இருக்க நேர்ந்தால் கூடுதல் கவனம் விழிப்புடன் இருப்பது நமது பொறுப்பாகும். ஐக்கியத்தில் அறிந்த யாவும் தனிமையில் அப்பியாசிக்கப்பட வேண்டும். 1962 நவம்பர் மாதம் 18 நான் என் ஆண்டவரே சொந்த இரட்சகராக நாசிரியத்தில் இருந்த ஜெபக்குழுவிலே நான் ஏற்றுக்கொண்டேன். அன்று முதல் 1963 மே மாதம் முடியும் வரை தினமும் மாலையில் 2 மணி நேரம் அருமையான சகோதரர்களோடு கூட கூடி ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது இந்த ஐக்கியத்திலே விரைவாக வளர்ந்து கொண்டே இருந்தேன். 1963 ஜூன் மாதத்திலே நான் காரைக்குடியிலே உள்ள அழகப்பா பொறியியல் கல்லூரியிலே என்னுடைய இன்ஜினியரிங் பட்டப்படிப்புக்காக சென்ற பொழுது அது எல்லா விதத்திலும் வறட்சியான இடம். பொருளாதார வறட்சி உண்டு, அங்கே ஆன்மீக வறட்சி உண்டு, அந்த நிலமும் மிகவும் வறட்சியான ஒரு இடம். அங்கே ஆண்டவர் என்னை போட்டு விட்டார். தினமும் மாலையிலே 2 மணி நேரம் சகோதரர்களோடு நான் அவ்வளவு இன்பமாக ஐக்கியப்படுவேனே, அந்த ஐக்கியம் எங்கே போனது? இல்லை. ஏறக்குறைய 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஓராண்டு நான் தனிமையாகவே அதே நேரத்தில் அந்த காடுகளுக்குள்ளே போய் முழங்கால் பிடிக்கிட்டு, ஆண்டவரே என்னோடு ஜெபிப்பதற்கு இன்னும் ஒருவரை தரமாட்டீரா என்று நான் ஜெபம் பண்ணினேன். 2 ஆண்டில் தான் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் கொடுத்தார். அதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து வந்தது தான் இன்றைக்கு ஆலமரம் போல் இந்தியாவெங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆசீர்வாத இளைஞர் ஐக்கியமாகும். சோதனை வேளையிலும் கூட யோசேப்பு தனியாகவே இருந்தான். சிறையோ சிம்மாசனமோ அவனுக்கு உடனாளிகள் எங்கே? தனித்தே அவன் நிற்க வேண்டியது இருந்தது. ஆனால் தேவன் பக்கமாய் அவன் நின்றதால் வெற்றியாய் வெளிவந்தான். தமது பரிசுத்தவான்களின் தசைகளை வலுப்படுத்த சில வேளைகளில் தேவன் அவர்களை தமது தீர்மானத்தின்படி தனிமையில் வைக்கிறார். மறுரூப மலை அனுபவத்தில் எப்பொழுதும் மயங்கி கிடக்க முடியாது. அங்கேயே கூடாரம் போட்டு இருந்துவிட முடியாது. சோதனையின் பள்ளத்தாக்கு இறங்கி வந்து வாழ்க்கையின் சவாலை சந்திக்க வேண்டும். தப்ப முடியாது. 2 ஆலோசனைகளை கூறி முடிக்கிறேன். முதலாவது, உங்கள் மனதில் திட்டமான ஒரு தீர்மானம் வேண்டும். சோதனையை நான் மேற்கொள்ளுவேன் என்ற தீர்மானம் வேண்டும். 2, அதை நிறைவேற்ற முழுக்க முழுக்க ஆண்டவர் மீது நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானார்கள். ஆனால் ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்பட முடியும். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் விழுந்து போவதற்கு அதை ஒரு சாக்காக சொல்லக்கூடாது என்பதற்கு இயேசு கிறிஸ்து சவால் நிறைந்த ஒரு நிரூபணமாக எங்கள் முன்னால் நிற்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சோலையோ பாலையோ தனிமையோ துணையோ எவ்வித சூழ்நிலையிலும் கர்த்தாவே, சாத்தானுடைய சதி திட்டங்களுக்கு அவனுடைய ஆலோசனைகளுக்கு நோ இல்லை என்று எப்பொழுதும் உறுதியாய் சொல்லி அந்த தீர்மானத்திலேயே நிலைத்து நிற்க கர்த்தாவே, எங்கள் தசைநார்களை உமது ஆவியானவர் மூலமாகவும் திருவசனத்தின் மூலமாகவும் நீர் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலோசனையை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடாதபடி வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்க நாங்கள் நிச்சயித்துக் கொள்ள, அதற்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா சாதக கூறுகளையும் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.

ஆராதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா கர்த்தர்.

அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹாலலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹாலலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதில் நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

ஜீவிதம் ஒன்றே எனக்கு போதுமே. உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் லூக்கா 6:38. ஜேஎல் கிராஃப்ட் என்பவர்தான் கிராஃப்ட் சீஸ் கம்பெனியை நிறுவியவர். அவர்தான் பாலாடை கட்டிகளை பதப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர். அவர் மிகப்பெரிய தொழிலதிபரும் கூட. அநேக ஆண்டுகளாக அவர் கிறிஸ்துவ பணிகளுக்காக தனது வருமானத்தில் 25% கொடுத்தவர். அவர் தேவனுக்காக கொடுத்ததை பற்றி இவ்வாறு கூறினார். என்னுடைய முதலீடுகளிலேயே அதிக லாப பங்கை எனக்கு பெற்றுக் கொடுத்தது எதுவென்றால் நான் என் தேவனுடைய வேலைக்காக கொடுத்த முதலீடுதான் என்றார். ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியின் நிறுவனர் ஜேடி ராக்ஃபெல்லர் என்பவர் மிக பெரும் செல்வந்தர். அவர் தான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கான காரணத்தை இவ்விதமாக கூறினார். நான் ஒரு வாரத்திற்கு $1.5 பணம் சம்பாதித்த அந்த தொடக்க நாட்களில் என் தசம பாகத்தை நான் உண்மையாக கொடுக்காதிருந்தால் நான் இப்போது $1,000,000 பணத்தை தசம பாகமாக கொடுக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்க முடியாது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரே வழி தேவனுக்காக தாராளமாக கொடுப்பது மட்டும்தான். கொடுப்பதை குறித்து பிரசங்கிப்பது சற்று கடினம் என்றாலும் நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுக்காக தாராளமாக கொடுப்பது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் அறிகுறியாகும். தேவனை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு கொடுப்பது ஒரு கஷ்டமான செயலாக இருக்க முடியாது. தேவனுக்கு நமது முதலாவது ஆசீர்வாதத்தையும் முதல் தரமான நன்மைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நமக்கு தமது சொந்த குமாரனாகிய இயேசுவையே கொடுத்தாரே. போதகர் விக்டர் பென்ஸ் என்பவர் நாம் தேவனுக்கு கொடுப்பதை பற்றி இவ்விதமாக கூறுகிறார். நாம் தேவனுக்காக கொடுப்பது நம்மை தேவனுடைய வேலையில் பங்குதாரராக மாற்றும். நாம் கொடுக்கும் காணிக்கை நாம் தேவனை ஆராதிக்கும் முறைகளில் ஒன்று. நாம் உற்சாகமாக கொடுப்பதின் மூலமாக தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் வருகிறோம். தேவனுக்கு கொடுப்பது ஒரு நன்றி உணர்வை காட்டுகிறது. தேவனுக்கு கொடுப்பது நித்தியத்தில் நாம் செய்யும் முதலீடு. மேலும் தேவன் நமக்கு கொடுப்பதற்கான ஒரு நியதியை வேதாகமத்திலே கூறியிருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதுதான் அந்த நியதி. நாம் கொடுக்கும் ஒவ்வொரு பணமும் விதையை போன்றது. ஆனால் அந்த விதையை நாம் விதைத்தால் அதிலிருந்து அநேக கோதுமை மணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கொடுப்பது விதைப்பிற்கு சமம். விதைப்பு இருந்தால் நிச்சயமாக ஏராளமான அறுவடையும் உண்டு. ஆகவே உற்சாகமாய் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 10:37-38 வசனத்தை நாம் வாசிப்போம். இன்னைக்கு இந்த மத்தேயு 10 அநேக காரியங்கள் ஆண்டவர் கூறியிருந்தாலும் இன்றைய நாளிலே உங்களை இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேச ஆண்டவர் ஏவின அப்படினால் நான் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன். 37 வசனம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த மூன்று பாத்திரன் அல்ல பாத்திரன் அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். யாரெல்லாம் அந்த பாத்திரன் அல்ல என்று கூறுகிறார் என்றால், அதிகமாய் நேசிக்கிறவன், அதிகமாய் நேசிக்கிறவன் என்று சொல்கிறான். அன்பாவிலே இன்றைய நாளில் என்னை பின்பற்றாதவன் என்று மூன்றாவது இடத்தை சொல்றான். இந்த அதிகமாய் நேசிக்கிறவன் அப்படின்னாக்கா மோர் லவ், இந்த மோர் லவ் அதிகமாய் நேசிக்கிறவன், ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசித்துக்கிறவன் எனக்கு பாத்திரம். யாரை? தகப்பனையும் தாயும். எனக்கு இந்த வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. தகப்பனும் தாயும் கனம் பண்ணு சொல்றார் ஆண்டவர். இப்போ குடும்பத்தை விசாரிக்கணும் சொல்றார். இங்க தகப்பனையும் தாயையும் என்னை காட்டிலும் அதிகமாய் நேசித்தால் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். அப்ப முதல் இடத்தை, முதல் தரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் தர வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் அந்த மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல் தரமாக முதல் பட்சமாக நாம் ஆண்டவரை கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நேசிப்பையும் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பதான் அவருக்கு பாத்திரமா மாற முடியும், அவருடைய சீஷனாக நாம் மாற முடியும். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு தகுதி இருக்கிறது. நாம் முதல் பட்சமாக யாரை வைக்கிறோம்? தாயா, தகப்பனையா, அல்லது மகனையா, பிள்ளைகளையா, அல்லது மனைவியா, இல்லை மற்ற காரியங்களையா, இல்லது உலக காரியங்களையா, இல்லை நகையையா, சொத்தையா, தென்னாசையா, பொன்னாசையா, இல்லை மண்ணாசையா, இல்லை உலக ஆசைகளையா, எதை முதலாவது வைக்கிறோம், எதை அதிகமாக நேசிக்கிறோம்? அன்பாவில் இன்னைக்கு அநேகர் செல்போனை அதிகமாக நேசிப்பாங்க. செல்போனை கையிலே வச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் பைபிளை கையில் வச்சிருக்கிறோமா, வார்த்தையை கையில் வச்சிருக்கிறோமா, ஆண்டவரை முதலாவது இடத்தை கொடுக்குறோமான்னா கிடையாது. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு நேற்று கூட டிவியில் சொன்னான், அமெரிக்காவே தள்ளி போயிடுச்சான் செல்போன் விற்பனையில். நம்ம உலகம், நம்ம இந்தியா 2வது இடத்துல, சீனா முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இந்தியா இருக்குதுன்னு அமெரிக்காவே தள்ளிடுச்சுன்னு சொல்கிறோம் அமெரிக்காவில். அப்போ செல்போன் மோகம் இன்னைக்கு இந்தியாவிலே பயங்கரமாக தலை விரித்து ஆடுகிறது. பாருங்க, அதை நேசிக்கிறார்களோ இல்லையோ செல்போனை நேசிக்கிறார்கள். அதனால இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு. எப்படி பாரு, தாயும் தகப்பனையும் கம்பேர் பண்றாரு. தாயும் தகப்பனையாவது என்னிலும் என்று சொல்றாரு. என்னிலும்னா என்ன? என்னை விட, என்னை காட்டிலும் நீ எதை அதிகமாக நேசிக்கிறாய்? நாம் அதை ரொம்ப சிந்திச்சுப்பா. என்னை எனக்கு சிந்திக்க வைத்த வார்த்தை அதுதான், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்றார். அப்ப அவரை காட்டிலும் அவர் தான் முதல் இடம். அதனால இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னென்ன? ஆபிரகாமினுடைய சம்பவம். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஒரு ஆட்டை அதிகமாக நேசிப்பான். அவருடைய அன்பு அப்பா அம்மாவை விட ஆட்டு மேலே அதிகமாக போகிறதை ஆபிரகாம் பார்த்து என்ன செய்வான், இந்த இவனுடைய அன்பு டைவெர்ட் ஆகுதே அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு ஆபிரகாம் என்ன செய்வான், இந்த ஆட்டை ஆண்டவருக்கு பலி கொடுக்கும் அப்படின்னு உடனே பலி கொடுக்கறதுக்கு அவன் ஈசாக்கு ஒப்பு கொடுத்துருவான். ஒப்பு கொடுத்து அழுவான். ஆனால் அவனுடைய இருதயத்தை தன் தகப்பன் மேலே, தாய் மேலே வைக்கணும், ஆட்டு மேலே வைக்கிறான்றதுனால அவன் அறிந்து அதை குறிப்பறிந்து செய்தான். அதே வார்த்தையை ஆண்டவர் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஆபிரகாம் கேட்பாரு, உன் மகனை எனக்கு பலியிடுவியா அப்படின்னு. அப்ப ஆபிரகாமுடைய இருதயம் அவனை அறியாமலே தன் மகன் மேல அவ்வளோ அளவு கடந்த பாசம் அதிகமாக போக போக ஆபிரகாமை நோக்கி ஆண்டு கேட்பாரு, உன் மகனை பலியிடுன்னு சொல்லி. அன்பாலே அப்பதான் அவன் உணர்வான். அதே போலதான் இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். அதனால்தான் இன்னைக்கு என்னிலும் அதிகமாய், அப்ப மோர் லவ், மோர் தென் லவ். ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன என்றால், இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை, உன் சொத்தோ காசோ பணமோ அல்ல, மோர் லவ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுல யாரை காட்டிலுமா, தாயும் தகப்பனையும் மகனையும் மகளையும் விட அதிகமாய் என்னை நேசிக்கிறவன் எனக்கு பார்த்திரன். அப்படி அதிகமாய் நேசிக்காமல் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்து ஆண்டவருக்கு இரண்டாவது இடத்தை கொடுக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்றாரு. அதனால்தான் அவர் மூன்றாவது காரியமாக தன் சிலுவை என்று சொல்ல, இதுதான் நமக்கு சிலுவை. இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப அவரை பின்பற்ற வேண்டும், நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு. இதுதான் சிலுவை, இதுதான் உனக்கு பாரம். அன்பாலே ஆண்டுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் உட்காந்து ஒரு இடத்துல பிரசவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க தம்பி அம்மாலாம் பார்க்க வராங்க, வந்து அவருக்கு சொல்கிறாங்க, செய்தி சொல்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள், பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரிகளாக இருக்கிறாங்க, தாயின் தகப்பனாக இருக்கிறாங்கன்றார். அப்போ பாருங்க, இன்னைக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் முதல் இடத்தை கொடுத்தார், முதல் தரத்தை கொடுத்தார், முதலாவது அவர்களை நேசித்தார். முதல் பிதாவை நேசிக்கிறது அவருடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்து போனார். அவரை பின்பற்றும்படியாக நம்மை ஆண்டவர் சொல்றார். அதனால தான் சொல்றார், என்னை பின்பற்றாதவன், தட் இஸ் ஃபாலோ மீ. அவருடைய அடிச்சுவடுகள் என்ன என்பதை நாம் பார்த்த அனுதினமும் நாம் இன்னும் வேதத்தை ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் காலை வைத்து பதித்து நாம் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் கடந்து கொண்டால் நிச்சயமாக அவருடைய சீஷராக இருப்போம். அன்பாலே பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்லன்னு சொல்றார். நீ பாத்திரன் அல்ல அல்லாத அந்த பாத்திரன் அல்லாத லிஸ்ட்ல இருக்கிறோமா, உகந்த பாத்திரமா இருக்கிறோமா? அன்பாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னை சிந்திக்க வைத்தது இந்த வார்த்தை தான். என்னிலும் அது அதனால்தான் சொல்றேன், மோர் லவ், மோர் ரைச்சியஸ்னஸ், மோர் ஃபெய்த். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாமே மோர், மோர், மோர். அதிக அன்பு, அதிக நீதி, அதிக விசுவாசம், இந்த மூணுத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அதிக நீதியிலும் அதிக விசுவாசத்திலும் அதிக அன்பிலும் நாம் வளருவோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நாம் கொடுப்போம், அவருக்கு சீஷராய் மாறுவோம். நம்முடைய சிலுவை இதுதான், நம்ம இதை தியாகம் பண்ணாதான் நம்முடைய சிலுவை என்று சொல்கிறார். நம்முடைய பாரம் இது யாராலையும் முடியாதது, ஆனால் நாம் அதை சுமக்க வேண்டும் என்பதுதான் தன் சிலுவை என்று சொல்கிறார். இதுதான் ஒருவனுக்கு சிலுவை. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினோம் என்றால் நிச்சயமாக அவருடைய சீஷராக இருப்போம். அன்பா இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் இதனுடைய ஆழமான அர்த்தத்தை இன்னும் நீங்கள் தியானியுங்கள், இன்னும் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சீஷராய் மாறுவோம். ஒரு நாமினல் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டாம், ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு உண்மையான சீஷனாய் நாம் இருந்து ஆண்டுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம், செவிப்போம். அன்னும் மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்னின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இது இந்த மத்தேயு 10 அதிகாரத்தில் 37-38 நீ தெளிவாய் சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னிலும் அதிகமாய், என்னிலும் அதிகமாய் என்று சொல்கிறீர் ஆண்டவரே. உங்களை விட எங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் முதலாவது வைக்கக்கூடாது, ரெண்டாவது மூணாவது வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஆண்டவரே ரெண்டாவது பட்சத்தில் என்னுடைய தாயும் தகப்பனையும் நான் வைக்கணும் முடிஞ்சு முதல் பட்சத்தில் நான் வைக்கக்கூடாது, என் பிள்ளைகளை முதல் பட்சத்தில் வைக்கக்கூடாது, ரெண்டாவது பட்சத்தில் எல்லாமே நீர் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. முதல் இடத்துல நான் உன்னையும் உங்களையும் வைக்க எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாங்கள் உன்னை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாக எங்களை மாற்றுங்கப்பான். அப்படியா செய்ய போறீங்க, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆதீனத்தில் நாங்கள் பிரவேசிக்க உம்மோடு கூட உறவாட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, தகுதி படுத்துங்க. ஒரு பெயர் கிறிஸ்துவலா இல்லாதபடிக்கு உண்மை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவலா, தன் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவலா, உண்மை முதலாவது இடத்தை கொடுக்கிற கிறிஸ்துவலா என்னை எங்களையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ. அன்பான

பிரைஸ் அல்லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக. அவருக்குள் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆபகூக் 3:17-19 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தைகள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் மகிழ்ச்சியா இருப்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை நாம் யாரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. அத்திமரம் துளிர் விடுவதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால், அது ஒருவேளை துளிர் விடாமல் போனால் என்னால் மகிழ முடியாது, மாறாக அது என் மகிழ்ச்சியை எடுத்துவிடும். திராட்சை செடிகளில் பழம் உண்டானால் மாத்திரமே நான் மகிழ்வேன் என்றால், அதில் கனி இல்லாமல் போகும்போது என்னுடைய மகிழ்ச்சியையும் அது எடுத்து கொண்டு போய்விடுகிறது. இங்கே கர்த்தருடைய தாசன் அருமையாய் சொல்லுகிறார், இது எனக்கு கிடைக்காம போனாலும் என் மகிழ்ச்சிக்கு ஒரு குறைவே கிடையாது. காரணம், என்னுடைய மகிழ்ச்சி அத்திமரத்தின் மேலேயோ திராட்சை செடியின் மேலேயோ இல்லை, என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி யாரா இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தரா இருக்க வேண்டும். காரணம், இந்த பூமியிலே முளைக்கிறது, இந்த பூமியிலே உண்டாகிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மலைகள் கூட விலகி போகும், பருவதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகும். ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று மனதுருகி சொல்ல அவர் மட்டும்தான் உண்டு. யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா 4:6 யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாய் இருக்கவும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும், தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அவன் யாரை குறித்து சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் தெரியுமா? இந்த வெயில்ல எனக்கு நிழலுண்டாக இந்த ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் எனக்காய் முளைப்பிக்க பண்ணினாரே என்று அவர் மேல் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அவன் அவர் மேல் சந்தோஷப்படாமல் அவரால் முளைப்பிக்கப்பட்ட அந்த ஆமணக்கு மேல் சந்தோஷப்பட்டான். இந்த சந்தோஷத்தை கெடுக்க ஒரு பூச்சி போதுமானது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பூச்சி வந்து ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. நேற்று இருந்த சந்தோஷம் இன்னைக்கு யோனாவுக்கு இல்லை. மாறாக என்ன சொல்லுகிறான்? இப்படி வாழ்வதை விட சாவதே மேலென்று. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி யார்? ஆமாம், இந்த பூமியிலிருந்து உண்டாகிற நன்மைகளா? அல்லவே, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அது விலகும் போது அது நம்முடைய சந்தோஷத்தையும் விலக்கி விடுகிறது. நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி, ஆமே, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். இதெல்லாம் எனக்கு பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? என் கால்களை மான்கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணுவார். அதை இப்படி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றால் அவன் முன்னோக்கி பார்க்கிறான் என்று அர்த்தம். நஷ்டப்பட்டவைகளை குறித்து அவன் கலங்க மாட்டான், மாறாக கிடைக்க போகிற நன்மைகளை குறித்து நம்பிக்கையாயிருப்பான். அவனே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவன். நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். பல நாட்களாய் பேழைக்குள் அடைப்பட்டு நோவாவும் குடும்பமும் காணப்படுகிறார்கள். ஆமென். ஜலம் பிரவாகித்த போது இந்த பேழையும் அலைவுபட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்த போது ஆமென் அரராத் மலையிலே அது போய் தங்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு உயரத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு சிகரத்தை வைத்திருக்கிறார்.
ஆமென். அதை நம்பி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அத்தி மரம் துளிர் விடவில்லை, திராட்சை செடியில் பழம் இல்லை. இப்படி ஆமென் இழந்த அல்லது நஷ்டப்பட்ட காரியங்களை குறித்து கலங்கி கலங்கி நம்பிக்கையற்றவர்களாய் இராமல் நடக்க போகிற கிடைக்க போகிற ஆமென் கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணின ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவேன் என்று. கர்த்தர் ஏமாற்றுகிறவரா? நிச்சயமாய் கிடையாது. இதுவரை அவர் யாரை ஏமாற்றினது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்டான ஏமாற்றம் அதற்கு காரணம் நாம தான் தவிர கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், அவரே நம்முடைய சந்தோஷத்தின் அதிகாரி. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளில் மகிழ்ச்சியாய் இருக்க முடிகிறது, இன்னொரு நாளில் முடிகிறது இல்லை. காரணம், எங்கள் மகிழ்ச்சியின் அதிகாரியாய் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்களை வைத்தது தான் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தலைப்பு மிக சிறிய தண்டனை. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று ஆதியாகமம் 4:13 கூறுகிறதை காண்கிறோம். உண்மையில் காயின் குற்றமற்ற தன் சகோதரனை கொலை செய்தது, தேவனிடத்தில் கோபம் கொண்டது, அவரிடம் பொய் உரைத்தது, அவரையே கேள்வி கேட்டது போன்ற மிக கொடிய பாவங்களை செய்திருந்த போதிலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டிய விதத்தில் தேவன் அவனை தண்டிக்கவில்லை. உண்மையில் அவர் விதித்த தண்டனைகள் அவனுக்கு மறைவான ஆசீர்வாதங்களாகவே இருந்தது. ஆனால் காயினோ, என்னால் சகிக்க முடியாத அளவுக்கு என் பாவங்கள் பெரிதானவை என்று கூறுவதற்கு பதிலாக, நீர் எனக்கு இட்டன தண்டனை என்னால சகிக்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கிறது என்கிறான். இது அவன் தன் மீது தேவன் காண்பித்த இணையற்ற அன்பை பகிரங்கமாக அவமதிப்பதாக இருந்தது. அவனது சொந்த பாவங்களே அவனை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டனவே அன்றி தேவன் அவனை துரத்தி விடவில்லை. ஆனால் அவனோ, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் என்று தேவனே தன்னையே துரத்தி விட்டதாக அவரையே குற்றம் சாட்டுகிறான். இன்றும் கூட அநேக பாவிகள் காயின் பேசியது போலவே பேசுகிறார்கள். மாறாக தாவீத ராஜா கடிந்து கொள்ளுதலை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்று பாருங்கள். தீர்க்கதரிசியானவன் தாவீதின் பாவத்தின் நிமித்தம் அவன் மேல் வரவிருந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை அவனுக்கு தெரிவித்த போது, அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தி அவரது தண்டனையை ஏற்றுக்கொண்டான். நாம் அவனது சங்கீதங்களில் இதை குறித்து வாசிக்கிறோம். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சங்கீதம் 51 காணுகிறோம். இப்படியாகத்தான் அவன் கூறி கதறி அழுகிறான். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தானே அக்கிரமம் பண்ணினேன், உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று 2 Samuel 24:17 கூறுகிறான். தேவனுடைய பிள்ளையே, நாமும் கூட தாவீதின் இருதயத்தை போன்ற இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் தவறு செய்யும் போது நம்மை தாழ்த்தி எஸ்ட்ராவை போல, தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினியை எங்களுக்கு இடாமல் தப்ப விட்டீர் என்று சொல்லுவோமாக. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் 103:10 கூறுகிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான தேவ செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய கிரேக்க நாட்டை ஆண்டவர்தான் மகா அலெக்சாண்டர். அந்த நாட்களிலே முழு உலகத்தையே கைப்பற்ற விரும்பியவன், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கும் ஒரு அரசனும் கூட. இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும் முன்பதாக தன்னுடைய படை வீரர்களின் குடும்பங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தான். மட்டுமல்ல, பெரிலஸ் என்ற தளபதி தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்திருப்பதாகவும் தனக்கு 100 தாலந்துகள் தேவை என்றும் அரசனிடத்தில் கேட்டான். அதற்கு அலெக்சாண்டர், 100 வெள்ளிப்பணம் எப்படி போதும், உனக்கு 1000 தருகிறேன் என்று கொடுத்தான். அது மட்டுமல்ல, யுத்தத்திற்கு புறப்படும் முன்பதாக நாம் திரும்பி வருவதற்கு காலங்களாகலாம், எனவே வீரர்களின் குடும்பங்கள் கஷ்டப்படக்கூடாது, அரண்மனையின் கஜானாவில் உள்ள பணத்தை எல்லாம் எடுத்து எல்லோருக்கும் கொடுங்கள் என்று விநியோகம் செய்தான். அப்பொழுது அலெக்சாண்டர் மன்னனுக்கு மிக நெருக்கமான பெர்டிக்கஸ் என்ற நண்பன் அலெக்சாண்டரிடத்தில், இப்படி நீ எல்லாவற்றையும் எல்லோருக்கும் விநியோகம் செய்துவிட்டால் உனக்கென்று ஒன்றும் நீ வைத்துக் கொள்ளவில்லையே என்று கேட்டான். அதற்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆம் நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் இழந்து போனாலும் நம்பிக்கையே அல்லது விசுவாசத்தை மட்டும் நாம் விட்டுவிடவே கூடாது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்விற்கு பின்பு இயேசு நமக்காக ஆயத்தம் செய்யும் நித்திய வாழ்க்கை உண்டு என்ற நம்பிக்கை இன்று நாம் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ நமக்கு உதவி செய்கிறது. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போமா?

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 2 21 22 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 2 verses 21 and 22.
1: செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள், துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள்.
2: For the upright will dwell in the land and the blameless will remain in it, but the wicked will be cut off from the earth and the unfaithful will be uprooted from it.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த சில நாட்களாக நாம் எப்படி இந்த 2 இந்த ஞானி தன்னுடைய மகனிடத்துல நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கும் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்குள்ள வித்தியாசத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
2: So by the grace of God for past few days we were meditating upon this chapter 2 where the wise man advises his son how to live between the blameless and also evil and the honesty in integrity.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் சொல்லுகிற இந்த 2 ஞானம், புத்தி, அறிவு, நல்ல ஆலோசனை என்ன செய்யும் என்றால், 12 வாசிக்கும் போது மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கு துன்மார்க்கனுடைய வழியிலிருந்து இவைகள் உன்னை காப்பாற்றும் என்று அவர் சொல்லுகிறார்.
2: So here in verse 12 he says these are understanding, wisdom, knowledge and discretion will deliver you from the way of evil, from the man who speaks perverse things.
1: ஒரு துன்மார்க்க மனுஷனிடத்துல மாத்திரமல்ல, 16 நீங்கள் வாசிக்கும் போது 16-17 இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவார்.
2: So these virtues not only deliver good men from evil men, but also in verses 16 and 17 we read to deliver you from immoral women, from the seductors who flatters with our words.
1: அப்போ மனிதனிடத்திலிருந்தும் துன்மார்க்கமான மனுஷனிடத்திலிருந்தும் இது பாதுகாக்கும், துன்மார்க்கமான மனுஷியிடத்திலிருந்தும் இது பாதுகாக்கும்.
2: So these virtues will deliver or protect a person from evil men as well as from wicked women.
1: இப்போ நீங்க காப்பாற்றப்பட்டு, நீ பாதுகாக்கப்பட்டு, நீ ஏன் இதெல்லாம் இந்த ஆலோசனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ வந்து கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்துல நீ என்ன செய்யணும்னா குடியிருக்க வேண்டும்.
2: So why do I give all this protection and give this advice as to be delivered from all these things is because that you should remain in the land that the Lord gives you.
1: நீங்கள் இதே போல அநேக வசனங்களை வேதத்தில் வாசிக்கலாம்.
2: You can read similar verses in the Bible.
1: தேவன் எவ்விதமாய் தேசத்திலே குடியிருக்க பண்ணுகிறார் என்பதை நாம் வாசிக்கலாம்.
2: We can read how the Lord make us to uproot in the nation.
1: Remain in the nation. நீங்கள் நீதிமொழிகள் 10:30 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 10:30,
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லைன்னு வாசிக்கிறோம்.
2: We read the righteous will never be removed, but the wicked will not dwell in the land.
1: நீங்கள் சங்கீதம் 37:29 வாசிக்கும் போது,
2: If you read Psalm 37:29,
1: நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம்.
2: The righteous shall inherit the land and dwell upon it forever.
1: அதே 37 சங்கீதம் 9 வாசிக்கும் போது,
2: If you read again Psalm 37:9,
1: பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம்.
2: We read for the evil doers shall be cut off, but those who wait for the Lord shall inherit the land.
1: 22 வசனத்தை அதே சங்கீதத்திலே வாசிப்பீர்களானால்,
2: If you read verse 22 in the same psalm,
1: அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் பார்க்கிறோம்.
2: And for those blessed by the Lord shall inherit the land, but those cursed by him shall be cut off.
1: நீங்கள் 37 அதே சங்கீதம் 11 வாசிக்கும் போது,
2: If you read Psalm 37 verse 11,
1: சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம்.
2: We read but the meek shall inherit the land and delight themselves in abundant peace.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God. அப்போ
1: தேவனுடைய நோக்கமும் திட்டமும் ஆசீர்வாதமும் என்னவென்றால், நாம் இந்த தேசத்திலே நாம் சுதந்திரிக்க வேண்டும், இந்த தேசத்தை வந்து நாம் ஆளுகை செய்யணும், இந்த தேசத்தில் நாம் குடியிருக்கணும், நிலைத்திருக்கணும்.
2: So the very intention and purpose of the Lord is that we should remain in the Lord, we should inherit the land and we should dwell in this land forever.
1: நீங்க இந்த நீதிமொழிகளை தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த ஞானி என்ன சொல்ல வருகிறார்னா, என் மகனே, நீ துன்மார்க்கனுடைய வழிக்கு தப்புவித்து நீ வந்து ஒரு பரஸ்திரியினுடைய வழியில போய் நீ நிக்காம நீ உன்னை உத்தமனாய் நீ பாதுகாத்து கொள்வாயானால் நேர்மையான உன்னை கர்த்தர் இந்த தேசத்துல வந்து குடியிருக்க பண்ணுவார். நீ நிலைத்திருப்பாய், நீ அறுப்புண்டு போகவே மாட்டாய்.
2: So what was this Solomon the preacher trying to tell to his son is that my son, if you keep your all these things, these virtues, that will deliver you from the way of evil and from the immoral women and wicked women, then you will remain in this land, you will never be uprooted and you will stay in this land and succeed remaining in the land.
1: நீங்கள் தமிழில் வாசிக்கும் போது எல்லா இடத்துலயும் பூமி பூமின்னு வாசிக்கலாம்.
2: So in this Tamil, when you read, you can read it as earth in every places.
1: ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது
2: But in English,
1: நீங்கள் பூமி என்றும் வாசிக்கலாம், தேசம் அப்படின்னு வாசிக்கலாம்.
2: So here it is denoted as earth and also land.
1: இது ரெண்டுக்கும் ரொம்ப ஆழமான வித்தியாசம் இருக்கு.
2: There's a deeper difference between both.
1: நான் அதை குறித்து இன்றைக்கு உங்களோட சற்று பேச விரும்புகிறேன்.
2: So today I want to speak about that.
1: இன்றைக்கு இந்த பூமி அல்லது தேசம் என்று இந்த ஞானி குறிப்பிடுகிறது மூன்று அர்த்தத்தை கொண்டது.
2: So here what the wise man says as land or earth denotes, there are three meaning in that.
1: முதலாவது, இந்த பூமி அல்லது தேசம் என்பது தேவன் தம்முடைய கரத்தினால் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த இந்த தற்காலிகமான பூமியை குறித்து தேசத்தை குறித்து அது பேசுகிறது.
2: First, this land or earth denote the present earth which the Lord has created.
1: நீங்கள் 115 ஆம் சங்கீதம் 16 ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
2: If you read Psalm 115 and verse 16,
1: வானங்கள் கர்த்தருடைய வைகள், பூமியையோ தேவன் மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம்.
2: We read the heaven, even the heavens are the Lord's, but the earth he has given to the children of men.
1: ஏசாயா 45 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
2: If you read Isaiah 45:18,
1: வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்கு குடியிருப்பாக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை.
2: For thus says the Lord who created the heavens, who is God, who formed the earth and made it, who has established it, who did not create it in vain, who formed it to be inhabited, I am the Lord and there is no other.
1: அப்போ இந்த பூமி என்று சொல்லும்போது அவர் எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் இந்த பூமியை படைத்ததே எதற்காக சொன்னா, அது வந்து வெறுமையா இருக்க கூடாது, அது மனுஷ ஜாதிகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு தான் படைத்தார்.
2: So when he mentions the land or earth, it means that the very purpose that the Lord has created that the earth should not be in vain or void, but it should be filled with mankind.
1: அதனால தான் நீங்கள் தேவன் வந்து மனுஷனை உண்டாக்கி அவரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 28 ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது,
2: That's why when you read the blessing that the Lord gave after creating men in this world in Genesis chapter 1 and verse 28.
1: 1:28 ஆதியாகமம் பார்ப்பீர்களானால்,
2: Genesis 1:28,
1: பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி முடிவில் அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்னு வாசிக்கிறோம்.
2: We read God blessed them and God said unto them, Be fruitful and multiply and replenish the earth and subdue it and have dominion over it.
1: அப்போ தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் வந்து இந்த பூமியை நிரப்பணும், இந்த பூமியை ஆண்டு கொள்ளணும்.
2: So the very purpose of God is that we should fill this earth and we should rule over this earth.
1: தேவனுடைய உண்மையான நோக்கமும் திட்டமும் வந்து இந்த பூமியை விட்டு நாம் அறுப்புண்டு போகணும் அப்படின்னு தேவனுடைய நோக்கம் கிடையாது.
2: So the very purpose and intention of God is not that we should be uprooted from this earth.
1: மரணம் அல்லது அறுப்புண்டு போகுதல் அப்படின்றது எதனாலே வந்தது என்று கேட்டால், ஆதியாகமம் 2:16-17 தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னதை அந்த புசித்த கீழ்ப்படியாமையினாலே தான் ஆண்டவர் வந்து மரணத்தை உள்ள கொண்டு வந்தார்.
2: So because of the disobedience that is mentioned in Genesis chapter 2 verse 16 and 17, this death or uprooting came into existence.
1: 17 வசனத்துல வாசிக்கும் போது,
2: If you read verse 17,
1: அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்.
2: For in the day that you eat of it, you shall surely die.
1: அப்போ அந்த மரணம் அல்லது பூமியை விட்டு அறுப்புண்டு போகிறது தேவனுடைய ஒரிஜினல் டிசைன் கிடையவே கிடையாது.
2: So this death or uprooting from the earth is not the actual original design of God.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the holy name of God.
1: அப்போ மரணத்தினால் அவன் வாழ்க்கை வந்து ஒரு முடிவுக்கு இந்த பூமியில வருகிறது நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கிறோம்.
2: We read in the Genesis that this his life comes to an end in death.
1: நீங்கள் தொடர்ந்து ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to Genesis chapter 6,
1: அங்கே நோவாவின் காலத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, மனுஷ ஜாதிகளை முழுவதும் இந்த பூமியில இராதபடி தேவன் அழித்து போடுகிறார்.
2: So here we see that the Lord destroy the entire mankind from the face of the earth that they should not be existing there.
1: நீங்கள் 6 7-8 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read chapter 6 verses 7 and 8,
1: அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொன்னார்.
2: So the Lord said, I will destroy man whom I have created from the face of the earth, both man and beast, creeping thing and birds of the air, for I am sorry that I have made them.
1: எதற்காக ஆண்டவர் வந்து அழித்து போடுவேன் என்று நோவாட் ஆண்டவர் சொன்னார்?
2: Why did God tell Noah that he will destroy it?
1: ஆண்டவர் வந்து அப்படி அழிக்கணும்னு விரும்புறது கிடையாது.
2: God did not destroy or God did not desire to destroy it.
1: அப்ப ஏன் அழிக்க முன் வந்தார்னு கேட்டா,
2: But why he came to destroy it?
1: மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாதா இருக்குது.
2: Because all the thoughts and imagination of man was evil.
1: அவன் உத்தமமான வழியிலே நடப்பதற்கு பதிலாக துன்மார்க்கத்தை விரும்பி செய்கிறான்.
2: He desired and did the wickedness rather than walking in the way of uprightness.
1: அவனுடைய பாவம் பூமியிலே பெருகுகிறது.
2: The sin was increasing in this land.
1: அந்த பாவம் அந்த துன்மார்க்கம் தேவனுடைய பார்வையில வந்து எட்டுகிறது.
2: The sin and the wickedness reach the presence of God.
1: அதனால ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணணும் அப்படின்னு உண்டாக்கின பூமியிலிருந்து அவனை முற்றிலும் வேரறுத்து போக தேவன் வந்து ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பினார் நாம் பார்க்கிறோம்.
2: Therefore we see the Lord sent a great flood to uproot the people and the mankind from the earth where he want men to be fruitful and multiply.
1: ஆனால் அழிவு பூமி முழுவதற்கும் வந்தாலும் நோவாவை கர்த்தர் உத்தமன் என்று ஆண்டவர் கண்டதனால அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் பேழையினாலே பாதுகாத்தார்.
2: But though the entire mankind in the earth was destroyed, the Lord found Noah to be upright and righteous, and therefore he saved himself and his family from this flood.
1: இதே போல சம்பவங்களை நீங்க வேதத்துல நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கலாம்.
2: You can continue to read so many similar incidents from the Bible.
1: நீங்கள் லோத்தினுடைய சம்பவத்துக்கு வரும்பொழுது,
2: If you come to the incident of Lot,
1: சோதோம் குமாராவின் பாவத்தினால தேவன் அந்த தேசத்தை அழித்ததை, அக்கினியின் கந்தகத்தினால தேவன் அழித்ததை நீங்கள் பார்க்கலாம்.
2: You can see that the Lord destroyed that entire nation of Sodom and Gomorrah by fire.
1: அவருடைய அக்கிரமத்தினால,
2: because of their wickedness.
1: ஆனா அதே தேசத்துல வந்து அவன் வந்து அக்கிரமத்தை கண்டு மனஸ்தாபப்பட்டு அக்கிரமத்திற்கு துணை போகாத லோத்துவை ஆண்டவர் என்ன செய்தார்னா, வலுக்கட்டாயமாக அவனை அவன் குடும்பத்தையும் தேவன் மீட்டு கொண்டார்.
2: But in the same land, this Lot, who regretted for the mistakes that he committed, and him, the Lord was able to save him by force and bringing him out of the land.
1: ஆனால் தேவன் வந்து இந்த அக்கிரமக்காரர்கள், தேசத்துல துணிகரமானவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சட்டங்களை மீறுகிறவர்களை வந்து ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேசத்திலிருந்து அவர்கள் இராதபடிக்கு தேவன் அவர்களை அறுப்புண்டு போக பண்ணுகிறார்.
2: But one of the way the Lord punishes the disobedient, the unrighteous, or the one who is not upright from the land is by removing them from the land.
1: நீங்கள் சங்கீதம் 37:10-11 வாசிக்கும் போது,
2: If you read Psalm 37 verse 10 and 11,
1: இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம்.
2: For yet a little while and the wicked shall be no more. Indeed you will look carefully for this place, but it shall be no more. But the meek shall inherit the earth and shall delight themselves in the abundance of peace.
1: அதே சங்கீதம் 34 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read verse 34 in the same psalm,
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய்.
2: Wait on the Lord and keep his way and he shall exalt you to inherit the land. When the wicked are cut off, you shall see it.
1: நீங்கள் 37 சங்கீதத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரனுக்கு ஆரம்பத்தில் ஒரே நெருடலா இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த துன்மார்க்கர் வந்து இவ்வளவு அக்கிரமத்துல பெருகினாலும் நல்ல உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுறாங்களேன்னு சொல்லி.
2: So when you read the Psalm 37, this psalm was initially so much hesitating or so much confused, because whatever wickedness they may commit, they are still growing up and being exalted in their life.
1: ஆனால் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு,
2: But the Lord reveals him,
1: துன்மார்க்கருடைய நேரம் கொஞ்சம் காலம்தான்.
2: The time of wicked is just a little while.
1: துன்மார்க்கர் பின்பு இராமலே போயிருவாங்க.
2: And then they will be no more.
1: அவருடைய ஸ்தானத்தை, அவர்கள் இருந்த இடத்தை உற்று நோக்கினால் அது இல்லாமலே போயிடும்.
2: And even if you look carefully for this place, it shall be no more.
1: அதேவேளை ஒரு மனுஷன் உத்தமமா இருப்பானானா,
2: But at the same time when a person is righteous,
1: இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு மாத்திரமல்ல,
2: he not only inherits the earth,
1: அந்த பூமியிலே நிலைத்திருக்கும் கர்த்தர் பண்ணுகிறார்.
2: The Lord will make him to remain in the land.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இதே வார்த்தையை தான் இயேசுவும் வந்து முன்மொழிகிறாரு.
2: This is what Jesus also says.
1: நீங்கள் மத்தேயு 5 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும்போது,
2: If you read Matthew chapter 5 and verse 5,
1: சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் சொன்னார்.
2: He says, blessed are the meek, for they shall inherit the earth.
1: இந்த பூமியை உண்டாக்கினது மனுஷன் அல்ல, பிசாசு அல்ல.
2: It is not the devil or man who created this world.
1: இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது.
2: The earth and its fullness belongs to God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்போ இந்த பூமி கர்த்தருடையது, அவர் சிருஷ்டித்தது.
2: It is the Lord who created this earth.
1: இந்த பூமியில யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு தேவன் தீர்மானிக்கிறார்.
2: And God decides who should exist, who should live in this land and who should not.
1: யார் எப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில அவர் வைப்பார், எப்படிப்பட்டவர்களை இந்த பூமியை விட்டு விலக்குவார் என்று தேவன் தீர்மானிக்கிறார்.
2: And it is God who decides which kind of people will stay and remain in this land and what kind of people will be uprooted from the land.
1: நீங்கள் உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால்,
2: If you have your own place or a land,
1: அதை காக்கவும் பராமரிக்கவும் ஒரு தோட்டக்காரரையோ அல்லது ஒரு காவலாளியோ நீங்கள் வந்து வேலைக்கு அமர்த்துவீர்களானால்,
2: If you appoint a security guard to take care of that place,
1: உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா, அந்த ஆளை வந்து நீங்க தொடர்ந்து அந்த தோட்டத்தை பாதுகாக்க வைக்கலாமா அல்லது எடுத்துடலாமான்றது உங்களுடைய கையில் இருக்கு.
2: So it is your decision to keep him or keep him to continue that security guard position or take him away from that position.
1: அந்த ஊழியக்காரன் உண்மையற்றவனாக துன்மார்க்கம் செய்கிறவனாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவன் வந்து உண்மை இல்லாதவனா இருப்பானால், நீங்க என்ன செய்வீங்கன்னா, அவனை வேலையிலிருந்து எடுத்துருவீங்க, திரும்ப அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வர முடியாதபடி அவனை தடுத்து போடுவீர்கள்.
2: So if that servant whom you have appointed is not faithful or is wicked, then you will just remove him from that position and you will see that he will never enter the property again.
1: அதே வேளையில,
2: at the same time,
1: அந்த மனிதன் வந்து உத்தமனாக உண்மை உள்ளவனாக நேர்மை உள்ளவனாக நீதிமானா இருப்பானால், நிச்சயமாகவே நீங்க அவனுடைய வேலையை நீட்டி கொடுத்து அவனுக்கு உள்ள ஒரு வீட கூட கட்டி கொடுத்து தங்க வைப்பீங்க.
2: So at the same time, if you find him to be faithful, more righteous and more honest and upright, then you will prolong his days to be there, and if possible you will give a home or a house also constructed in that place.
1: கர்த்தரும் அப்படிப்பட்டவர்தான்.
2: The Lord is also of same sort.
1: இந்த பூமி அவருடையது.
2: The earth belongs to God.
1: அதுல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு அவர் தீர்மானிக்கிறார்.
2: It is he who decides who should remain or not.
1: தேவன் வந்து துன்மார்க்கனை பார்க்கிறார். அவன் மனம் திரும்பணும்னு அவனுக்கு நேரம் கொடுக்கிறாரு.
2: The Lord is looking at the wicked and he gives time for him to regret.
1: அவனுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார்.
2: He gives him many opportunities.
1: பல முறை அவனோடு பேசுறாரு.
2: The Lord speaks with him many times.
1: எச்சரிக்கிறாரு.
2: The Lord warns him.
1: அவன் செவி கொடுக்காமல் போவானானா?
2: But if you don't listen to it.
1: கர்த்தர் சொல்றார், இன்னும் கொஞ்ச நேரம்தான்.
2: The Lord says only a little while.
1: அப்பொழுது துன்மார்க்கன் இல்லாம போயிடுவான்.
2: Then the wicked shall be no more.
1: அவன் ஸ்தானத்தை உற்று நீ விசாரித்தால் அவன் இல்லை என்று சொல்வார்கள்.
2: Even if you look carefully in his place, he shall be no more.
1: ஆனால் ஒருவன் உத்தமனாய் அவன் நீதிமானாய் இருப்பானா, நான் உண்டாக்கின இந்த பூமியை அவன் சுதந்திரிக்கும்படி நான் செய்வேன்.
2: But if a person is righteous and upright, I will make him inherit this land which I have created.
1: அவனை நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்குவேன்.
2: I will satisfy him with a long prolonged life.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்போ முதலாவது இந்த பூமி என்று சொல்லும்போது தேவன் படைத்த இந்த உலகத்தை குறித்து அது சொல்லுகிறது.
2: So first when it says land or earth, it denotes the present earth that is created by God.
1: அதுல நீதிமான் சாரி அந்த ஞானி சொல்றாரு, என் மகனே நீ நீதிமானா இருந்தா இந்த நாட்டில் கர்த்தர் உன்னை இந்த பூமியில கர்த்தர் உன்னை அறுப்புண்டு போகாதபடி உன்னை நிலைத்திருக்க பண்ணுவார்.
2: And here the preacher or the wise man says, my son, if you are righteous, the Lord will make you remain in this nation and will not uproot you from
1: நாம் இந்த பூமியில் நிலைத்திருப்பது அவருடைய கிருபை தான்.
2: It is his grace that we are remaining in this land.
1: நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை.
2: And it is his grace that we are not consumed.
1: நாம் வாழ்க்கையிலே இந்த பூமியிலே ஜீவனோடு நிலைத்திருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை உத்தமமாய் வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக.
2: May God give us grace to live an upright and righteous life to remain in this nation.
1: நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்சம் காலம்தான் அவன் அறுப்புண்டு போவான், நம்மளை பத்தி சொல்லிடக்கூடாது.
2: Our Lord should not say about us that he just has a little while and he will be uprooted from this land.
1: கர்த்தர் தாமே நம்மை பாதுகாப்பாரா.
2: May the Lord protect us.
1: இரண்டாவது, இந்த பூமி அல்லது இவர் சொல்லுகிற இந்த இடம் என்று சொல்லி எதை குறிக்கிறது?
2: So second, what does this land or earth denote?
1: நீங்கள் மறுபடியும் அந்த பகுதியை பார்ப்பீர்களானால்,
2: If you read that scripture portion again,
1: நீங்கள் ஒன்றை கவனிப்பீங்க.
2: You will understand.
1: இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூமி அல்லது தேசம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசம்.
2: So this land or earth denotes the Israelites about the promised land.
1: முதலாவது வந்து தேவன் உண்டாக்கின பூமி.
2: First is the present earth that is created by God.
1: இந்த இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த பூமி.
2: So the present earth that we are living in.
1: இந்த பூகோளம் னு சொல்லலாம்.
2: So this world you can call it as.
1: இரண்டாவது வந்து இந்த பூமி என்பது எதுக்குனா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின தேசம்.
2: And second it is the promised land of Israelites.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இஸ்ரவேல் ஜனங்களை போல தங்களுடைய தேசத்தை குறித்த தேசப்பற்று உள்ள மக்களை நீங்க உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது.
2: You can never find any other person like Jewish people who cherish their homeland than any other people.
1: அவங்க வந்து இந்த தேசத்தின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் இணையற்றது.
2: So the love and the devotion that they have upon their homeland is really great.
1: நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாசமும் பற்றும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய தேசத்தின் மேல் இருக்கிறது என்று கேட்டால்,
2: So why does this people of Jewish people or Israel I have such a kind of devotion and love upon their home.
1: ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you Genesis 12:1,
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று தேவன் அழைத்தார்.
2: Now the Lord had said to Abraham, get out of your country, from your family and from your father's house to a land that I will show you.
1: அழைத்து கொண்டு போன தேசம் வந்து இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்.
2: So the Lord called him and took him to a place called this promised land.
1: நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வாசிக்கும் போது,
2: If you read Genesis 13 verses 14 and 15,
1: லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, 17ஆம் வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார்.
2: And the Lord said to Abraham, after Lot had separated from him, lift your eyes now and look from the place where you are, northward, southward, eastward and westward, for all the land which you see, I give to you and your descendants forever. Verse 17 again, arise, walk in the land through its length and its width, for I give it to you.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: இந்த தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட சொன்னார்.
2: First the Lord said, go to this place.
1: ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இந்த தேசத்துல நடந்து திரியறப்பாரு, நீ கண்ணால பார்க்கிறப்பாரு, இந்த தேசம் முழுவதையும் மனுஷன் அல்ல நானே உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
2: And second the Lord said, lift your eyes and see and look at the places wherever you see, the entire place I will give you, it is not men but I who will give you.
1: இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இவனுடைய சந்ததியார், ஆபிராமினுடைய சந்ததியார் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
2: The Lord also revealed how much the descendants of Abraham should struggle and strive to inherit this land.
1: நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை பார்க்கும் பொழுது,
2: If you read Genesis 15 verses 13 and 14,
1: அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள்.
2: Then he said to Abraham, know certainly that your descendants will be strangers in a land that is not theirs and will serve them and they will afflict them 400 years and also the nation whom they serve I will judge. Afterward they shall come out with great possessions.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: இந்த தேசத்துக்கு போ.
2: You go to that nation.
1: இந்த தேசத்துல நடந்து திரி.
2: You walk around this nation.
1: உன் கண் பார்க்கிற இடெல்லாம் நீ சுற்றி பார்.
2: You look at the places wherever your eyes looks.
1: இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்.
2: And I will give you this land.
1: எப்ப தருவேன்னா இப்ப இல்ல.
2: When I will give you it, it's not now.
1: சந்ததிகளுக்கு நான் தருவேன்.
2: I will give it to your descendants.
1: ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு பின்பாக 400 வருஷம் அவங்க வந்து அடிமைகளாக இருந்து அவங்க பெரிய ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் விடுவிக்கப்பட்டு இந்த நீ நடந்து தெரிஞ்சிருக்கிற இதே தேசத்துக்கு திரும்பி வருவாங்க.
2: So they will be slaves for 400 years after the time of Abraham, Isaac and Jacob and they will be delivered up by a mighty arm and an outstretched arm of God and they will again return to this promised land.
1: கர்த்தர் சொன்னபடியே ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து பின்பு ஆபிரகாமின் சந்ததிக்கு அந்த தேசத்தை ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்தார்.
2: And as the Lord proclaimed, he delivered the

0: வந்து தங்க வைப்பேன்னு கர்த்தர் சொன்னார்.
1: So the Lord also said it's not only they inheriting the land but if they want to remain in this land they have to be very upright righteous and they themselves their family they should be righteous before the Lord only then he will allow them to remain in the land.
0: அதனால தான் நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும்போதே இந்த தேசத்துல தங்கி இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய சட்டங்களை கீழ்படினும் ஆண்டவர் சொல்லி இருந்தார்.
1: That's why when the Lord gave the law he gave the commands that the people should obey and do according to the law for the people to dwell in the land.
0: அப்போ அந்த தேசத்துல வந்து சோந்தரிக்கிறது மாத்திரம் தங்கி இருக்கணும் அதுல நிலைச்சிருக்கணும் அறுப்புண்டு போகாம இருக்கணும்னா அவர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கை அதே வேளையில அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக செவ்வையா இருந்தாதான் இந்த தேசத்துல தொடர்ந்து தங்க வைப்பேன் அல்லது நீ அறுப்புண்டு போயிடுவேன் கர்த்தர் சொன்னார்.
1: So if they are, if they are not only inheriting but if they want to dwell and remain in the land and just not be uprooted from the land then their moral and spiritual life should be right before the Lord only then the Lord said I will make you remain in the land.
0: நீங்கள் யாத்ராகமம் 20 அதிகாரம் 12 வசனம் பாருங்க.
1: Read Exodus 20 verse 12.
0: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வாசிக்கிறோம்.
1: We read honor your father and your mother that your days may be long upon the land which the Lord your God is giving you.
0: யாத்ராகமம் 20:12.
1: Exodus 20:12.
0: இங்க அதே வேளையில ஆண்டவர் வந்து உன்னை நீடித்து வாழணும்னா உங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு மாத்திரம் சொல்லல.
1: The Lord not only said that if you want a prolonged life honor your father and mother alone.
0: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 25-27 வாசிப்பீர்களானால்
1: If you come to Deuteronomy chapter 4 verses 25-27
0: நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்துல வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான ரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன் நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள்.
1: When you beget children and grandchildren and have grown old in the land and act corruptly and make a carved image in the form of anything and do evil in the sight of the Lord your God to provoke him to anger, I call heaven and earth to witness against you this day that you will soon utterly perish from the land which you cross over the Jordan to possess. You will no prolong your days in it but will be utterly destroyed.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தேசத்தை கொடுத்துட்டேன்னு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ முடியாது.
1: So here the Lord says just because I have given you the land you cannot live as you want.
0: என்னோட கற்பனைகளுக்கு நீ செவி கொடுக்கணும்.
1: You have to listen to my commandments.
0: நீ என்ன மட்டும் சேவிக்கணும்.
1: You should serve me alone.
0: என் கற்பனைகளை நீ மீறி நீ அந்நிய தேவர்களை போய் சேவித்தால் இந்த தேசத்துல இராதபடி நான் அறுப்புண்டு போக பண்ணுவேன்னு
1: சொன்னார். If you violate my laws and if you serve the strange gods then I will uproot you that you may not remain in this
0: land. இதை குறித்து ஆண்டவர் பலமுறை எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருந்தார்.
1: The Lord was continually giving warning about this many times.
0: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 30 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்தால்
1: If you read Deuteronomy chapter 30 first 4 verses
0: அங்கே ஆண்டவர் சொல்கிறார்
1: The Lord says
0: நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் இருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
1: Now which shall come to pass when all these things come upon you, the blessing and curse which I have set before you, and you call them to mind among the nations where the Lord your God drives you, and you return to the Lord your God and obey his voice according to all that command you today, you and your children with all your heart and with all your soul, that the Lord your God will bring you back from captivity and have compassion on you and gather you again from all the nations where the Lord your God has scattered you.
0: என்ன அழகா இருக்கு. ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க.
1: The Lord is very clear here.
0: உங்களுக்கு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினபடி நான் கொடுத்துட்டேன்.
1: I have given you a land as I promised you.
0: ஆனா இங்க நீங்க இஷ்டத்துக்கு பெர்மனெண்டா நீங்க பாட்டு வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க.
1: But don't think you can live a permanent life here as you wish.
0: நீங்க எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறீங்கன்றத தீர்மானிக்கிறது நான் தான்.
1: And it is I who decides how long you will stay here.
0: ஏதோ நிலத்தை கொடுத்துட்டேன் பூமியை கொடுத்துட்டேன் தேசத்தை கொடுத்துட்டேன் சொல்லி நான் விலகிற மாட்டேன்.
1: It's not that I have given you a land, I have given a earth and I will just move away from it.
0: நான் அங்க தான் இருந்து கண்காணிச்சிட்டே இருப்பேன்.
1: I will remain there and I will monitor you.
0: எவ்வளவு காலம் எனக்கு உண்மையா இருக்கீங்களோ என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை நான் வைத்திருப்பேன்.
1: So how long you listen to my word and you are obedient.

0: obedient to my word, I will bless you.
1: அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம போனா சிதறடிச்சிருவேன்னு சொன்னார்.
0: But if you don't obey my word, I will scatter you.
1: ஆனா மறுபடியும் இரக்கத்தினால கிருபையினால் ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு.
0: But again because of mercy and compassion the Lord says a word.
1: ஒருவேளை நீ வந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ மறுபடியும் செவி கொடுத்து நீ கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தை நீ செய்தால் எங்க நீ சிதறி போயிருந்தாலும் பரவாயில்ல உன்னை திரும்ப கொண்டு வந்த தேசத்துல நான் குடியிருக்க பண்ணுவேன்.
0: If you again obey my voice and do according to all that I command, then I will again bring you back and gather you again into the land where no matter wherever you are scattered.
1: நமக்கு ஒண்ணு நல்லா தெரியணும்.
0: We have to know one thing.
1: நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர்.
0: It is God who blesses us.
1: ஆசீர்வதிட்டார் அப்படின்னே கர்த்தர் நமக்கு அவசியம் இல்லைன்னு நினைச்சிர கூடாது.
0: Don't think that just because God has blessed me, he is not at all necessary.
1: ஒண்ணு மறந்திர கூடாது. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அதே கர்த்தர் கொடுத்ததையும் எடுக்கவும் வல்லவர்ன்றத மறந்துட கூடாது.
0: Don't ever forget the Lord who is able to bless you is also able to remove the blessing from you.
1: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு நாம கீழ்ப்படிந்து அவரை நாம் பிரியப்படுத்த வரைக்கும் நம்ம மேல பலிக்கும்.
0: So the blessing that the Lord has given us until we obey him and live a righteous life that will come upon us.
1: அதனால தான் இந்த ஞானி சொல்றாரு, ஏப்பா உங்க தாத்தா வந்து அவர் ஒரு பெரிய ராஜா, அவ உங்க அப்பாவும் பெரிய ராஜா, தேசத்தெல்லாம் சுதந்திரித்து உங்ககிட்ட கொடுத்த உடனே நீ வந்து அப்படியே பெர்மனண்டா இங்க வாழலாம்னு நினைச்சிடாத. நீ துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீ உத்தமமான வழியில நீ நடக்க நீ வந்து ஜாக்கிரதையா இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம் உன்னை தொடர்ந்து நிற்கும்.
0: So that is why this preacher here says, just because my son, your father is your grandfather is a king, your father is a king, and just because that they have inherited your land from them, it doesn't mean that you can stay here permanently as you wish. But if you protect yourself from evil way and the immoral woman, only then all these blessings will continue and you will remain in this land.
1: எப்படி ஒரு கடையை நீங்க வாடகைக்கு விட்டுட்டு நீங்க ஒரு வருஷத்திலேயோ ரெண்டு வருஷத்திலேயோ மூணு வருஷத்திலேயோ 20 வருஷம் கூட ஒரு ஆள் அங்க வச்சிருக்கலாம், உங்களுக்கு எப்ப பிடிக்கலையோ காலி பண்ணி போங்கன்னு எப்படி ஒரு வீட்டுல இருந்து ஒரு கடையில இருந்து நீங்க ஒருத்தரை வெளியே அனுப்புறீங்களோ அதே போல கர்த்தர் செய்ய வல்லவர்.
0: லைக் ஹவ் யூ லெட் அ பர்சன் லெட் அ ஷாப் ரெண்டட் ஃபார் அ பர்சன் அண்ட் யூ கேன் லெட் ஹிம் ஸ்டே தேர் ஃபார் 1 இயர் ஆர் 2 இயர் ஆர் ஈவன் 20 இயர் அண்ட் யூ கேன் ஈவன் லெட் ஹிம் கோ அவுட் வென்எவர் யூ வாண்ட். சிமிலர்லி தி லார்ட் ஆல்சோ வில் டு தி சேம்.
1: இதேதான் யோபு வந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது சொல்லுவாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்.
0: This is what Job also says, the Lord has given and the Lord has taken it.
1: அப்ப கர்த்தர் கொடுக்க வல்லவர் மாத்திரம் கிடையாது.
0: The Lord is not only able to give us.
1: கர்த்தர் எடுக்கவும் வல்லவர்.
0: The Lord is also able to take.
1: அந்த பயத்தோட நாம வாழணும்.
0: We should live with that fear.
1: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் இல்ல.
0: The Lord not only blesses us.
1: கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை நம்ம விட்டு எடுக்கவும் வல்லவர்.
0: The Lord is able to remove that blessing from us.
1: கர்த்தர் நம்மை நாட்டுவதற்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர் பிடுங்கவும் வல்லவர்.
0: The Lord is not only able to plant us but also uproot us.
1: நம்ம வந்து நிறைய பேர் இத விளக்கங்களை தவறா கொடுக்கறாங்க.
0: Many people misinterpret this.
1: கர்த்தர் ஒருமுறை உன்னை ரட்சித்துட்டாரு, உன்னை மீட்டுட்டாருன்னா நீ அவ்வளவுதான், உனக்கு வந்து டிக்கெட் பெர்மனன்ட் டிக்கெட் உனக்கு போட்டாச்சுன்னு நினைக்கிறாங்க.
0: They think that if your God has redeemed you, if he has saved you once, then you have received a permanent ticket.
1: தேவனே கையாலாத ஆகாதவர் போல காமிக்கிறாங்க.
0: So they themselves show that the Lord is helpless.
1: கொடுத்துட்டேன் பாவம் என்ன பண்றது, நான் திருப்பி வாங்க முடியாதுன்னு ஆண்டு பாமா பைய கை அவரை கட்டி போட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு
0: இருக்காங்க. They think the Lord is helpless that because he think that I have given him, what can I do? I cannot take it away from him.
1: தேவன் எதையும் செய்ய வல்லவர்.
0: The Lord is able to do anything.
1: அதை நாம் மறந்துடவே கூடாது.
0: We should never forget that.
1: எதையும் செய்ய வல்லவர்.
0: He is able to do anything.
1: அவருடைய வல்லமையை ஒருவனும் கேள்வி கேட்க முடியாது, அதை வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது.
0: No one can question his power and no one can underestimate his power.
1: அவர் வந்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர், வல்லவர்.
0: He is faithful and he is mighty and powerful to fulfill his promise.
1: ஆனா எப்போ அதை நிறைவேற்றுவார்னா அந்த ப்ராமிஸ் எவ்வளவு காலம் அது வந்து நிலைத்திருக்கும் அப்படின்னா அவருடைய வாக்கு தத்தம் பண்ணும்போது அவர் கொடுத்த நியமங்களின்படி ஒருவன் நடக்கிற வரைக்கும் தான் அந்த வாக்கு தத்தங்கள் அது வந்து உறுதியா இருக்கும், அது வந்து செல்லுபடியாகும்.
0: So these promises will remain valid until the person follows the conditions and the rules that comes along with that promise.
1: கண்டிஷன்ஸ் ஒருத்தன் உடைச்சிட்டான் அப்படின்னா வாக்கு தத்தமும் உடஞ்சு போயிடும்.
0: So if a person breaks that conditions then the promise will also be broken.
1: எப்படி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவீங்க?
0: Like how when you sign a contract you have terms and conditions.
1: நீங்க தேதி குறிச்சிருக்கலாம், உங்களுக்கு 5 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்கறேன், உங்களுக்கு 7 வருஷம் நான் வந்து இந்த இடத்த லீஸ் கொடுக்கறேன், நீங்க கான்ட்ராக்ட்ல போட்டுருக்கலாம். ஆனா இந்த கண்டிஷன்ஸ்ல நீ நிக்கிற வரைக்கும் தான் இந்த கான்ட்ராக்ட் செல்லுபடியாகும்.
0: You might write the duration that you give this contract or lease for 5 years or 10 years but if you stand by the rules and terms and conditions mentioned in that contract only then you can stay in there.
1: அதனால தான் இயேசு அந்த ஓமானத்துல சொல்லும் பொழுது
0: That's why when the Lord said in that parable
1: தோட்டக்காரனாக அந்த தோட்டத்துக்குள்ள அத்திமரத்தை நாட்டினவர் அவர்தான்.
0: இட் வாஸ் ஹி ஆஸ் எ கார்டனர் பிளான்டட் எ ஃபிக் ட்ரீ இன் தி கார்டன்.
1: அவர்தான் வேலையாளை வைத்து அந்த அத்திமரத்துக்கு வேண்டிய தண்ணீர் வேண்டிய உரம் எல்லாத்தையும் அவர்தான் கொடுத்தாரு.
0: And he only appointed a gardener, a servant there to take care of it, and he is the one who gave the water and fertilizers needed for it.
1: ஆனால் ஒரு நாள் வர்றாரு, கனியை காணோம்.
0: But one day he came and found no fruit.
1: அப்ப அவர் சொல்லுகிறாரு, எதற்கு இந்த மரம் வந்து இந்த நிலத்தை கெடுக்குது, அதனால நீ அதை வெட்டி போட்டுறன்றார்.
0: So he says, why does this tree spoil the ground? Just cut it down.
1: அப்போ அர்த்தம் என்னன்னு கேட்டா, நடுகிறதற்கும் கர்த்தர் வல்லவர், நட்டதை வெட்டி போடவும் அவர் வல்லவர்.
0: So it means that the Lord is able to plant it, at the same time he is also able to cut it down.
1: நீங்க தயவு செய்து இந்த மாதிரி உபதேசங்கள், நட்டு விட்டார் கர்த்தர், என்னை நிலைநிறுத்தி விட்டார், ரட்சித்து விட்டார், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கர்த்தராலே ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க.
0: So don't go with along with these doctrines which say the Lord has planted already, the Lord has given you, and the Lord cannot do anything else.
1: ஆண்டவர் வந்து தேவ தூதர்களை பரலோகத்துல நித்தியமா வாழணும்னு ஆண்டவர் படைச்சாரு.
0: The Lord created angels in the heaven that they may live forever.
1: ஆனால் அவர்கள் ஸ்தானத்திலிருந்து தேவன் தள்ளவும் வல்லவராக இருந்தார்.
0: But the Lord was able to push them from their position.
1: அவர்கள் எல ஸ்தானத்தை இழக்க பண்ணினார்.
0: The Lord made them to lose their position.
1: அவர்கள் வந்து பாவத்தினால் அவங்க பெருமையில அவங்க எழும்பும்போது ஆண்டவர் தள்ளிட்டாரு.
0: When they rose up in pride, the Lord pushed them down.
1: தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் வல்லவர் என்பதை நாம் மறந்திடவே கூடாது.
0: And don't ever forget the Lord is able and the Lord is powerful even in our life.
1: ஆண்டவர் சும்மா வாயில சொல்லி மிரட்டிட்டு விட்டுறவர் கிடையாது என்பது வேதம் நமக்கு தெள்ளத் தெளிவா சொல்கிறது.
0: The Bible says very clearly the Lord doesn't even just threaten by his words and just leave it as such.
1: சும்மா சொல்றதுக்கு, சும்மா பேச்சுக்கு சொன்னேன், சும்மா மிரட்டிறதுக்கு சொன்னேன் அப்படிலாம் கிடையாது.
0: It is not that I said just to threaten him.
1: இந்த உபாகமத்தில் ஆண்டவர் வந்து உன்னை அறுப்புண்டு போக பண்ணுவேன், உன்னை தேசங்கள்ல சிதறடிக்க பண்ணுவேன் சொன்ன வார்த்தையை தேவன் வந்து சாலமோனை தொடர்ந்த நாட்களை பார்ப்பீங்களா சொன்னது அப்படியே செஞ்சாரு.
0: So whatever the Lord said in Deuteronomy that I will scatter you people, that I will cut down from the nation, it happened following the days of Solomon.
1: கொடுப்பேன் சொன்னதை எப்படி நிறைவேற்றினாரோ, எடுப்பேன் சொன்னதையும் நிறைவேற்றினார்.
0: Like how you fulfill whatever I give you, similarly you also fulfill whatever I will remove from you.
1: நம்முடைய தேவன் வல்லவர்.
0: Our God is powerful.
1: இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் விக்கிரகத்துக்கு போன பொழுது தேசம் எங்கும் பூமி எங்கும் அவர்களை சிதறடித்தார்.
0: When Israel disobeyed and went after strange God, the Lord scattered them all over the earth.
1: நாம ஏற்கனவே 40 நாள் அந்த வேத பாடத்தை நம்ம படிக்கும் போது நான் இதை பத்தி நான் ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறேன்.
0: So when we read the 40 days Bible reading challenge, I told you very deep about this.
1: எப்படி ஆண்டவர் பாபிலோனியர்களை அனுப்புனாரு,
0: how the Lord sent Babylonians,
1: அசீரியர்களை அனுப்புனாரு,
0: how he sent Assyrians,
1: அந்த தேசத்தை பாழாக்கி ஆண்டவருக்கு மகிமையாய் கட்டப்பட்ட ஆலயத்தை கூட கர்த்தர் எரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு.
0: The Lord committed even the temple that was constructed for him to be destroyed by them.
1: அது கூட அழித்து நொறுக்கப்பட்டது.
0: And that was also totally destroyed and burned.
1: அத்தனை பொக்கிஷங்களும் திருடப்பட்டதன் பார்க்கறோம்.
0: And we see all the treasures have been looted from it.
1: இதெல்லாம் யார் அனுமதி கொடுத்தாரோ, கர்த்தர் தான் அனுமதி கொடுத்தார்.
0: It was God who permitted it.
1: நானா கர்த்தர் இடத்துல மனம் திரும்பும் போது திரும்பவும் கூட்டி சேர்க்க தேவன் வல்லவர்.
0: But when you regret and repent and turn to God, the Lord is able to gather you.
1: அறிந்துதான் அந்த நீதிமொழிகளின் ஞானி சொல்றாரு, அப்பா நீ தேசத்தில் அறுப்புண்டு போகாம இருக்க, நீ துன்மார்க்கருடைய வழியை தெரிந்து கொள்ளாம நீதிமான்களின் வழியை தெரிந்து கொள்.
0: Having known this, the author of the proverb says, choose the path of righteousness, don't choose the path of wickedness, that you may not be cut off from
1: இந்த பூமி, இந்த தேசம் என்பது முதலாவது தேவன் உண்டாக்கி இந்த பூலோகம்.
0: So the first, the land or the earth denote the present world that the Lord created.
1: அதுல ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை.
0: And it is God's grace that we are alive in that land.
1: இரண்டாவது,
0: second,
1: இந்த பூமி என்ற தேசம் என்பது எதை பற்றி பேசுகிறதுனா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசம்.
0: So this land or earth denotes a promised land that the Lord promised to Israelites.
1: கடைசியாக மூன்றாவது,
0: at last the third one,
1: இந்த பூமி இந்த தேசம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
0: what does this land or earth denote?
1: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால்
0: if you revelation chapter 21 first 4 verses,
1: இந்த வார்த்தை எதையும் குறிக்கிறது என்று சொன்னால், அங்கே வாசிக்கிறோம்,
0: here we read,
1: பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தில் விட்டு இறங்கி வர கண்டேன். அது தனக்கு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
0: Now I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth had passed away, and there was no more sea. Then I, John, saw the holy city, New Jerusalem, coming down out of heaven from God, prepared as a bride adorned for her husband.
1: அப்போ பூமி என்பது தேவன் ஏற்கனவே சிருஷ்டித்த இப்பொழுது நாம் வாழ்கிற பூமி மாத்திரம் அல்ல.
0: The land or the earth does not even denotes the present world or the earth that we live in.
1: இரண்டாவது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி என்று கொடுத்த இஸ்ரவேல் தேசம் மாத்திரம் அல்ல.
0: It is not only the promised land that was given to the people of Israel.
1: கர்த்தர் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் ஒரு பூமியை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
0: But the Lord has also promised a land to we who are the Christian and believers of God.
1: அதை குறித்து வாசிக்கிறோம், இது புதிய பூமி.
0: We read that this is a new earth.
1: பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு பட்டணமாகிய புதிய எருசலேம்.
0: This is a new city or new Jerusalem that has coming down from the out of earth heaven.
1: இந்த பூமியில யார் வாசம் பண்ணுவா?
0: Who will dwell in this earth?
1: நீங்கள் இதே 21:27 வாசித்தால்,
0: If you read chapter 21:27,
1: தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: But they shall by no means enter it anything that defiles or causes an abomination or a lie, but only those who are written in the Lamb's book of life.
1: கர்த்தர் நமக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்றாரு.
0: So the Lord is preparing a land for us.
1: அது நமக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு.
0: That he promises.
1: யாரை இது சுதந்திரிக்க பண்ணுவார் என்று கேட்டால்,
0: And who will inherit that land?
1: தீட்டுள்ளது அதுல பிரவேசிக்காது.
0: Defile cannot enter it.
1: அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதுல பிரவேசிக்காது.
0: Or anything that causes an abomination or a lie cannot enter in.
1: ஆண்டவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் அதுல பிரவேசிப்பாங்க.
0: But only those who are written in the Lamb's book of life will enter into it.
1: மற்றவர்களுடைய நிலை என்ன?
0: What is the condition of other people?
1: அவர்கள் அழியாத நரகமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினிலே தள்ளப்படுவார்கள்.
0: They will be cast into the lake of fire which is the hell.
1: ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறவர்களோ,
0: But whoever is righteous before the Lord,
1: பரிசுத்தவான்களா இருக்கிறவர்களோ,
0: who are holy before the Lord,
1: கர்த்தர் உண்டாக்க போகிற புதிய பூமியில அவங்க நிலைத்திருப்பார்கள்.
0: They will remain and dwell in the new land that the Lord will create.
1: இதைதான் தீர்க்க தரிசனமாக தாவீது எழுதும்போது,
0: This is what when David wrote as a prophecy.
1: நீங்கள் சங்கீதம் 23:6 வாசிப்பீர்களானால்,
0: If you read Psalm 23:6,
1: எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்.
0: Surely goodness and mercy shall follow me all the days of my life.
1: நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாக நிலைத்திருப்பேன் என்று சொன்னார்.
0: And I will dwell in the house of the Lord forever.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: இந்த தாவீது யார் தெரியுமா?
0: You know who is this David?
1: அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி.
0: He belongs to a promised descendant.
1: அவர் யாரனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே வாழ்கிறவர்.
0: He was a person who lived in a promised land.
1: இன்னும் சொல்லபோனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகி இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் ராஜாவா இருந்தவர்.
0: To say more, he was the king of this promised land Israel.
1: அவர் சொல்றாரு, நான் இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்நாள் இருக்கு, இந்த ஜீவிய நாட்கள்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்துரும்.
0: So he says, now I live a life, in this life surely goodness and mercy will follow me.
1: ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை கிடையாது.
0: But this is not my life.
1: நான் என்றென்றும் வாழ போகிற ஒரு காலம் ஒன்று இருக்கு.
0: But there is a time where I will live forever.
1: அந்த அது எங்க வரும்னா, கர்த்தருடைய வீட்டில நான் தங்கி இருக்கிற ஒரு நாள்.
0: That is the time when I will dwell in the house of the Lord.
1: அதேதான் இயேசு சொல்லும் பொழுது,
0: This is all when Jesus said,
1: நான் உங்களை முன்ன நான் வந்து இந்த உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக போறேன்.
0: So I am going to depart from you.
1: எதற்காக உங்களை விட்டு போறேன்னு சொன்னா,
0: Why do I depart from you?
1: உங்களுக்காக ஒரு நகரத்தை நான் ஆயத்தம் பண்ணி நான் போறேன்.
0: I go that I may prepare a city for you.
1: உங்களுக்காக ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ண, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போகிறேன்.
0: I am going to prepare a dwelling place for you.
1: நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன்.
0: So after I prepare it, I will come and gather you.
1: அன்பானவர்களே,
0: my dear ones,
1: நம்முடைய தேவன் வந்து இந்த பூமியில மட்டும் நாம உயிர் வாழணும், நாம நிலைச்சிருக்கணும் விரும்புகிறவர் அல்ல.
0: Our Lord not only desires that we should remain and live in this world alone.
1: அவர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று மாத்திரம் அல்ல.
0: He not only desires that we should inherit the promises and the blessings that he has promised us.
1: நாம் ஒவ்வொருவரும் நித்திய வீடாகிய பரலோகத்தையும், நித்திய தேசம் ஆகிய புதிய பூமியையும் நாம சுதந்திரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
0: But the Lord desires that we should inherit the eternal heaven and the eternal house.
1: அந்த தரிசனத்தை விட்டு நாம ஒருத்தரும் விலகிட கூடாது.
0: We should never be removed or moved away from that vision.
1: இது ஒரு தற்காலிகமான பூமி தான்.
0: This is a temporary earth.
1: பாவத்தினால தேவன் இந்த பூமியில மனுஷனுடைய வாழ்நாட்களை தேவன் வந்து தீர்மானித்து விட்டார்.
0: The Lord has decided the life or timeline of men based upon his sin.
1: ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால தேவன் பாவத்தில் இருந்த மனுஷனை மீட்டெடுத்து நித்திய வாழ்வுக்கும் தேவன் ஆயத்தமாக்குற பாதை உண்டு பண்ணியிருக்கிறார்.
0: But the Lord has also made a way towards the eternity by his through his son by his righteousness.
1: அந்த பழியிலே நடக்கிற செம்மையானவர்களை, நீதிமான்களை, உத்தமர்களை தேவன் பரம தேசத்துல நித்திய வீட்டுல தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவா.
0: And the righteous or the upright who walk in that way, the Lord will make them to dwell and remain in that perfect eternal house forever.
1: பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளே இந்த தரிசனத்தோடு வாழ்ந்தார்கள்.
0: This Old Testament believers also live with that vision.
1: நமக்கு இங்கே நித்தியமான நகரம் நமக்கு இல்லை.
0: We don't have an eternal city here.
1: நமக்கு இங்கே நிலையான நகரம் இல்லை.
0: We don't have an eternal city.
1: We don't have a permanent home here. நிலையான நகரம் நமக்கு இல்லை.
0: We don't have a permanent nation.
1: ஆனால் வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வரப்போகிற வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய நித்திய வீட்டுக்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள்.
0: But they were preparing for the new house, the new earth that is yet to come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் பாதைகளை சீர்தூக்கி பார்க்க கிருபை தாரும்.
0: Lord, in my life, Lord, help me to look at my ways, Lord.
1: உத்தமர்களின் தேசத்தில் நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும்.
0: Lord, give me grace to remain in the city of righteousness.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த பூமியில நான் அறுப்புண்டு போகாதபடி என் பாதைகளை நீதி உள்ளதாய் வைத்துக்கொள்ளும்.
0: Lord, keep my ways righteous that I may not be cut off from this earth, Lord.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: இந்த பூமியில் நீர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரித்து அதிலே தங்கி இருக்கும்படி என் வாழ்க்கை உத்தமமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give me grace to keep my life in upright manner that I may receive and inherit the promises that I've given in this land.
1: மூன்றாவது,
0: Third,
1: ஆண்டவரே, நான் வந்து இந்த பூமியில மாத்திரம் இல்ல, இனி எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்திலே நான் நிலைத்திருக்கும்படி என்னை நீர் பரிசுத்தப்படுத்தி தீட்டானவைகளை ஆண்டவரே எல்லா விதமான கேடுகளை என்னை விட்டு அகற்றி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம்.
0: Lord, Lord also ask, Lord, not only here, but Lord, Lord, sanctify me, make me holy, that I may not be defiled and cause no abomination to live in the eternal land.
1: ஆண்டவரே, எந்த அருவருப்பும் காணப்படாதபடி,
0: that no abomination may be seen in me.
1: இன்னும் என்னை பரிசுத்தமுள்ளவனாய் மாற்று.
0: Lord, make me more holy, Lord.
1: ஜெபம் பண்ணுவோமா?
0: Shall we pray?
1: ஆண்டவரே, என்னை நிலைத்திருக்கிற ஒரு பரிசுத்தவானாய் மாற்று.
0: Lord, make me a person who remains forever.
1: ஆண்டவரே, நிலைத்திருக்க பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும்.
0: Lord, I need a blessing to remain forever.
1: ஆண்டவரே, இந்த பூமியிலே வாசம் பண்ண வேண்டும்.
0: Lord,
1: I should தங்கி இருக்க வேண்டும்.
0: Lord, I should dwell and remain in this earth.
1: ஆண்டவரே, அறுப்புண்டு போக கூடாது.
0: I should not be cut off, Lord.
1: அதிலே இராதபடி நிர்மூலமாகி போகக்கூடாது.
0: I should not be uprooted from it, Lord.
1: என்னை ஒரு நீதிமானாய் வைத்துக்கொள்.
0: Lord, make me righteous.
1: இந்த பூமியிலே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தா.
0: Lord, give me grace that I may remain in this land until I fulfill your purpose, Lord.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவனாய் மாத்திரமல்ல,
0: not only as the one who received your promise,
1: அதை பெற்றவர்கள் சுதந்திரிக்க முடியாதபடி வனாந்திரத்தில் அழிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் இல்லாதபடி எங்கள் வாழ்க்கையை நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஜாக்கிரதையா இருக்க கிருபை தா.
0: Lord, give us grace to be carefully inherit those promises and not be like Israelites who did not inherit the promise but were destroyed in the wilderness, Lord.
1: ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக,
0: and above all,
1: எங்களுக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கு.
0: Lord, you have prepared an eternal kingdom for us.
1: அதிலே நாங்கள் அபாத்தராய் இராதபடி எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக பிரியமும் பரிசுத்தம் உள்ளதாயிருந்து உம்முடைய நித்திய வீட்டிலே நாங்கள் சுதந்திரித்து என்றென்றும் அங்கே தங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தா.
0: Lord, give us grace that we may inherit that land and Lord, live there forever and not become unworthy of it, Lord.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: இந்த நாளிலே மறுபடி ஒருமுறை எங்களை பரிசுத்தப்படுத்து.
0: Lord, once again, Lord, sanctify us today.
1: எங்களுடைய வாழ்க்கையில உள்ள துன்மார்க்கங்களை விலக்கும்.
0: Lord, remove all the wickedness from our life.
1: எங்கள் பாதைகளை சீர்படுத்தும்.
0: Lord, set right our paths.
1: எங்களை சுத்திகரியும்.
0: Lord, cleanse us.
1: எங்களை பரிசுத்தப்படுத்தும்.
0: And sanctify us, Lord.
1: உத்தமர்களோடு பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே நாங்களும் காணப்பட எங்களுக்கு கிருபை தா.
0: Lord, give us grace that we may also be seen along the crowd of righteousness.
1: உம்முடைய நித்திய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற.
0: Lord, let your eternal promises be fulfilled in our lives.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2:1. டீல் மூடி 11 வயது சிறுவன் ஒருவன் வீட்டுக்கு அவனுடைய தகப்பனை சந்திக்கும்படி சென்றிருந்தார். டீல் மூடி தன்னுடைய குடையையும் தொழ்பையையும் அவர்கள் வீட்டுக்கு அருகில் இருந்த மூப்பர் ஒருவர் வீட்டில் மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டார். திடீரென ஞாபகம் வரவே டிஎல் மூடி சிறுவனை கூப்பிட்டு அந்த மூப்பருடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய குடையையும் தோள்பையையும் எடுத்து வரச் சொன்னார். மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சிறுவனும் அந்த பொருட்களை எடுத்து வரச் சென்றான். எடுத்து வரும் வழியில் குடையை தன் தோள்பட்டையில் வைத்துக்கொண்டு குடையின் கைப்பிடியில் பையை தொங்க விட்டு கொண்டு நடந்தான். வெயிட் தாங்க முடியாமல் குடையின் கைப்பிடி முறிந்து ஒடிந்து விழுந்தது. சற்றும் எதிர்பாராத விதத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் டிஎல் மூடியின் குடை உடைந்து போனதால் சிறுவன் மிகவும் பயந்தான். இதை எப்படி அவரிடம் சொல்வது என்று நினைத்த சிறுவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நடந்ததை நான் என் அம்மாவிடம் சொல்வேன், என் அம்மா அதை என் அப்பாவுக்கு சொல்வார்கள், அப்பா அதை டிஎல் மூடிக்கு அறிவித்து விடுவார் என்று யோசனை செய்தான். கடைசியில் சிறுவனின் தகப்பன் நடந்ததை டிஎல் மூடிக்கு அறிவித்தார். டிஎல் மூடி அந்த சிறுவனிடம், ஆக கடைசியில் என் குடையை உடைத்து விட்டாய், இங்கே என்னிடம் ஒரு நிமிடம் வா என்று சிறுவனை கூப்பிட்டார். சிறுவனும் பயந்து கொண்டே அவர் அருகிலே சென்றான். நீ என் குடையை உடைத்த பின்பு உனக்கு பயமாகவும் அவமானமாகவும் இருந்தது இல்லையா? எனவே நீ முதலில் அதை உன் அம்மாவிடம் சொன்னாய், உன் அம்மா அதை உன் தகப்பனிடம் சொன்னார்கள், உன் தகப்பன் எனக்கும் உனக்கும் இடையில் மத்தியஸ்தராக நின்று நடந்ததை அறிவித்தார் இல்லையா? இதை போலவே நாமும் தண்டனைக்குரியவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி பிதாவின் கோபத்தை மட்டுப்படுத்தி நமக்கு மீட்பை பெற்றுத்தந்தார் என்று சிறுவனுக்கு டிஎல் மோடி இயேசுவின் அன்பை புரிய வைத்தார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையில் அத்திமரம் ஒன்றை பற்றி கூறினார். அந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை, பயனற்றதாக இருந்தது. எனவே தோட்டத்து எஜமான் வேலைக்காரனை நோக்கி, இந்த அத்திமரத்தை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்றார். ஆனால் அந்த தோட்டக்காரனோ, இல்லை, இது இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி அதற்கு ஏறு போடுகிறேன், கனி கொடுத்தால் நல்லது, இல்லாவிட்டால் பின்பு அதை வெட்டி போடலாம் என்று அத்திமரத்திற்காக பரிந்து பேசினான். ஆம் பிரியமானவர்களே, இந்த தோட்டக்காரனைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் பாவம் செய்து பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய கற்பனைகளை மீறும்போது பிதாவானவர் நம்மை அழித்து விடாமல் இருப்பதற்காக நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசவில்லையானால் நாம் நம் பாவத்தில் என்றோ மறித்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடியால் பிதாவிடம் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இயேசுவின் அன்பை அற்பமாக எண்ணாமல் அவரிடம் ஓடி வருவோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கும் உதவி செய்வார்.

ஒரு ஜெபம் போல அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல போகிறோம். மூத்த பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இது ஒரு பாடலாய் அல்ல, ஒரு ஜ

அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படுத்தவே மாட்டார். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில், கடற்கரையில் நிறைய படகுகள் இருந்துச்சான், அதில் ஒன்றில் ஏறினார். அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அநேக படகுகள் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்றில் ஏறினார். அந்த ஒன்று தான் நம்ம. ஆமென் சொல்ல முடியுமா? அந்த ஒன்று தான் சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, ஆனால் அந்த படகை கர்த்தர் நிரப்பினாராம். கர்த்தரை நம்பி களத்தில் இறங்குறவங்களை என் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொல்ல போகிறோம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?

ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவன். ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனை அப்படியே சில நிமிடங்களும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். தலை சாய்க்கும் கல்நீரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.

ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறி போகாது. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறவர்.

ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா, தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப போகிறீர், ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறீர், என்னை நிரப்புங்க என்று ஆண்டவருடைய

அதிகாரம் 11. அக்காலத்தில் நாவாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீழே ஆற்றில் இருக்கிற யாவேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாவேசின் மனுஷர் எல்லாரும் நாவாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தவரம் பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பால் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓடின மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதியின் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் ராமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதியை அவர்களை நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீழே ஆத்திருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வளர்த்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராயும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படி ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் பாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று வாக்குரைக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி எவைகளுக்கு கண்ணீரோடு முறையிட்டீர்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு பதிலை காணப்போகிறீர்கள். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்கிறார். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிகளையும் நான் துருத்தியில் வைத்து கணக்கு பார்த்து உதவுவேன் என்கிறார். இன்றைக்குள்ள தொற்று நோய் என்கிற சங்கார தூதனின் மரணத்தின் பிடியினால் பல இன்னல்களை பல இழப்புகளை சந்தித்து அடைப்பட்ட நிலையில் போராடி உங்களில் பலனற்று போக மட்டும் அழுது துக்கித்து கொண்டிருக்கிறவர்களே, மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் இன்றைக்கு தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தம் ஜீவனை தந்து பரிபூரண சுகம், ஆரோக்கியம், நன்மை, மகிழ்ச்சி, சுகவாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சிலரின் கண்ணீரை கர்த்தர் துடைத்து களிப்பை கொடுத்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, மரித்து போன நிந்தைகள் மாற்றப்படுகிறது. யோவானின் புஸ்தகம் 11 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவுடன் கூட ஊழியம் செய்தவர்களான மார்த்தாள், மரியாள், அவர்கள் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்பதை இயேசுவிடம் தெரிவிக்க ஆள் அனுப்புவதையும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 பிறகு இயேசு அவ்விடம் வருவதையும், லாசரு வைக்கப்பட்ட கல்லறையின் அருகே சென்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்றும், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அங்கு துக்கித்து அழுது கொண்டிருந்த அனைவரின் கண்ணீரையும் துடைத்தார். நிந்தையை நீக்கி போட்டார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தினார். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்களாய் மரித்து போன நிலையில் உள்ள சூழ்நிலைகளை இயேசு இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். சிலரின் தீராத வியாதிகள், கடன் பிரச்சனைகள், திருமணம், படிப்பு, வேலை போன்ற காரியங்கள் எல்லாம் முயற்சி செய்து முடியாமல் போய் கல்லறைக்குள் அடைப்பட்ட லாசருவை போல் காணப்படுகிறதே என்று கண்ணீரோடும் வேதனைகளோடும் இருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு வருகிறார். தடையாய் அடைக்கப்பட்டு வைத்திருந்த கல்லறையின் கல்லை எடுத்து போட்டது போல உங்களின் தடை கற்களை எடுத்து போடுகிறார். எவ்வளவு பெரிய பொல்லாத சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவித்து அடைப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவைகளை பார்த்து இயேசு வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல், இதுவரைக்கும் பாவ சாப கட்டுக்கள், வியாதியின் கட்டுக்கள், பலவீனத்தின் கட்டுக்கள், பொருளாதார குறைவின் கட்டுக்கள், இவைகளால் சுற்றப்பட்டு இருந்த எல்லா கட்டுகளிலிருந்தும் இன்றைக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கிறார். சத்துருவின் கிரியைகளை கட்டவிழ்த்து விடுகிறார். புதிய ஜீவனை, பரிபூரண வாழ்க்கையை தந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, மறக்கடிக்கப்பட்ட நிந்தைகள் மாற்றப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 நாம் வாசிக்கையில், அங்கே ஆகாரை குறித்து பார்ப்போமானால், ஆப்ரஹாமின் மனைவியானவள் அடிமை பெண்ணாக இருந்தவள் தனது நாச்சியாராகிய சாராளின் கசப்பான வார்த்தைகளினால் மிகவும் துக்கமடைந்திருந்தாள். ஆப்ரஹாம் ஆகாரிடம், நீ துக்கமடைய வேண்டாம் என்று சொல்லி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து பிள்ளையுடன் அனுப்பிவிடுகிறான். ஆகார் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள் என்றும், தண்ணீர் செலவழிந்த பிறகு பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டாதவளாய் சத்தமிட்டு அழுதாள் என்றும், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு வனாந்தரத்திலே தண்ணீர் துறவை உண்டு பண்ணினார். ஆகார் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். இஸ்மவேல் என்னும் பெரிய ஜாதியாக்கினார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக உங்கள் உறவுகளால் மறக்கப்பட்டோ, அல்லது நீங்கள் உண்மையாய் வேலை செய்தும் உங்கள் அதிகாரிகளால் மறக்கப்பட்டோ, உங்களை நேசித்தவர்கள் உங்களை மறந்தோ, குடும்பம், உறவு, சமுதாயம் இப்படி அநேகரால் தள்ளப்பட்டு பலனற்று போய் வனாந்தரத்தின் அனுபவத்திற்குள் அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆகாரின் கண்களை திறந்த கர்த்தர் உங்களின் கண்களையும் திறக்கிறார். ஜீவ ஊற்றாகிய இயேசுவை காணும்படிக்கே பழையவைகளை குறித்து சிந்திக்காமல், பூர்வமானவைகளை நினைக்காமல் இயேசுவை காணும்போது புது வாழ்வு மலர்கிறது. ஜீவ நீரூற்றாகிய இயேசுவின் அன்பை பருகும்போது உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. பெரிய ஜாதியாக்கி வனாந்திர வாழ்க்கையை வயல்வெளியாய் மாறும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
மூன்றாவதாக மரணத்தின் நிந்தைகள் மாற்றப்படுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கிய ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடத்தில் வந்து, நீர் உமது காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கூறுகிறான். அதை கேட்ட எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். அப்பொழுது கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 கூட்டுவேன் என்று கூறி எசேக்கியாவை மரணத்திலிருந்து விடுவித்து பிழைத்திருக்கச் செய்தார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் மரணத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறதா? கொரோனாவின் தொற்று மரண பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதே என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? மருத்துவர்களும் அரசாங்கமும் அக்கம் பக்கம் எல்லாரும் அவ்வளவுதான், நாம் பிழைக்கவே மாட்டோம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மேலும் மரண பயத்தை அதிகப்படுத்தி உங்களை பலனற்று போக செய்கிறார்கள் என்று கலக்கத்துடன் காணப்படுகிறீர்களா? கலங்காமலும் பயப்படாமலும் தேவ சமூகத்தை தேடுங்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிற தேவனாயிருக்கிறார். தமது ஜனத்திற்கு நிந்தையை உண்டு பண்ணுகிறதான கொரோனாவை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று வாக்கு பண்ணியுள்ளார். உங்கள் முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீருக்கு பதில் உண்டு. உலகம் பேசுவதை கேளாமல் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசிங்கள். அவர் உங்கள் ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்வார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் கடந்து போனாலும் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை பெரிய ஜாதியாக்கி மரித்து போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பெற செய்து உங்களை தீர்க்காயுசுடன் வாழ வைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையிலும் யாரேனும் இதுவரையில் இப்படிப்பட்ட இயேசுவை நான் அறிந்து கொள்ளவில்லையே என்று ஏக்கத்துடன் இருப்பீர்களானால், இயேசுவாகிய ஜீவர் நீரூற்றை காண உங்கள் கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை அற்புதமாய் நடத்துவதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் கொடுக்கப்படும். இந்த கால சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே தேவைகளை அதிகமாக்கி இருக்கிறது. நிறைய பேருடைய உள்ளத்திலே காலையில் எழுந்தவுடனே அந்த நாட்களுக்குரிய கவலை ஒட்டிக்கொள்கிறது. என்ன செய்ய போகிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது, நாம் இப்படி இனி எப்படி வாழப்போகிறோம், எப்படி தொழில் செய்ய போகிறோம், எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறோம், நிறைய கேள்விகள் இந்த காலை நேரத்திலே அநேகருடைய உள்ளத்தில் எழும்புகிறது. சிலர் சொல்லும்போது, பிரதர் ரொம்ப சோர்ந்து போகிறோம் பிரதர், ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் எழும்போது ஒரு பெரிய மனசோர்வு எங்களை நெருக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்திலே ஒரு கவலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். இதே லூக்கா 12:22 இருந்தும், மத்தேயு சுவிசேஷம் 6 இருந்தும் நாம் ஒரே சம்பவங்களை வாசிக்கிற போது, நீங்க என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதிருங்கள். நீங்கள் காகங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு உதாரணமா சொல்றார். ஆகாயத்து பறவைகள், அது என்னைக்காவது பட்டினி கிடக்குது, அவைகளை தேவன் போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்கள் என்ன அழகான கலர், அந்த கலரை அது சாயம் அடிச்சுக்கிறது இல்லை, தேவன் அழகாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவைகளையே தேவன் அழகாய் உருவாக்கி வைத்திருக்கும் போது தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய மாட்டார். அதனாலதான் இங்க சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் 3:2 சொல்லுவார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே தேடுங்கள். நீங்க மேல நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தருவார். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாம தேவனை தேடுகிறது தான். நமக்கு நிறைய தேவை இருக்கு, ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் கூட பட்டினியா கிடக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய எதிர்பார்ப்போடு கூட உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தின் மூலம் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை முதலாவது தேட வேண்டும். நம்ம மனசெல்லாம் தேவைகளை தான் பார்க்குது, தேவனை பார்க்கல. நம்ம தேவனை பார்க்க ஆரம்பிக்கலாம், தேவைகளை தேவன் சந்திப்பார். நம்ம வேத வசனத்தில் வாசிக்கும் போது ஏராளமானவருடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். எங்கும் பஞ்சம், ஆனால் எலியாவுக்கு போஷிப்பதற்கு ஒரு ஏழை விதவையின் வீட்டிலே தேவன் ஆகாரம் கிடைக்கும்படி செய்தார். அந்த சகோதரியின் வீட்டில் எலியா போன பிற்பாடு அந்த வீட்டில் எண்ணெய் குறையவும் இல்லை, மா செலவழிந்து போகவும் இல்லை. காரணம், தேவனுடைய மனுஷன் ஒருவர் தேவனை தேடிக்கொண்டிருந்தார். அவர் தேடிக்கொண்டிருந்ததுனாலே அந்த தேவனுடைய மனுஷனுக்கும் ஆசீர்வாதமா இருந்தது, அந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருந்தது. இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் என்று தினந்தோறும் நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. பிரதர், ஒன்றும் இல்லை என்கிட்ட, நாங்கள் இருக்கிறது கிராமம், ஆனால் அந்த கிராமத்தில் எங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை பிரதர். ஆனால் நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர்
ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவர் சாட்சி சொல்லும் போது நமக்கே ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவர் தான். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் முன்னாடி நின்னாலும் நம்ம கை எடுக்கிறது தேவனை மாத்திரம்தான். அதனால்தான் சொல்றேன், நீ முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூடு கொடுக்கப்படும். நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிறைய தேவை உங்களுக்கு இருக்கு, முழங்கால் போடுங்க, ஆண்டவரை மாத்திரம் பாருங்க, நிச்சயம் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உண்மையே சார்ந்து உண்மையே தேட தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டீர். உண்மை தேடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற தேவன். நாங்கள் நித்திய ஜீவனை தேடுகிறோம். ஆண்டவரே, எல்லா நன்மைகளாலும் திருப்தியாக்கும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சபை ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாட்கள். இன்னொரு கோணத்தில் சிந்திக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை தேவ ஜனங்கள் ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். சபை வருகையை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கும் இந்த காலங்களில் இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் தேவ ஜனங்களை, தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகளை இல்பொருளாக்க வேண்டும் என்று சொல்லுகிற இன்னொரு சத்தமும் தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? துணித்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது அவர்களுடைய கட்டுகளை நம்மை விட்டு அறுத்து போடுவோம் என்கிறார்கள். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேசத்தின் தலைவர்கள் ஆலோசனை பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்கும் மோசேயின் காலத்தில் நடந்தது போல தேவ ஜனங்களின் பெருக்கத்தை குறைப்பதற்கும் சாத்தான் திட்டம் வகுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை குறித்தும் சூழல்களை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் நம்முடைய எதிராளியை குறித்தும் நன்றாய் கரிசனை கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வராமேன் சொல்லுங்க. இந்த காலங்களில் சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட தடுமாற பண்ணுவதற்கு, விழ பண்ணுவதற்கு, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறானா? படிச்சிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவங்க, பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்தவர்கள், ஜபம் பண்ண தீர்மானித்தவர்கள், ஊழியங்களை செய்ய தீர்மானித்தவர்கள், அவர்களை கூட விலத்தள்ளுவதற்கு சாத்தான் என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்தில் சிந்தித்தால் அவனுடைய வேகத்திற்கு காரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும் பொழுது தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று கண்டு அப்படிதான் இருக்கு. பிசாசுக்கு தெரியும் இனி ரொம்ப நாள் சபைக்கு விரோதமா எழும்ப முடியாது, இனி ரொம்ப நாள் தெய்வ ஜனத்துக்கு விரோதமா எழும்ப முடியாது, தனக்கு குறிக்கப்பட்ட காலம் இனி கொஞ்சம் தான் இருக்கு என்று கண்டு ரொம்ப வேகமா இருக்கானா? ரொம்ப வேகமா இருக்கான். யாரை விழுங்கலாமோ வென்று பகதேடி சுற்றி தெரிகிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நல்ல ஆசீர்வாதமா வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் காலத்திற்கு முன்பு தீமைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளாத ஆவி, திருச்சபைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகளை கூட கனவீனமாய் நினைக்கப்படுகிற அளவிற்கு அவர்களை கொண்டு நிறுத்துவதற்கு சாத்தான் பயங்கரமா கிரியை செய்கிறான். அதனால பிள்ளைகள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டோட்டு சொல்லுங்க, ஆண்டவரே கிருபைத்தார். எல்லாரும் எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். அதனுடைய 12 வசனத்தை படிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, கவனிங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. பிசாசு இப்ப எப்படி இருக்கானா? அப்ப இந்த கோபம் என்று சொல்வது அதிகமா நம்ம யார்கிட்ட தான் பார்க்க முடியும்? கோபம் என்று சொல்லுகிறதை அதிகமா நம்ம யாரிடத்தில் பார்க்க முடிகிறது? சாசனிடத்தில். சாத்தானுடைய கேரக்டர்ல ஒரு கேரக்டர் என்ன? கோபம். அதனாலதான் அப்போ சொன்ன பவுல், கோபமும் மூர்க்கமும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கல் ஆகாத வம்பு வார்த்தைகளும் ஆகி இவைகளை விட்டு விடுங்கள் அப்படின்னு அப்போ சொன்ன பவுல் அழகா சொல்லுவார். ஏன்னா அதிகமா இந்த கோபத்தை கையாளுவது யார்? சாத்தான் தான். அதனால அதிகமா அந்த கோபத்துக்கு அடிக்டா இருப்பாங்க. சிலருக்கு என்ன சொல்லி கோபம்தான் வரும். இயேசுநாதர் கோபப்பட்டாரா இல்லையா? சாட்டை எடுத்து என்ன செய்தார்? அடித்தார். இப்ப இயேசு என்ன செய்தார்? கோபப்பட்டிருக்கார். ஆமா, இயேசுவின் கோபத்திற்கு காரணம் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் அங்கனம் நடந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்திற்கு ஒரு தகுந்த காரணம் இருந்துச்சு, சபை சுத்திகரிக்கப்படுவதற்கு. ஆண்டவர் ஒரு தடவை தான் கூப்பிட்டு கோபப்பட்டார் இல்லையா? இயேசு தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்தில் எப்பதான் கோபப்பட்டார்? ஒரே ஒரு வாட்டி தான். அது எங்க தான் கோபப்பட்டார்? ஆலயத்தில். அந்த காரியம் என்ன? ஆண்டவருக்கு எடுத்த காரியம். ஆலயத்தை அசுசிப்படுத்தினார்கள், ஆண்டவர் கோபப்பட்டார். அப்ப பிசாசு இங்க ரொம்ப கோபமா இருக்கான். அடுத்து படிங்க. கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால், பைபிள் சொல்லுது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்ப எனக்கு எதிராளி யார்? என்னுடைய குடும்பத்திலாய் இருக்கலாம், என்னுடைய வேலை ஸ்தலத்திலாய் இருக்கலாம், அல்லது என்னுடைய ஊழியத்திலாய் இருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எதிராளி உண்டு. என் வளர்ச்சி, என் மேன்மை, என்னுடைய ஆசீர்வாதம், என் ஆத்மீக ஜீவிதம், என்னுடைய திருச்சபைகளுக்கு அடுத்த வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த ஜீவியம், இதெல்லாவற்றையும் பிடிக்காத ஒரு சாசு ஒருத்தன் உண்டு. அவ அன்று முதல் இன்று வரையிலும் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. பிசாசு எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அவன் வந்து அமெரிக்காவை உனக்கு பேர்ல எழுதி தாரேன்னு சொன்னாலும் பிசாசு உங்களிடத்தில் அனுகூலம் பண்ணுகிறவன் அல்ல. அதனால இந்த விஷயத்துல பிள்ளைகள் கவனமா தான் இருக்கணும். அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் எடுங்க பிள்ளைகளா, எபேசியர் 4 அதிகாரத்தை திருப்புங்க பாக்கலாம். எபேசியர் 4 அதிகாரத்துல அப்ப இந்த வசனம் கோபம் கொள்ள நமக்கு அனுமதி அளிக்கிறதா இல்லையா? ஏற்கனவே சொன்னேன் பிசாசுக்கு சுபாவமாக்கும் கோபம். அப்ப அதுக்கும் பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டார், அதனால நம்ம நல்ல காரியத்தை கோபப்படுகிறது தப்பு இல்லையான்னு நீங்க கேட்டியா? நீங்க பார்த்தது அப்படி இருந்து. அதனால இப்ப அடுத்த வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன எஸ்கியூஸ் தர. என்ன எஸ்கியூஸ்? கோபம் கொள்ளு, ஆனா பாவம் செய்யாது. பாவத்திற்கு இடம் கூடாமல் கோபப்படு, தப்பே இல்லை. ஆனால் அப்படி கோபப்படும் பொழுது ஒரு கணம் முன்னே நிற்பார், கண்ணாடிக்க முன்னப்போ. ஆண்டவர் அந்த முந்தின வசனம் தானே சொல்லியிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு பிசாசுக்கு சொல்லுங்க இடம் கூடாதேன்ட்ட. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், கோபம் ஒரு மனிதனில் குடிகொண்டால் அது அவனை பாவம் செய்ய வைத்த பின்புதான் என்ன செய்யும்? அடங்கும். அதனாலதான் முந்தின வசனத்தில் தெய்வம் சொல்லும்போ, உன்னுடைய கோபம் சூரிய அஸ்தமானத்திற்கு முன்னே தனிய கடவுதுன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பலரையும் பிசாசு வஞ்சிக்கிற ஒரு சுபாவம் கோபமாக்கும். அன்றவிட்ட நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ண போறோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பாடம், ஆண்டவரே நான் பிசாசுக்கு என்ன செய்யப்படாது? இடம் கொடுத்து விட கூடாது. 2, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, சீக்கிரம் படிங்க உங்களே, யாக்கோபு 4:7 படிக்கும்போ, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, இங்கே சாத்தானுக்கு நாம் இணங்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல இடம் கொடுக்க கூடாது. எனக்கு தோல்ல அவை ஏறி இருந்து சவாரி செய்ய கூடாது, இடம் கொடுக்காது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு கீழ்ப்படியாதிருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். சாத்தாங்கிட்ட ஒரு காம்பர்மேஸ் உனக்கு இருக்கப்படாது. பிசாசினிடத்திலே என்ன வரப்படாதான்? ஒரு இணக்கம் வரக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள வர பிசாசு பயப்படணும். நம்ம நிர்மல ஆளுக்க வீடு தான், அது நேரம் கிடுக்கிட்டு நீ யாருக்குள்ள வரப்படாது. ஜபிக்கிறவனுடைய வீட்டுக்குள்ள அவன் வர்றதுக்கு பயப்படணும். ஆராதிக்கிற வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அது பயப்படணும். அன்பான பிள்ளைகளுக்கு சொல்றேன், அநேகரை சாபத்திற்கு நேராய் கொண்டு விட பரிசுத்தாவியாமை சாத்தான் பயங்கரமா திட்டம் ஊக்குறான். நான் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. அப்ப அதனால அவனுக்கு இணங்க கூடாதா? விசுவாசிக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே, ஆண்டவரே சாத்தானை நடுங்க வைக்கத்தக்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தரணும். ஆண்டவர், பிசாசு என்னை பார்த்தா பயப்படத்தக்க விதத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் கூட தேவன் இருக்கிறதை கண்டு, என் கூட இயேசு இருக்கிறதை கண்டு, என் கூட ரட்சிப்பு இருக்கிறதை கண்டு, என் கூட ஆண்டவர் இருக்கிறதை கண்டு, என் கூட அபிஷேகம் இருக்கிறதை கண்டு சாத்தான் பயப்படுகிற அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஏன் பிள்ளைகள் ஜெபிக்க கூடாது? ஒரு வார்த்தை ஏன் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே, அப்படி ஒரு வாழ்க்கையை தெய்வம் எனக்கு தரணும். ஆண்டவரே, விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோபுனுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போ, தேசமெல்லாம் நான் சுற்றி வருகிறேன் அப்படின்னு பிசாசு சொல்லுதான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ வருகிற வழியில் யோபுவின் வீட்டின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிற அவனுடைய மறுபதில் என்ன? என்னால முடியல, என்னால முடியல, ஏன் நீர் அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். யோபுவுக்கும் தெய்வத்தோடும் உள்ள உறவு சாத்தானை நெருங்க விடல. அந்த வீட்டில் அந்த தனி நபருக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையிலான உறவு உறுதியா இருந்ததுனால அந்த வீட்டு பக்கம் பிசாசால என்ன செய்ய முடியல? நெருங்க முடியல. நம்ம பல நேரம் பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர் நம்ம அந்த ஜோமனிட்டு போவோம். ஆனா போராட்டம் ஜெபிக்கிறேன் விடுதலை வருது. ஆனா அந்த போராட்டமே இல்லாத ஒரு நிலை, அந்த பிசாசுனுடைய தாக்கம் இல்லாத நிலை, அவன் பக்கமா நான் போவே மாட்டேன் என்று அவன் சபதம் எடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கத்த தரணுமே. நான் சொல்ல புரியுதா சகோதரமாரு? பிசாசு போராடுறான், எதிரா வருகிறான், நம்ம ஜெபிக்கிறோம், அவனுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. அது ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம ஜோம் பண்ணி அவனை விரட்டுறதை விட நம்ம நினைச்சாலே அவன் கொலை நடங்குகிற அளவிற்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எங்க பிள்ளைகளுக்கு தரலாமே. என் பிள்ளைய வீட்டு பக்கம் போனியா? அம்மா நான் போகல அப்படிங்கிறாமே. யாரு? யோபுனுடைய சரித்திரத்துல பிசாசு சொல்றான்ல, நீர் அவனை வேலை கட்டி வச்சிருக்கு, நாங்க போவே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு ஆத்மீக பிசாசு நடுங்கத்தக்க ஒரு ஜீவிதம் என் பிள்ளைகளுக்கு தெய்வம் தருவார். ஆனால் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நம்ம ஆண்டவர்ட்ட விரும்பணும், ஆண்டவரே பிசாசு எனக்கு விரோதமா எழும்பி நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி அவனை மேற்கொள்ளுகிறேன், அந்த கலாச்சாரம் மாறி என்னை நினைத்தாலே, என் குடும்பத்தை நினைத்தாலே, என் பிள்ளைகளை நினைத்தாலே அவன் பக்கம் என்னால போக முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி எரிய பண்ண மாட்டவரே. எத்தனை பேர் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்க? அவன் கட்டுறான் நம்ம அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம், கட்டுறான் அவுக்குறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வேணாமா? என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் சொல்லணும். அவன் குடும்பத்தில் என்னால் நுழைய முடியாது அவன் சொல்லணும். என்னால் அவன் வீட்டுக்குள்ள போக முடியாது சொல்லணும். அந்த அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்க கர்த்தர் கிருபை தருவாரா? எத்தனை பேர் மனசார ஆண்டவரிடத்துல எஸ்பா எனக்கு அப்படி கிருபை தார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கெல்லாம் நான் வந்துட்டேன் பாஸ்டர், ஏன் பிசாசு என்னுடைய எல்லைக்குள் கடக்கிறது அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு ரட்சி எல்லாம் இருக்கின்றாலும் அநேக நேரத்தில் அவனுடைய கிரியை நமக்குள் இருக்கிறபடியினால் நம்ம அவனிடத்தில் என்ன செய்து என்ன செய்கிறோம்? இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மிடத்தில் கேட்க அவனுக்கு துணிவு இருக்கு. கோபப்படுகிற ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். கோபத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் என்னென்ன வார்த்தைகளை பேசுறோம்? அப்ப எல்லாம் பக்கத்துல யார் நின்றுட்டு இருக்கிறா? அந்த நின்றுட்டு இருக்கான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பலரும் நினைக்கிறது என்னமா, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர் இருக்கட்டும்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. மத்தேயு 16 அதிகாரத்தை எடுங்க, 13 வசனத்தில இருந்து நம்ம படிப்போம். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது இயேசு அழகா கேட்கிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை, நல்லா கவனிங்க, ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அழகா சொல்றப்பா, நான் ஒரு மனுஷகுமாரன், நீங்க பல இடங்களுக்கு ஊழியத்தை போயிட்டு வாரீங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து என்ன பதில் வருங்க, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை, சிலர் உம்மை யோவான் சுநாபகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் ரெண்டும் என்ன செய்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பலரும் பலவிதமா சொல்லுகிறாங்க. நல்ல ஒரு காரியமா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், உலகம் சமுதாயம் பல அபிப்பிராயங்களை சொல்லுமா சொல்லாதா. அதனாலதான் யாரும் சொல்லுகிறத கேட்டு நம்ம ஏதொரு விஷயத்திலையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இயேசுவை குறித்து எவ்வளவு அபிப்பிராயம் இருந்துச்சு. சிலர் என்ன சொன்னாங்க, அவர் யோவான்னு சொன்னாங்க, அவர் யோவானா கிடையாது. சிலர் என்ன செய்தாங்க, அவர் எலியாவன்னு சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல, எலியான்னு சொன்னாங்க, அவர் எலியாவா இல்ல. அடுத்து எரேமியான்னு சொன்னாங்க, அவர் எரேமியாவா, அதுவும் இல்ல. தீர்க்க தரிசிகளில் ஒருவர்னு சொன்னாங்க, அவர் தீர்க்க தரிசிகளில் ஒருவரா, அவர் தீர்க்க தரிசிகளின் இரட்சகர்லா. அப்ப அபிப்பிராயத்தை பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு காரியத்துல இவ்வளவு அபிப்பிராயம் நம்மை சூழ்ந்து இருக்குமே. ஆனால் நம்ம தேசத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்ம வாழ்கிற தேசத்துல அபிப்பிராயங்களுக்கு குறவே வராது. எந்த ஒரு காரியத்தையும் ஆள ஆராய்ந்து இந்த பூமியில் ஆத்மீக ஜீவியம் செய்ய கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சகோதரமாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில யாராவது ஒரு காரியம் செய்தா சொன்னா அது அப்படியே வீட்டுல வந்து அடுத்த லெவலுக்கு வந்துருவாங்க, ஆட்டி தொல்லின்னு போயிருவாங்க. சில சகோதரிமாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளியில யாராவது ஒரு காரியம் சொன்னா அதை அப்படியே கேட்டுட்டு வீட்டுல வந்து ரியாக்ட் பண்ணுவான். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீ அறிஞ்சது உண்மையா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப ஆளை அரைஞ்சு ஆராய்ச்சிச்சல ரொம்ப கவனமா செய்யணும். இயேசுவை குறித்து இவ்வளவு அபிப்பிராயம் இருக்குமானால் நம்முடைய காதுகளில் வருகிற அபிப்பிராயங்கள் நம்முடைய தமிழ் குடும்பத்தை தகர்ப்பதற்கு பிசாசு கொண்டு வருகிற அபிப்பிராயமா கூட இருக்கலாம் இல்லையா. மக்களே, நீ கோபக்காரனா இருந்தா வழியில ஒருத்தன், வழியில ஒருத்தன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உன்னை கோபப்படுத்தி விட்டுட்டா போறும், உன் வீடு அன்னைக்கு நரகமா போகும்னு பிசாசுக்கு தெரியும். அதனால எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகள் அபிப்பிராயம் 1000 இருக்கும். இயேசுவை குறிச்சே 4-5 அபிப்பிராயம். அப்ப எந்த ஒரு காரியத்தை குறிச்சு 4-5 அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிதத்துல காதால கேட்டதுனாலயோ வேகப்படக்கூடாது. ஜீவிதம் ஒரிக்க விழுந்தா ஒட்ட முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொல்லது புரியுதா இல்லையா? சரி, இப்ப அபிப்பிராயங்கள் பல. அப்ப இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க, எடுத்து படிங்கம்மா. அவர்த்து கேட்கிற, நீங்க என்ன என்ன சொல்றீங்க, நீர் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு யாரு சொல்லுங்க பிரதர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னா என்ன, அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். சரி, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், பிசாசு யாரையும் ஆயுதமா பயன்படுத்த முடியும். அதாக்க நான் சொல்ல வாரது, அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, பேதுரு யார் இந்த இடத்துல? இந்த இடத்துல பேதுரு யாருமா? வெளிப்படுத்தவில்லை. அப்ப வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. வெளிப்பாடு உள்ள மனுஷனாகும் பேதுரு. எப்படிப்பட்ட வெளிப்பாடு? பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்ப பேதுருவுக்கு பரலோக தெய்வத்தால் உண்டாகிற வெளிப்பாடு இருந்தது. The revelation. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? கொஞ்சம் கழிச்சு வரும்போ பிசா இயேசு சொல்லுவார், எனக்கு பின்னால போ சாத்தானேன். பேதுருவ பார்த்து, பேதுருக்குள் இருந்த பிசாச பார்த்து, அல்லது பேதுருவை ஆளுகை செய்த, பேதுருவை பேச வச்ச பிசாச பார்த்து, இப்படிதான் சொல்லணும். ஆனா அந்த மனிதன் யார்னு பைபிள் சொல்லுது? பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். பரலோக தெய்வத்தினுடைய வெளிப்பாடு கொண்டவன். அடுத்த வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். 18 வசனம், மேலும் நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னார். நல்லா கவனிக்கணும், மிகப்பெரிய சபையினுடைய துவக்கம் யாரிடத்திலிருந்து உண்டாகும்? பேதுரு கிட்ட. அப்ப வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டு? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும் பேதுரு. ஒன்று ரெவலேஷன், இன்னொன்று பிராமிஸ். வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன் ராமேன் சொல்லுங்க. பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணித்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா எவரையும் தகர்க்க பிசாசு திட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஜபம், தெய்வனோடுள்ள உறவு, சபையோடுள்ள உறவு, ஆவிக்குரிய ஆராதனையுடைய அந்த நிலையில நம்ம நின்று போனோம். இல்லைன்னா நின்றுகிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு ஒருத்தர் நிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள ஆராதனை கொண்டு நிக்க முடியாது. தெய்வ பிள்ளைகள் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விடக்கூடாது. இடைப்பட்ட நாட்களிலும் தெய்வ சமூகத்தில் வந்து ஆராதிச்சு கிருபை பெற்று முன்னால போனோம். சில குடும்பங்களை தகர்க்கும்படி சாத்தான் வகை தேடுகிறான். சில குடும்பங்களுக்கு ரதமாய் போராடுகிறான் சத்துரு. நீ விளையாட்டா நினைக்கப்படாது. பழையது போல நீ இல்ல தெய்வ கிருபையில, பழையது போல தெய்வ கிருபையில இல்ல. பல தெய்வ மக்களும் ஆராதனையில கரிசனே இல்லை, ஜபத்துல கரிசனே இல்லை. நான் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு 1000 காரணம் சொல்றோம், 1000 பிரச்சனையை சொல்றோம். ஆனா ஏன் ஆண்டவர் உன்னை தேவனோடுள்ள உறவிலும் தேவ சமூகத்தில் உள்ள உறவிலும் ஆண்டவருடைய கிருபையில் உள்ள உறவிலும் நிலைத்திருக்க சொல்லுகிறார்? உன்னை தகர்க்க சத்துருவின் வாசல் படியில் காத்து கிடக்கிறானே. உன் விசுவாசத்தை தகர்க்க, உன் பரிசுத்தத்தை தகர்க்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தகர்க்க, உன் மேலுள்ள தேவ திட்டத்தை தகர்க்க, உன்னை தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வைக்க. ஒரு காலத்தில் எதெல்லாம் வெறுத்தமோ அதெல்லாம் நம்ம பலரும் அதை சிநேகிக்க தொடங்கியாச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் எந்த விஷயத்தில் நீ வைராக்கியமா இருந்தியோ அந்த காரியெல்லாம் மறந்தே போச்சு தெரியுமா உனக்கு? எந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஜபித்த பலரும் இன்னைக்கு தீர்மானத்தையும் ஜபித்ததையும் மறந்து நடக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை எச்சரித்து தெய்வ கிருபையில நிலைநிறுத்து, ஆபத்து வரும். பேதுரு யார்? வெளிப்பாடுள்ள மனுஷன். பேதுரு யார்? வாக்குத்தத்தம் உள்ள மனுஷனாக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். அதாரிட்டி. பூமியில நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில நீ கதை கட்ட விற்கிறியோ, மக்களை பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி கட்டுகிறதும் கட்ட விற்கிறதுமான தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷனாக்கு இவர். தெய்வீக அதிகாரம் உள்ள மனுஷன், வெளிப்பாடு உள்ள மனுஷன், ரெண்டு பாக்குத்தம் உள்ள மனுஷன், மூன்று அதிகாரம்னு சும்மா சொல்லப்படாது, தெய்வீக அதிகாரம். ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா பேதருக்கு கொடுத்த அதிகாரம் அப்படி இல்லை. இங்க நீ எதை சொல்லுதியோ அது அங்கேயும் செய்யப்படும். நீங்க கட்டவிழ்த்தா அங்கேயும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ தெய்வீக அதிகாரம்

0: நான் சில நேரத்தில் உங்களுக்கு மக்களை ஜெபமண்ணா வாருங்க என்ன அப்படின்னு சொன்னா பலரும் என்ன செய்யறதில் உற்சாகப்படுவதில்லை. நான் ஏதோ எனக்கு சௌரியத்துக்கு என்னுடைய தேவைக்கும் உங்களை கேட்கற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுது, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தீமை செய்ய சாத்தான் திட்டமிடுகிறான் சொல்ல கேட்டேன். வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தமுள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரமுள்ள மனுஷன். இப்ப என்ன நடக்குது? இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இயேசு தன்மேல் உள்ள தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக செய்ய ஒரு நபர் வேணும். இயேசு கிறிஸ்துவை தேவ திட்டத்தில் இருந்து வழிவிலக பண்ண ஒரு மனுஷன் வேணும். பிசாசு கையில் எடுத்ததாரு ஒரு காரியம் சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேவனை விட்டு விலக செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? ஆதாமையும் ஏவாளையும் இடர செய்வதற்கு பிசாசு யாரை தெரிந்து கொண்டான்? சர்ப்பத்தை. சர்ப்பம் பிசாசா? பிசாசு சர்ப்பத்தை செலக்ட் பண்ணானா? சரி, இந்த பாம்பு தோட்டத்துக்குள்ளே இருந்து தலை தூக்குச்சா தோட்டத்துக்கு வெளியில இருந்து நுழைஞ்சு வந்ததா? என் நேற்றைக்கு இந்த சபையில தான் அவன் இருந்தான். முந்தானத்து காத்திருப்பு கூட்டத்திலையும் அவன் ஆசீர்வாத ஜெபம் பண்ணினது பாம்பு தான். ஆண்டவரே, ஊழியத்தை வல்லமையாய் பயன்படுத்திவீராக. இவன் தான் ஜோமன்ன. புதுசா ஒருத்தனை கொண்டு வரல, புதுசா ஒரு பாம்பை உருவாக்கி தோத்தர் வேலைக்கு இடையில இருந்த ஒரு சின்ன துவாரம் வழியா உள்ள விடல பிசாசு. நேற்று வர காத்திருப்பு கூட்டம், நேற்று வர உபவாச கூட்டம், நேற்று வர ஆராதனை, நேற்று வர ஆமை நாவிக்குரிய ஜபம், இதுக்குள்ள எல்லாம் இருந்தவனத்தான் பிசாசு கையில எடுத்தான். என்ன பைபிள் என்ன சொல்லு? பிசாசு ஏன் பாம்பை கையில எடுத்தான்? அந்த இடத்துல நிறைய விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த நிறைய விசுவாசிகளுக்குள்ள இவன் மட்டும் தந்திரசாலியா இருந்தான். இவனுடைய இருதயம் சரியில்லை, பிசாசி அறைட்டான். கைகளை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதாமுக்க சபையில ஓந்தா இருந்து, ஆதாமுக்க சபையில கரடி இருந்து, ஆதகாமுக்க சபையில அரணை இருந்து, ஆனா அரணை ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தாலும் சைஸ் வெளியில ஒரு மாதிரி என்ன சொல்லதுக்கு பாலிஷ் பண்ணாத மார்பிள் போல இருந்தாலும் ஒந்தானுக்கு இருதயம் சரியா இருந்து அதனால ஒந்தானு கிட்ட பிசாசு வர முடியல. கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. பாம்பு பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? நைஸா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாம்புக்கு வயரெல்லாம். வெளியே நைஸா இருந்து உள்ள கரடு முரடா இருந்திருக்கு. தோட்டத்தில் இருந்த பிசாசு தெய்வத்தால், சாரி சர்ப்பம், தெய்வத்தால் படைக்கப்பட்ட சர்ப்பம். புரியுங்க, பாம்புக்கு பேர் போட்டது யாரு? பிரதிஷ்டை பண்ணி. ஆதாம் பயங்கர ஞானியாக்கும். ஆதாம் யாரு? பயங்கர ஞானியாக்கும். ஆமா, ஒரு தடவை ஒரு பாஸ்டர் ஸ்ரீலங்கா போனாராம். அப்ப அவர்கிட்ட 10 பிள்ளைகளை கொண்டு வந்து, பாஸ்டர் நீங்க போடுங்க பேரு. அந்த பாஸ்டர் 4 பேரு யோசிக்காம போட்டார, 2 பேரு யோசிச்சு போட்டாராம். 4 பேருக்கு தோத்திரம் விழி பிதுங்கிருச்சுன்னு சொன்னார். 10 பேருக்கு பேரு போடுறதுக்கு இந்த பாடுபட்டிருப்பாருனா யோசி. ஆதாம் சர்வ ஞானியாக்கும். ஆதாம் ஞானியாக்கும். ஏன் தெரியுமா?
1: ஒன்றான் அரணை பள்ளி பாச்சா
0: இதெல்லாம் அவர் பேரை போட்ட பேரா. அந்த இடத்துல நம்ம இருந்தா மிண்டல் ஆகிருப்போம். யோசிச்சு பாத்தியா, போட்ட பேரையே ஞாபகப்படுத்தி சொல்ல தெரியலையே. அவ்வளவு ஞானியான ஒரு மனுஷன் நடத்தின சபையில இருதயம் சரியில்லாத ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பேர் தான் பாம்பு.
1: அவனுக்குள்ள யாரைட்டான்?
0: அப்ப நீங்களும் நானும் ஆராதனைக்கு வந்தேன், ஜபத்துக்கு வந்தேன், ஆலயத்துல வந்தான், ஆனா இருதயம் சரியில்லைன்னா பிசாசு உன்னை இரையாக்கிடுவான். குடும்பங்களை தகர்க்க உன்னை இரையாக்கிடுவான். உன் குடும்பத்தை குட்டிச்சுவராக்க

ஆகாசம் உன்னை எரையாக்கிடுவான். அவனுக்கு இருதயத்தில் இருந்த தந்திர சுபாவம் பிசாசு ஏறதுக்கு ஒரு காரணமாச்சு. ஒரு பிசாசனுடைய ஒரு சர்ப்பத்தினுடைய இருதயம் தந்திரமா இருந்ததுனால ஒரு குடும்பம் தகர்ந்து சகல பூமியும் தகர்ந்து சகல மனுக்குலமும் தகர்ந்து அந்த ஒருத்தன் இடம் கொடுத்ததுனால அந்த சர்ப்பம் இடம் கொடுத்ததுனால நம்ம நினைக்கிறோம் அப்படி அங்க போகும்னு. உன்னை கையில் எடுத்து உன் குடும்பத்தை தகர்ப்பான். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா புருஷன் குடிச்சிட்டு வருவான், கொஞ்சம் கோபப்படுவான், கொஞ்சம் பொறுமையா இருந்தா நீ அவனை இதுக்கு முன்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கலாம், கொஞ்சம் நிதானமா பேசி இருந்தா அவன் ஆதாயப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா சாவையாவது தடுத்திருக்கலாம். இன்னைக்கு பல தேசங்களில் பல பிள்ளைகள் நியாயத்துக்கு நிக்கேன், சத்தியத்துக்கு நிக்கேன், நான் உண்மையா தான் பேசுவேன், எவனுக்கு முன்னால நிக்க மாட்டேன் நிக்க மாட்டேன். நீ பிசாசுக்காக இடம் கொடுத்துட்டு இருக்க, அது தெரியுமா? உன் ஒருத்த நிமித்தம் குடும்பம் தகருது. உன் ஒருத்தியின் நிமித்தம் நீ ஒருத்தி வாய் அடக்காததுனால குடும்ப யுத்தகலமாகுது, தெரியுமா? அநேக ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள், தெய்வத்தை அறிய வேண்டிய பிள்ளைகள் காலதாமதம் பண்ண வேண்டிய நிலைமை வருது. கைகளை உயர்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல பார்க்கலாம். தோட்டத்தில் தான் இருந்தாமே, குடும்பம் தகரதுக்கு காரணமா இருந்தமே தோட்டத்தில் தான் இருந்தான். முகிமையோட ஒரு குடும்பம் தகர்ந்து உன் குடும்பம் தகரதுக்கு பிசாசு ஒன்றை கையில் எடுக்கப்படாது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மானம் உண்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, தெய்வத்தை ஆராதிக்கிற உங்க குடும்பங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வரதுக்கு பிசாசு உன்னை கையில் எடுக்கப்படாது. நம்ம சபைக்கு ஒரு கனம் உண்டு மக்களே, தெய்வத்தை ஆராதிக்கிறபடி ஊழியத்துக்கு ஒரு கனம் உண்டு, ஒரு மகிமை உண்டு. அதை தெருவுக்கு கொண்டு வருவதற்கு உன்னை பிசாசு கையில் எடுக்கப்படாது. நீ தேவனுக்கு முன்னால் பயந்து ஜீவிக்கணும், ஆண்டவருக்கு முன்ன பிள்ளைகள் பயந்து ஜீவிக்கணும். ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முன்ன பயந்த வேணும் பேசுகிறது, ஒரு யாத்திரை போதுக்கு முன்ன இது போகலாமா போக கூடாதுன்னு யோசிச்சுட்டு வேணும் போறது, ஒரு ஆளுகிட்ட போன் பண்ணக்கு முன்ன இவன்கிட்ட பேசலாமா பேசப்படாதான்னு தெரிஞ்சிட்டு வேணும் பேசுகிறது, ஒரு ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னால நான் என்ன குடும்பம், நான் என்ன ஆவிக்குரிய நிலைமை, நான் எங்க ஆராதிக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, என் குடும்பத்தினுடைய தரம் என்ன, இது அறிஞ்சிட்டு வேணும். ரிலேஷன்ஷிப் வைக்கிறது தெய்வ மக்கள் நல்லா புரியணும். இருந்தது தோட்டத்தில் அன்னைக்கு இருந்த சர்ப்பம் பேசுமா? ஏவாளுகிட்ட பேசுச்சு இல்லையா? நேருங்க அவர் எங்க என்ன வயலுக்கு தண்ணி பாய்க்க போனார்னு சொல்லிச்சு இல்லையா? பேசுமா? ஆனால் அதனுடைய இருதயம் தந்திரம் நிறைந்ததா இருந்து இருதயத்தில் சுத்தம் இல்லை, பேச்சில் சுத்தம் இல்லை, சிந்தனையில் சுத்தம் இல்லை, எண்ணத்தில் சுத்தம் இல்லை, யோசனையில் சுத்தம் இல்லை. இருந்தது இங்க தான். சுத்தம் இல்லாதனால என்ன நடந்த மக்களே, என்ன நடந்து? உலகத்தை குறித்த மிகப்பெரிய திட்டமே மாறிடுச்சுலாம். யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டதா? தெய்வம் படைச்சதல்லா. இந்த முழு உலகமே அழியறதற்கு ஒருவனுடைய இருதயம் சரியில்லாம போனதான காரணம், பிசாசுக்கு இடம் கொடுத்ததான காரணம். நீ மறுபடியும் அடுத்தவனை குறை சொல்லிட்டு நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா குடும்பம் இருந்த தடம் தெரியாது, விளையாடாத. குடும்பம் இருந்த தடம் தெரியாது. உன் நல்லதுக்கு சொல்லுதே, பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பிள்ளை பொறுமையா இருக்கணும், ஞானமா இருக்க வேண்டிய இடத்துல ஞானமா இருக்கணும், விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துல விட்டு கொடுக்கணும், ஒதுங்கி போக வேண்டிய நேரத்துல ஒதுங்கி போகப்படாது. என் பிள்ளைக்கு வா பிசாசனுடைய ஆயுதம் ஆகக்கூடாது. அது தெரியுமா உனக்கு? தோத்தரன் சொல்லு, ஆபத்து வரும் என்று கேட்டேன், ஆபத்து வரும் என்று கேட்டேன். தெய்வம் நம்மை உபதேசிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டு தெய்வமே பிசாசனுடைய கையில நான் அகப்படக்கூடாது இல்லையா மக்களே? அந்த சர்ப்பம் ஒண்ணும் அவன் தோத்திரம் பிசாசுக்கு கையில சிக்கினதுனால அதுக்கு மட்டுமா கேடு, அதுக்கு மட்டுமா கேடு, அதுக்கு ஜீவிதம் போச்சுதா இல்லையா? அது ஆதாமுக்கு ஜீவிதம். இன்னைக்கும் ஸ்திரீகளுக்கு பிரசவ வேதனை வரும்போ நமக்கு ஒரு ஆளுக்கு ஓர்மை வரும், அன்னைக்கு மட்டும் சர்ப்பத்தினுடைய இருதயம், சர்ப்பத்தினுடைய இருதயம். தோத்திரம்
மற்ற மிருகங்களைப் போல சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தா அந்த பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டான் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு இருக்கிற ஸ்திரீ வரைக்கும் வேதனை அனுபவிக்கும்போ மனுஷலாக்கணும், ஞானம் இல்லாம ஆலயத்துக்கு போன ஒரு பிராணியை நிமித்தமாக்கும். ஆலயத்திற்கு வந்து பொறுமை இல்லாத ஒருத்தியனுடைய சுபாவத்தினாலே ஆக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது. ஆத்மீகம் நல்லதாய், அவியில நிரம்பினது நல்லதாய், கீழ்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்படியணும், புருஷனுக்கு கீழ்படிய வேண்டிய நேரத்தில் புருஷனுக்கு கீழ்படியணும், சிநேகிக்க வேண்டிய நேரத்தில் சிநேகிக்கணும், பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா தோத்திரம், ஏசனார்தர் தொங்கின மாதிரி தொங்க வேண்டிய வந்து போகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்க குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கணும். தரிசனம் உள்ள மனுஷன், வெளிப்பாடு உள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், சகல அதிகாரம் கொண்டு கொடுத்தார் தெய்வம். ஆனா இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவையே தேவ திட்டத்தை விட்டு வழி விலக பண்ணுவதற்கு பிசாசனால் பயன்படுத்தப்படுகிறான். பைபிள படிச்சுட்டு போயிருவோமா மக்களே, பாருங்க. அப்பொழுது நாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு சீசர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் ரகசியம் காக்க சொன்னார், ரகசியம் காக்க சொன்னார். சீசர்களுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? மக்களை ஒரு காரியம் அறிஞ்சா அது உனக்குள்ள வைக்க படிக்கணும். சீசர்களுக்கு அந்த அறிவில்லை. சிம்சோனுக்கு உன்னுடைய ரகசியத்தை நீ காக்கணும், ஆரிட்டையும் சொல்லப்படாது. பலருக்கு ரகசியம் பார்க்க தெரியல. ஒவ்வொரு வீட்டு வாசப்படியா பையன் இப்படி ஆக்கு சொல்லி குடும்பத்தை நெறி தெருவுக்கு கொண்டு வர. நீ ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு அடுத்தவன் வீட்டு வாசப்படியில என்ன வேலைன்னு கேட்க, அடுத்தவனுக்கு மொபைல்ல மணிக்கணக்கா உனக்கு என்ன இல்லைன்னு. குடும்பம் தகர்ந்து போகும், ஜீவிதம் தகர்ந்து போகும். ஒரு தடவை தகர்ந்தா மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியாது, கஷ்டம். முட்டை போலியாக்கும் ஜீவிதம். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. சிலப்போ மக்களை இப்படி இருக்கப்படாது இப்படி இருக்கப்படாதுன்னு சொல்ல காரணம் என்ன? எனக்கு ஆள் குறையும்னா நீ தடம் தெரியாம போகாம இருக்கு. உன்னுடைய ஜீவித நிலைநிற்புக்காக நீ இன்னைக்கு இருக்க இடத்துல நாளை இன்னொருத்தன் வருவான். என முட்டுக்கும் என் கண்ணீருக்கும் பலன் தருகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. ஆனா நீ இல்லாம பெயரப்படாது. யூதருக்கு ரட்சிப்பு வேறு விதமா வரும், ஆனா நீ இருக்க மாட்டேன். ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதனைக்கு வரணும், ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்க வரணும். உங்களை எனக்கு வேலை இல்லாதேன்னு அல்ல இல்லையா மைக்க எடுத்து வச்சுட்டு சோதரன் சோதரன் சோதரன் நாங்க சொல்லியாது. என்ன கேள பேர் நினைச்சியா நீ? உன்னுடைய குடும்பம் நிலைநிற்கிறதுக்கு, உன்னுடைய எதிர்காலம் நிலைநிற்கிறதுக்கு பிள்ளைகள் ஆலை பைபிளை எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரணும். பத்து நிமிஷம் உண்டுனாலும் தெய்வ சமூகத்துக்கு ஓடி வந்து குடும்பத்தை நிலைநிறுத்தணும், ஜீவியத்தை நிலைநிறுத்தணும், எதிர்காலத்தை நிலைநிறுத்தணும். ஆ, விளையாட்டல்ல ஜீவிதம். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளின் நிலை என்ன? இவ்வளவு பெரிய மனுஷன் இயேசு தன்னை குறித்து திட்டம் சொல்லும் போ தனியா கூட்டிட்டு போறார். அது எத்தனை வசனம் மக்களே? 32 வாசிங்க. என்னமா? 22 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவனை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சந்திப்பதிப்பது இல்லை என்று ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த வசனத்தை வரும்போது நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்படி ஒரு வார்த்தை இருக்காமக்களே. எத்தனை வசனம்? எல்லாரும் பாருங்கம்மா, பாருங்க, எல்லாரும் பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னால் போ. என்னம்மா சொன்னீங்க? யாருமா அவரு? யாரு மக்களே? வெளிப்பாடுள்ள மனுஷன், வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன், தெய்வீக அதிகாரத்தை தெய்வத்தால் வாங்கி தெய்வனிடத்திலிருந்து வாங்கின மனுஷன். எனக்கு பின்னால போ சாத்தானே. என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஆறு கவனம் இல்லைன்னா சத்துரு ஆறையும் தகர்க்க முடியும். அதனாலதான் சொன்னார் கிருபையில நிக்கணும். அன்னையில இருந்து நான் சொல்லுவேன் மக்களே, நீங்க ஜோம கிருபையில நின்னு கிடணும். யாரு நீ ஜோம கிருபையில நிக்கணும்.
நீ ஆராதிச்சு கிருபையில நிக்கணும். விளையாட்டா, ஜீவிதம் விளையாட்டா. ஒரு தடவை தகர்ந்தா எழும்ப முடியாது. ஜீவிதம் ஒரு தடவை தகர்ந்தா தலை நிமிர முடியாது. ஜீவித காலம் முழுவதும் தலை குனிஞ்சு போகும். அல்லேலூயா. யார் யாருக்குமா இடறுதலா இருந்துச்சு? வெளிப்பாடு உள்ளவை ஜீவனுள்ள தெய்வத்திற்காகவும் இடறுதலா இருந்தது. வாக்கு தத்தம் உள்ள வரிசை கிறிஸ்தவுக்காகவும் இடறுதலா இருந்தது. சகல அதிகாரமும் தெய்வத்திடத்திலிருந்து வாங்கினவனாக்கும் கிறிஸ்தவுக்கு இடறுதலா இருந்தது. அப்ப மனசிலாக்கணும், யார பிசாசு யாருக்கும் இடறுதலா கொண்டு வர முடியும். சொல்ல இல்லையே. வெளிப்பாடு உள்ள மனுஷனா இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இல்லை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை தான். அதாக்கும் பிசாசு கையில் எடுக்க காரணம், சர்ப்பத்தை பிசாசு கையில் எடுக்க காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கேட்கல, தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. கிரிட்டிக்கல் தோத்திரம், தந்திரம். ரொம்ப எப்ப பேசினாலும் குதர்க்கமா தான் இருக்கும். மனம் திறந்து பேசினாலும் இருதயத்தில் உன்னச்சுதான் பேசுவான். இதான் அவனுகள பிசாசி ஏறதுக்கு காரணம். இவன் என்னதான் அவையில நரம்பட்டு, என்னத்தான் அந்நிய பாஷை பேசட்டு, என்னத்தான் தீர்க்க தரிசனம் இருக்கட்டு, இவனுடைய இருதயம் முழுவதும் தெய்வீகத்துக்கு ஏற்றபடி அல்ல, மனுஷனுக்கு ஏற்றபடி தான் சிந்துவான். என்ன இருந்தாலும் அவர் அப்படி சொல்லி இருக்கப்படாதுன்னு. 12 சீஷர்கள் இருந்தாங்க, கிருபை பெற்ற ஒரு மனிதனும் இருந்தான். அந்த கிருபை பெற்ற மனிதனுக்குட அவனுடைய இருதயம் எப்படி இருந்து தெய்வீகத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்காம அவனுடைய கவனம் எப்படி இருந்தது? மனிதனுக்கு ஏற்றபடி சிந்தித்தான். இயேசுவை இடற செய்வதற்கு பேதுருவை சத்துரு ஆயுதமாக்கினான். ரொம்ப கவனமா இருக்கு.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இயேசுவோட ரெண்டு கள்ளர்களை சிலுவையில அரைஞ்சாங்க. அதுல ஒரு கள்ளன் இயேசுவை திட்டுனான். இன்னொரு கள்ளன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னான். அதுக்கு இயேசு, இன்னைக்கு நீ என்னோட கூட பரதேசில இருப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அவன் இறந்த உடனே பரதேசிக்கு போயிட்டான். இப்போ என்னோட கற்பனை, அங்க அவன் போன உடனே ஒரு தேவதூதன் அவனை பார்த்து, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு அவன், எனக்கு தெரியலன்னு சொன்னான். அதுக்கு தேவதூதன், எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டான். அதுக்கு அந்த கள்ளன், தெரியலன்னா தெரியாதுன்னு அர்த்தம்னு சொன்னான். உடனே தேவதூதன், நீ கொஞ்சம் இங்கேயே இரு, நான் என்னைய விட பெரிய தேவதூதனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சூப்பர்வைசர் தேவதூதனை கூட்டிட்டு வந்தான். சூப்பர்வைசர் தேவதூதன் கள்ளனை பார்த்து, உன்கிட்ட நான் சில கேள்விகளை கேட்கணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற கருத்துல நீ தெளிவா இருக்கியான்னு கேட்டான். அதுக்கு கள்ளன், நீங்க சொல்றத என் வாழ்க்கையிலேயே கேட்கல அப்படின்னு சொன்னான். சூப்பர்வைசர் தேவதூதன் அவனை பார்த்து, சரி அப்படின்னா கற்பனைகளை பத்தி கேட்கிறேன்னு ஆரம்பிச்சதும் கள்ளன் அவனை பார்த்து, கற்பனைகள்னா என்னன்னு கேட்டான். அந்த சூப்பர்வைசர் தேவதூதனுக்கு கோபம் வந்துச்சு. அப்போ நீ எந்த அடிப்படையில இங்க வந்தன்னு கேட்டான். அதுக்கு கள்ளன், நடு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இன்னைக்கு நீ என்னோடே கூட பரதீசில இருப்பேன்னு சொன்னாரு, அப்படித்தான் நான் இங்க வந்தேன்னு சொன்னான். ஆமாங்க, பரலோகத்துக்கு போக ரொம்ப ஈஸி. மனசார நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட என்னைய பரதேசிக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேளுங்க, அவர் உங்களை கூட்டிட்டு போவாரு. இதுக்கு வேத சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிக்கணும்னு இல்ல, கேட்கவும் பணிவும் வேணும், இயேசுவை நம்பும் விசுவாசம் வேணும், அவ்வளவுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.

pandemic, oh God, when many millions of people died, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோனால உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான் அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேர் பிரஸ்தாபம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பேர் புகழ் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல.

will be able to speak the truth. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களிலேயும் அநேகர் Hallelujah, many followed him. Hallelujah. ஆனா அநேகர் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. Hallelujah. But Jesus did not.

ரொம்ப வருஷமா சொல்றாங்க வராரு வராருன்னு வரலையே. ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களையோ ஹல்லேலூயா நோவா ப்ரீச்ட். Many mocked at him. Hallelujah. They did not understand. There's going to be a flood that they will be, hallelujah, wiped away. Amen. Under it.

பூமியில பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். Many things, hallelujah. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்க விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா எதை

எதை இழந்தாலும் விசுவாசத்தை மாத்திர இழந்து நாங்கள் தடுமாறாதபடிக்கு ரெண்டு கையை உயர்த்தி ஜெபப்படலாமா? Help us, O God, during this pandemic days. Hallelujah. We know things are not right. We know.

some years, oh God, before everything could, hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற

பயந்தப்பட்டது. When things were right, he did not believe. When things were not right, hallelujah. When things were going wrong, when we couldn't see anything what God has promised, yet he believed. Hallelujah. That is faith. Amen. Hallelujah. Amen. எங்களுக்கு கிருப தாங்க ஆண்டவரே. 99 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுடைய வயது 90, கர்ப்பம் செத்து போய்விட்டது. தாத்தா பாட் எப்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் வேற முடியும்? Hallelujah. Naturally, it is highly impossible. It cannot happen. It cannot happen. Only with God it is possible. Hallelujah. Yet Abraham believed. Abraham believed in the living God. Abraham, that

மாத்திரம் உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராத படிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது, ஹல்லேலூயா. எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக அன்றுவரே, ஹல்லேலூயா.

ரோமர் 13 அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டியத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். புறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது புறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் லூக்கா 6:38. ஜேஎல் கிராஃப்ட் என்பவர்தான் கிராஃப்ட் சீஸ் கம்பெனியை நிறுவியவர். அவர்தான் பாலாடை கட்டிகளை பதப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர். அவர் மிகப்பெரிய தொழிலதிபரும் கூட. அநேக ஆண்டுகளாக அவர் கிறிஸ்துவ பணிகளுக்காக தனது வருமானத்தில் 25% கொடுத்தவர். அவர் தேவனுக்காக கொடுத்ததை பற்றி இவ்வாறு கூறினார். என்னுடைய முதலீடுகளிலேயே அதிக லாப பங்கை எனக்கு பெற்றுக் கொடுத்தது எதுவென்றால் நான் என் தேவனுடைய வேலைக்காக கொடுத்த முதலீடுதான் என்றார். ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியின் நிறுவனர் ஜேடி ராக்ஃபெல்லர் என்பவர் மிக பெரும் செல்வந்தர். அவர் தான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கான காரணத்தை இவ்விதமாக கூறினார். நான் ஒரு வாரத்திற்கு $1.5 பணம் சம்பாதித்த அந்த தொடக்க நாட்களில் என் தசம பாகத்தை நான் உண்மையாக கொடுக்காதிருந்தால் நான் இப்போது $1,000,000 பணத்தை தசம பாகமாக கொடுக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்க முடியாது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரே வழி தேவனுக்காக தாராளமாக கொடுப்பது மட்டும்தான். கொடுப்பதை குறித்து பிரசங்கிப்பது சற்று கடினம் என்றாலும் நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுக்காக தாராளமாக கொடுப்பது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் அறிகுறியாகும். தேவனை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு கொடுப்பது ஒரு கஷ்டமான செயலாக இருக்க முடியாது. தேவனுக்கு நமது முதலாவது ஆசீர்வாதத்தையும் முதல் தரமான நன்மைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நமக்கு தமது சொந்த குமாரனாகிய இயேசுவையே கொடுத்தாரே. போதகர் விக்டர் பென்ஸ் என்பவர் நாம் தேவனுக்கு கொடுப்பதை பற்றி இவ்விதமாக கூறுகிறார். நாம் தேவனுக்காக கொடுப்பது நம்மை தேவனுடைய வேலையில் பங்குதாரராக மாற்றும். நாம் கொடுக்கும் காணிக்கை நாம் தேவனை ஆராதிக்கும் முறைகளில் ஒன்று. நாம் உற்சாகமாக கொடுப்பதின் மூலமாக தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் வருகிறோம். தேவனுக்கு கொடுப்பது ஒரு நன்றி உணர்வை காட்டுகிறது. தேவனுக்கு கொடுப்பது நித்தியத்தில் நாம் செய்யும் முதலீடு. மேலும் தேவன் நமக்கு கொடுப்பதற்கான ஒரு நியதியை வேதாகமத்திலே கூறியிருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதுதான் அந்த நியதி. நாம் கொடுக்கும் ஒவ்வொரு பணமும் விதையை போன்றது. ஆனால் அந்த விதையை நாம் விதைத்தால் அதிலிருந்து அநேக கோதுமை மணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கொடுப்பது விதைப்பிற்கு சமம். விதைப்பு இருந்தால் நிச்சயமாக ஏராளமான அறுவடையும் உண்டு. ஆகவே உற்சாகமாய் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.

எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சோலையோ பாலையோ, டெசர்டட் இன் த டெசர்ட். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் 3:1-8. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கும் அதை புசிக்கவும்

அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 5:19. ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானார்கள். By one man's disobedience, many were made sinners. முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் யாவரும் பாவிகளாயினர். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து முழுமையாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் நாம் யாவரும் கடவுளுக்கு முன் நீதி உள்ளவர்களாக முடியும். சாதகமான சூழலிலேயே ஆதாம் தோல்வியடைந்தான். கிறிஸ்துவோ பாதகமான சூழலிலும் சோதனைகளை மேற்கொண்டார். அவற்றில் இரு ஒப்புமைகளை இன்று கவனிப்போம். ஒன்று, சூழ்நிலைகள். பிசாசின் சோதனையின் போது இயேசு வனாந்திரத்தில், அதாவது பாலைவனத்தில் இருந்தார். அது வெறும் பாறைகளும் மணலும் நிறைந்த பாலைவனம். ஆதாமோ மனிதன் இதுவரை கண்டிராத வளம் வனம் நிறைந்த தோட்டத்தில் இருந்தான். அங்கு எல்லாமே ஏராளம். வனாந்தரத்தில் இயேசுவுக்கு ஒன்றுமே இல்லை. தோட்டத்தில் ஆதாமுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்ததில்லை. இயேசு சோதனையை வென்றார். ஆதாமோ அதில் விழுந்தான். நந்தவனத்தில் இருந்தாலும் பாலைவனத்தில் இருந்தாலும் நிறைவில் இருந்தாலும் குறைவில் இருந்தாலும் தேவன் நம்மிடம் வெற்றியையே எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகளுக்கு கீழ் அல்ல, சூழ்நிலைகளுக்கு மேல் இருக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம். We are not to go under the circumstances, but we must live above the circumstances. இதோ அப்போஸ்தலன் பவுலின் வெற்றி முழக்கம். ரோமர் 8:35-39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இங்குதான் மனமுடிப்பின் சித்திரம் ஒன்றை காண்கிறோம். ஒருவரை ஒருவர் காதலித்த பின் பிற காரியங்களை பற்றி என்ன கவலை? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாது நிற்க வாக்கு கொடுத்து விட்டார்களே. சூழ்நிலைகளின் அழுத்தத்திற்கும் இழுப்புக்கும் நாம் இணங்க மாட்டோம் என்று நாம் உறுதி பூண்டு கொள்வோம். இரண்டாவது ஒப்புமை, உடனாளிகள். உதவிக்கோ உறவிற்கோ இயேசுவுக்கு அங்கு யாரும் இல்லை. காட்டு மிருக துணை மட்டுமே இருந்தது. தனியாகவே சோதனையை அவர் மேற்கொள்ள வேண்டியதிருந்தது. ஆனால் ஆதாமுக்கு ஏவாளும் ஏவாளுக்கு ஆதாமும் இருந்தனர். சத்துருவுக்கு எதிராக இருவராய் எதிர்த்து நின்றிருந்திருக்கலாம், ஆனால் தோற்றனர். இயேசுவே வென்றார். ஏதோ ஒரு காரணத்தினால் விசுவாசிகளே இல்லாத ஒரு இடத்தில் நாம் இருக்க நேர்ந்தால்
கூடுதல் கவனம் விழிப்புடன் இருப்பது நமது பொறுப்பாகும். ஐக்கியத்தில் அறிந்த யாவும் தனிமையில் அப்பியாசிக்கப்பட வேண்டும். 1962 நவம்பர் 18 நான் என் ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாசிரியத்தில் இருந்த ஜபக்குழுவிலே நான் ஏற்றுக்கொண்டேன். அன்று முதல் 1963 மே மாதம் முடியும் வரை தினமும் மாலையில் 2 மணி நேரம் அருமையான சகோதரர்களோடு கூட கூடி ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது இந்த ஐக்கியத்திலே விரைவாக வளர்ந்து கொண்டே இருந்தேன். 1963 ஜூன் மாதத்திலே நான் காரைக்குடியிலே உள்ள அழகப்பா பொறியியல் கல்லூரியிலே என்னுடைய என்ஜினியரிங் பட்டப்படிப்புக்காக சென்ற பொழுது அது எல்லா விதத்திலும் வறட்சியான இடம். பொருளாதார வறட்சி உண்டு, அங்கே ஆன்மீக வறட்சி உண்டு, அந்த நிலமும் மிகவும் வறட்சியான ஒரு இடம். அங்கே ஆண்டவர் என்னை போட்டு விட்டார். தினமும் மாலையிலே 2 மணி நேரம் சகோதரர்களோடு நான் அவ்வளவு இன்பமாக ஐக்கியப்படுவேனே, அந்த ஐக்கியம் எங்கே போனது? இல்லை, ஏறக்குறைய 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஓர் ஆண்டு நான் தனிமையாகவே அதே நேரத்தில் அந்த காடுகளுக்குள்ளே போய் முழங்கால் பிடிக்கிட்டு, ஆண்டவரே என்னோடு ஜெபிப்பதற்கு இன்னும் ஒருவரை தரமாட்டீரா என்று நான் ஜெபம் பண்ணினேன். 2 தான் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் கொடுத்தார். அதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து வந்தது தான் இன்றைக்கு ஆலமரம் போல் இந்தியாவெங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆசீர்வாத இளைஞர் ஐக்கியமாகும். சோதனை வேளையிலும் கூட யோசேப்பு தனியாகவே இருந்தான். சிறையோ சிம்மாசனமோ அவனுக்கு உடனாளிகள் எங்கே? தனித்தே அவன் நிற்க வேண்டியது இருந்தது. ஆனால் தேவன் பக்கமாய் அவன் நின்றதால் வெற்றியாய் வெளிவந்தான். தமது பரிசுத்தவான்களின் தசைகளை வலுப்படுத்த சில வேளைகளில் தேவன் அவர்களை தமது தீர்மானத்தின்படி தனிமையில் வைக்கிறார். மறுரூப மலை அனுபவத்தில் எப்பொழுதும் மயங்கி கிடக்க முடியாது, அங்கேயே கூடாரம் போட்டு இருந்துவிட முடியாது. சோதனையின் பள்ளத்தாக்கு இறங்கி வந்து வாழ்க்கையின் சவாலை சந்திக்க வேண்டும், தப்ப முடியாது. 2 ஆலோசனைகளை கூறி முடிக்கிறேன். முதலாவது, உங்கள் மனதில் திட்டமான ஒரு தீர்மானம் வேண்டும். சோதனையை நான் மேற்கொள்ளுவேன் என்ற தீர்மானம் வேண்டும். 2, அதை நிறைவேற்ற முழுக்க முழுக்க ஆண்டவர் மீது நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானார்கள், ஆனால் ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலினால் அநேக நீதிமான்களாக்கப்பட முடியும். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் விழுந்து போவதற்கு அதை ஒரு சாக்காக சொல்லக்கூடாது என்பதற்கு இயேசு கிறிஸ்து சவால் நிறைந்த ஒரு நிரூபணமாக எங்கள் முன்னால் நிற்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சோலையோ பாலையோ தனிமையோ துணையோ எவ்வித சூழ்நிலையிலும் கர்த்தாவே, சாத்தானுடைய சதி திட்டங்களுக்கு, அவனுடைய ஆலோசனைகளுக்கு நோ, இல்லை என்று எப்பொழுதும் உறுதியாய் சொல்லி அந்த தீர்மானத்திலேயே நிலைத்து நிற்க கர்த்தாவே, எங்கள் தசைநார்களை உமது ஆவியானவர் மூலமாகவும் திருவசனத்தின் மூலமாகவும் நீர் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலோசனையை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடாதபடி வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்க நாங்கள் நிச்சயித்துக் கொள்ள, அதற்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா சாதக கூறுகளையும் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இந்த திருவிருந்தை பத்தி நிறைய கேள்விகள் விசுவாசிகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிட்டு ஆராதிக்குதல், இப்படி நிறைய பெயர்களை அதற்கு கொடுப்பதுண்டு. எந்த பெயரை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ராபோஜனம் என்கிற ஒரு பெயரும் கொடுப்பதுண்டு. சரி, ஓகே, இதை குறித்ததான சில சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்கிறது. அதனால மொத்தம் 5 குறிப்புகள் திருவிருந்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமை இன்றைக்கும் நாம் அதை கடைபிடிச்சுதான் ஆகணுமா? நம்பர் 2, அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் எடுக்கலாம், அதற்குரிய எடுக்கக்கூடியதான தகுதி என்ன? நம்பர் 3, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமையை யார் கொடுக்கலாம், அதாவது பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அதற்கு ஏதாவது தகுதி அல்லது வயது இப்படி ஏதாவது இருக்கிறதா? நம்பர் 4, திருவிருந்த எந்த நேரத்தில் எடுக்கலாம், எந்த நாளிலே எடுக்கலாம், மாசம் மாசம் எடுக்கணுமா, வார வாரம் எடுக்கணுமா, ராத்திரி எடுக்கணுமா, பகல்ல எடுக்கணுமா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கடைசியாக இதுல பங்கு பெறாவிட்டால் பாவமா? சோ இதை குறித்து இந்த பதிவில் நாம சுருக்கமாக தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, நம்பர் 1, திருவிருந்த நாம இன்னைக்கு ஆசரிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் போலதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா. சரி, அவர் சொல்லிட்டாரு. அதை சீஷர்கள் பின்பற்றினார்களா? எஸ், அப்கோர்ஸ் சீஷர்கள் பின்பற்றினாங்க. 1 Corinthians 11 இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடியதான முறைமையை குறித்து மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் நீங்க பாருங்க, 1 Corinthians 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில், அதாவது இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடிய முறைமையை குறித்து பேசுகிறார், நான் உங்களுக்கு அதை ஒப்புவிச்சிருக்கிறேன், அதை கர்த்தரிடத்திலிருந்தா பெற்றுக்கொண்டேங்கிறார். நேரடியாக இங்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்னவெனில், இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில புசித்து இந்த பாத்திரத்தில பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மிக தெளிவாக நிருபத்திலும் சபைக்கு கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு வரிசை கிரமமா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஏன் நம்ம அப்பம் எடுக்கிறோம், அடுத்து ஏன் நம்ம ரசம் எடுக்கிறோம், இந்த ஆர்டர் பிரகாரம் தான். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, முதலாவது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், இரண்டாவது அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். சோ அந்த ஆர்டரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி முறைமை இப்போதும் பின்பற்றப்பட வேண்டுமா? எஸ், அப்கோர்ஸ் இப்போதும் பின்பற்றப்பட வேண்டும். நம்பர் 2, யார் இதிலே பங்கு பெற வேண்டும், யார் இதிலே பங்கு பெற வேண்டும்? மிக எளிதாக பதில் சொல்லலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள், எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இவர்கள் எல்லோரும் இதிலே பங்கு பெறுவதற்கான தகுதியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணத்தை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இதிலே பங்கு பெறலாம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, பின்னையே ஞானஸ்நானம் எடுத்தாதான் இதுல பங்கு பெறணும்னு ஒரு சட்டத்தை ஏன் வைக்கிறார்கள்? வெரி சிம்பிள், இப்ப ஒருத்தர் உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத யார் சொல்லுவது, எப்படி தீர்மானிப்பது? யார் வேணாலும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வரலாமே. அதனாலதான் சபை என்ன செய்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியை பார்க்கிறது. உண்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஒரு போதகன் பார்க்கிறார். அப்ப சபை ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை கொடுக்கும் பொழுது சபை அங்கீகரிக்கிறது, இவர் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், நாங்க அதனாலதான் என்ன செய்கிறோம், நாங்கள் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கு அவர் சபையாரால் அங்கீகரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறதுனால நாம பெரும்பாலும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்பத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு முறைமையை நாம் வைத்திருக்கிறோம். சோ ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதிலே பங்கு பெறுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது சபையார் எல்லாம் அவரை அங்கீகரித்ததினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. சரி, ஓகே, நம்பர் 3, இந்த திருவிருந்தை யார் கொடுக்கலாம்? எஸ், மில்லியன் டாலர் குவஸ்டின்ங்க. இந்த திருவிருந்தை கொடுப்பதற்காக வேதாகமத்தில் ஏதாவது தகுதி போடப்பட்டிருக்கான்னு கேட்டால் எந்த தகுதியும் போடலை, ஆனால் எடுப்பதற்கு தகுதி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே நிதானி தெரிஞ்சு இந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது திருவிருந்தை பரிமாறுவதற்கு என்ன தகுதி போட்டிருக்கு? பெருசா ஒரு தகுதியும் போடல. ஆனா ஒரு இடத்துல அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அது? ரொம்ப அழகான வார்த்தை. அவர் வந்து இந்த அப்பத்தை எல்லாம் பிட்டு கொடுக்கும் பொழுது சீசரிட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, ஏன்பா பந்தி இருக்கிறவனா பந்தியிலே பரிமாறுகிறவனா எவன் பெரியவன் கேட்டார். யார் முக்கியமானவன்? அதாவது ஒரு டேபிள் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு சர்வ் பண்ண வர்றாங்க,
ஹோட்டல்லே போறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, அப்படியே சர்வர் வர்றாரு பாத்தீங்களா, அங்க சர்வர் முக்கியமா உட்காந்து சாப்பிட்றவங்க முக்கியமா? அப்ப அங்கு பதில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிமாறுகிறவன் அல்ல பந்தியில் இருக்கிறவன் தான் முக்கியம். பிரியமானவர்களே, அதுபோல திருவிருந்தை எடுத்து பரிமாறும் பொழுது அவன் யார் ஒருவர் தங்களை சர்வராக நினைக்கிறார்களோ அவங்க தான் முக்கியம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பரிமாறலாம், தாழ்மை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை சர்வராக அல்லது பரிமாறுகிறவராக தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். ஒருவேளை அது ரொம்ப பயபக்திக்குரிய வேலை, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வேலை அப்படின்னா வேற யாரா பேதுரு நீ எடுத்து கொடுன்னு இருப்பாரு தாழ்மையா. இயேசு கிறிஸ்து என்ன, இந்த கணத்திற்குரிய வேலை, அந்த வேலை, இந்த வேலை, மரியாதை வரும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தொடவே மாட்டார், அது அவருக்கு தேவையே இல்லை. ஸோ நான் இன்னைக்கு ஒரு முடிவு செய்வோம், நாம் அப்பத்தை எடுத்து கொடுக்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒன்று, நான் ரொம்ப உயர்ந்தவன், அதாவது இது கணம், நான் பெருமை, அது தயவு செய்து அதற்காக இதை செய்யாதீங்க. அதனால தான் நிறைய சபையில் இந்த எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன்னா அது அவரை எடுத்து கொடுக்க வச்சுட்டாங்க, இவரை எடுத்து கொடுத்து வச்சுட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட், இப்படி செய்யாதீங்க. தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எடுத்து கொடுப்பதற்கான தகுதியை உடையவராக இருக்கு. இன்னும் சில இடங்களில் இந்த ரெவரண்ட் பட்டம் வாங்கினாதான் எடுத்து கொடுப்போம், பெரிய போதகர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் ஏற்கனவே அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போதகர் இருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேதத்தின்படி தவறானது. அத்தனை நாள் அந்த சபையை நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர் எடுத்து கொடுத்தா என்ன ஆகப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பதவியை பெற்ற ஒருவர் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாம. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, அடுத்து நம்பர் 4, எப்போது நாம் இதை எடுக்கலாம், எந்த நேரத்தில் எடுக்கலாம்? வேதம் சொல்லுகிறது இது ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் என்ன நம்புறாங்க, ராத்திரியில தான் பிரதர் அதை எடுக்கணும். என்னைக்குமே புதிய உடன்படிக்கையில நேரம், நாள், காலம் எதுவும் கிடையாது. அப்படியே அவங்க ராப்போஜனம் பண்ணாங்க, வெரி சிம்பிள். வாரத்தின் முதல் நாள் அவங்க அப்பம் பிக்கும்படி கூடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் முதல் நாள் எப்போ ஆரம்பிக்க தெரியுங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்க சண்டே வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்களுடைய காலண்டர் பிரகாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ 6 மணிக்கு இவங்க ஜெபிக்க ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து அப்புறம் அப்பம் வைக்கணும், என்ன ஆகும்? நைட்டு தான் ஆகும், அதான் ராப்போஜனம். அப்போ யூத காலண்டர் முறைமையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமாக ராத்திரி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பம் விட்டு ஆராதிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நேரம் காலத்தை பற்றி வேதவசனம் பேசவில்லை. அன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய காலண்டர் பிரகாரம் அந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் இன்னைக்கு நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை காலையில் எடுத்தாலும் சரி, நைட் எடுத்தாலும் சரி, நீ எவ்வளவு தைரியானா பகல் 11 மணிக்கு நீ அப்பம் பிட்டு உங்கள் சபையாராக ஆராதிச்சிருப்பீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு அல்லவா நீங்கள் அதை எடுத்திருக்க வேண்டும். தேவன் அப்படி கணக்கு கேட்கிறவர் அல்ல. அந்த முறைமை சடங்கு முறைமை, அதையெல்லாம் எப்பயோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பிரமாண காலத்திலேயே இழுத்து மூடிட்டார். சரி, எந்த நாளில் எடுக்கலாம்? 1 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, 2 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, அல்லது யெகோவா சாட்சிகள் மாதிரி வருஷத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா? பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸோ வாரத்தில் முதல் நாள் சீஷர்கள் அப்பம் பிக்கும்படி கூடி வந்திருக்கையில் என்று வசனம் சொல்லுகிறதுனால அப்படி அது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக இல்லை, அவர்கள் என்ன பின்பற்றினார்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த அப்பம் பிட்டு ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் மற்ற சபைகளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு நான் குற்றம் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருவீங்களோ அப்போ தான் நீங்கள் தாராளமாக செய்யலாம், நத்திங் ராங் இந்த. ஆனால் சிலர் என்ன என்ற காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்களுடைய சபை கூடி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் வார வாரம் நாங்கள் அப்பம் பிட்டோன்னு சொன்னால் அது வந்து முடியாது, அதுக்கே வந்து டைம் போயிடும் அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதே சபையில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் 2 காணிக்கையெல்லாம் எடுப்பாங்க. முதல்ல ஒரு காணிக்கை அப்படியே எடுத்து விடுவாங்க, அடுத்து இன்னொரு வருதுன்னு சொல்லி இன்னொரு காணிக்கை, அப்புறம் இன்னொரு ஒரு காணிக்கை, அப்படியே பேக் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் போகாது இவங்களுக்கு. ஆனால் தேவனை அப்பம் விட்டு திருவிருந்தில் பங்கு பெறுவது மட்டும் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பின்பற்றலாம்.
ஸோ தயவு செய்து யாராவது ராத்திரி தான் வந்து எடுக்கணும் அப்படிலாம் ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னா தயவு செய்து அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களை ஒரு சடங்குக்குள்ளாக பிரமாணத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபைனலாக அப்பம் பீட்டு ஆராதிக்கலைன்னா பாவமா பிரதர், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. ப்ளீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் நம்ம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். ஒன்று குறைந்த 11 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உங்களை நீங்களே நிதானித்தறிந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பங்கு பெறும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சிலர் இதற்கு பயந்துகிட்டு, தங்களை சரி செய்ய பயந்துகிட்டு இந்த அப்பத்திலே கை வைக்காம இருக்கிறாங்க. அதில் பங்கு பெற்றாதான பிரச்சனை. நான் அப்பத்திலே கை வைக்காட்டி என்ன? பிரியமானவர்களே, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்ம சபையாரோடு சேர்ந்து ஐக்கியத்தில் வர வேண்டும், நம்மை நாமே எப்பொழுதுமே மனம் திரும்பதில் உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்வாக கூட நீங்க ஏன் வைக்கக்கூடாது? ஓ, அதுல பங்கு பெறாவிட்டால் நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பல. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுதலும் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? உட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அதுல பங்கு பெறலைன்னா என்ன அர்த்தம்? நீங்க பாவத்தில் இருக்கிறீர்கள் அர்த்தம். அதுல பங்கு பெறாமல் இருக்கிறதுனாலதான் அதுதான் பாவமானு கேட்கறதை விட நீங்கள் அதுல பங்கு பெறுவதற்கு தயக்கம் காட்டுகிறீங்க பாத்தீங்களா? எதனால தெரியுமா? நீங்கள் பாவத்துல இருக்கிறதுனால. சில சமயங்கள்ல நியாயமான சில தடங்கல்கள் வரலாம். கொரோனா காலத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கு, அது தேவன் அறிவார். அதுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சடங்கு மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்க வந்து அப்பத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே திராட்சை ரசத்தை குடிச்சு உங்களை நீங்களே அப்படியே திருப்திப்படுத்திக்கிற வேண்டிய வேலை இல்லை. இது சபையாரா நாம சேர்ந்து வரக்கூடிய செய்யக்கூடிய ஒன்று. அதனால இன்னும் சிலர் இந்த தடவை நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்மூடித்தனமா சடங்கா ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த அப்பத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்துடணும்னு நினைப்பாங்க, ஏதோ கோயிலில் தீர்த்தம் குடிச்ச மாதிரி. ப்ளீஸ், இது சபையார் அதாவது உங்களோட ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியத்தில் நாம் ஒரே அப்பத்திலும் நாம் இதுலேயும் பங்கு பெறுகிறோம், பாத்திரத்திலையும். அது அன்பை காண்பிக்கிறதா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு குற்ற மனசாட்சி இருந்து விடுபட்டுடலான்னு அதை ஒரு தீர்த்தம் மாதிரி சடங்கு மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் செல்லுகிற ஐக்கியப்படுகிற சபையாரோடு அதை செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சில நாட்கள் தவறி போனாலும் நத்திங் ராங் இன் தட். இன்னும் சிலர் இதில் பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, இதில் பங்கு பெற்றால் நோய் போகும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. எந்த ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறதுனாலையோ இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிறதுனாலையோ ஆசீர்வாதம் வந்துடும் தயவுசெய்து போய் பண்ணாதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது நம்ம வாஸ்தவம் அல்லவா? அதை நீங்கள் பண்ணும்பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க, அவ்வளவு தாங்க. நம்ம கர்த்தருடைய மரணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதை போய்கிட்டு நாம பெரிய ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நோய் போயிடும், இந்த மூட நம்பிக்கையில விடுங்க. தேவனிடத்துல ஜெபிங்க, அவர் சுகப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இட் ஓகே, தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதி தருவாராக. காட் பிளஸ் யூ.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய கிரேக்க நாட்டை ஆண்டவர்தான் மகா அலெக்சாண்டர். அந்த நாட்களிலே முழு உலகத்தையே கைப்பற்ற விரும்பியவன், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கும் ஒரு அரசனும் கூட. இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும் முன்பதாக தன்னுடைய படை வீரர்களின் குடும்பங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தான். மட்டுமல்ல, பெரிலஸ் என்ற தளபதி தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்திருப்பதாகவும் தனக்கு 100 தாலந்துகள் தேவை என்றும் அரசனிடத்தில் கேட்டான். அதற்கு அலெக்சாண்டர், 100 வெள்ளிப்பணம் எப்படி போதும், உனக்கு 1000 தருகிறேன் என்று கொடுத்தான். அது மட்டுமல்ல, யுத்தத்திற்கு புறப்படும் முன்பதாக நாம் திரும்பி வருவதற்கு காலங்களாகலாம், எனவே வீரர்களின் குடும்பங்கள் கஷ்டப்படக்கூடாது, அரண்மனையின் கஜானாவில் உள்ள பணத்தை எல்லாம் எடுத்து எல்லோருக்கும் கொடுங்கள் என்று விநியோகம் செய்தான். அப்பொழுது அலெக்சாண்டர் மன்னனுக்கு மிக நெருக்கமான பெர்டிக்கஸ் என்ற நண்பன் அலெக்சாண்டரிடத்தில், இப்படி நீ எல்லாவற்றையும் எல்லோருக்கும் விநியோகம் செய்துவிட்டால் உனக்கென்று ஒன்றும் நீ வைத்துக் கொள்ளவில்லையே என்று கேட்டான். அதற்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆம் நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் இழந்து போனாலும் நம்பிக்கையே அல்லது விசுவாசத்தை மட்டும் நாம் விட்டுவிடவே கூடாது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்விற்கு பின்பு இயேசு நமக்காக ஆயத்தம் செய்யும் நித்திய வாழ்க்கை உண்டு என்ற நம்பிக்கை இன்று நாம் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ நமக்கு உதவி செய்கிறது. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போமா?

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.